நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 10 நாள், திருவள்ளுவாண்டு 2057 வைகாசி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

குரலோசை. வெகுளாமை 31 அதிகாரம் 10 குரட்பா.

அளவு கடந்து சினத்திலே ஈடுபட்டவர் இறந்தவரை போன்றவர். சினத்தை கைவிட்டவரோ முற்றும் துறந்த மேலோருக்கு சமமாவர்.

ஆலோசனை கேட்டீர்கள். நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் இன்று காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து அதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் பி சபிதா, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிதுனிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன் வழங்கும் இனிய சொல் அமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள், 9:05 வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லம், 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை, 10:50 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல்

0: நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் நாகனம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திருக்கை, 12:50 திரையிசை சூழல் காப்போம் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம். நிகழ்ச்சியில் ராகி துவரை சாகுபடி குறித்து ரெட்டியூர் கே சில்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஒரு பட பாடல், 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம், 5:00 திரையிசை, 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கே, 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 வயல்வெளி, நாய்களின் உண்ணிகளை கட்டுப்படுத்தும் மீதுன் தொழில்நுட்பம் குறித்து உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் RK அனிஷா அவர்கள். தொடர்ந்து கரும்பு சாகுபடி அனுபவம். நேர்முகம் பங்கேற்பவர் தருமபுரி கோணக்க நாய்க்கினல்லி பழனி அவர்கள். 8:00 இன்று காலை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை மறு ஒளிபரப்பாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 இளம் தென்றல் விடுகதையாக, 9:00 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக.
2: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. today. It will be the 134th episode of the monthly radio program. The program will be broadcast across entire Akashvani and Doordarshan network, the AIR news website and the news on AIR mobile app. It will also be live streamed on the YouTube channels of AIR News, DD News, the PMO and the Ministry of Information and Broadcasting. Akashvani will broadcast the program in regional languages immediately after the Hindi broadcast. President of Myanmar, U Min Aung Hlaing, arrived in New Delhi last evening. Union Minister of State for External Affairs, Kirti Vardhan Singh, received him at the airport. Earlier, President of Myanmar yesterday arrived at Bodh Gaya in Bihar on a 5-day visit to India and prayed at Mahabodhi Temple. External Affairs Minister Dr. S. Jaishankar also called on Mr. Hlaing last evening. In a social media post, Dr. Jaishankar appreciated Myanmar President's positive sentiment towards deepening the long-standing bilateral cooperation. The visiting dignitary will hold discussions with Prime Minister Modi tomorrow on further strengthening the historical and civilizational ties between the two countries. The government has temporarily exempted customs duties on cotton imports from the 1st of next month to 31st of October this year. The Ministry of Textiles in a notification said that the decision has been taken, keeping the interests of cotton farmers and the entire cotton value chain at the forefront. It added that the measure implemented during the cotton off-season will ensure adequate availability of cotton for the textile industry, support MSMEs, moderate input costs, and strengthen the competitiveness of Indian textiles. The ministry emphasized that the measure will safeguard the interests of the farmers and ensure market stability. Delhi Police Special Cell has arrested 8 accused working at the behest of the Pakistan ISI Mumbai Underworld Network. Addressing a press conference, Special Commissioner of Police of Delhi Police Special Cell Anil Shukla said that the accused were tasked to attack vital installations and security personnel in Delhi. He said that arms and explosives have been recovered from their possession. Mr. Shukla informed that the accused were operating under the

0: restrictions of cross-border handlers and they were arrested from Delhi, Maharashtra and Pune. Union Minister of Civil Aviation Ram Mohan Naidu has hailed the launching of Skycast system at IGI Airport in New Delhi. The minister said that advanced weather monitoring systems like Skycast can significantly improve flight operations during fog and turbulence. He added that as this technology expands to more airports across the country, it will strengthen safety and enhance the travel experience for the passengers. Jammu and Kashmir Minister Sakina Ittu has announced summer vacations for all the government and private colleges falling under the summer zone of Jammu Division from 1st of June to 15th of July. The minister said the decision has been taken in view of the onset of the summer season and to ensure the well-being of students, teaching faculty and also college staff. The minister further informed that regular academic activities in all colleges will resume after the conclusion of the vacation period on 15th of July. In IPL cricket, Gujarat Titans will be up against defending champions Royal Challengers Bengaluru in the final of 2026 season at Narendra Modi Stadium in Ahmedabad today. The match is scheduled to begin at 7:30 p.m. RCB's batting has been one of the strongest in the tournament, with Virat Kohli leading the charge. In the bowling department, Bhuvneshwar Kumar and Josh Hazlewood have been among their key performers with the new ball. Meanwhile, Gujarat Titans will once again rely on key batters like skipper Shubman Gill, Sai Sudarshan and Joss Butler. While all-rounder Jason Holder has strengthened their bowling attack with important wickets in the second half of the season. And that is the end of this news bulletin.
1: Neram Kalai, 6 mani 10 nimidam.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: மனம் என்பது ஒரு கோயில் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த கோயிலை எப்படி பராமரிக்க வேண்டும், அதில் குடியிருக்கும் இறைவனை எப்படி உணர வேண்டும்? இதனை பாமன் சுவாமிகள் தனது தகராலிய ரகசியம் என்னும் நூலில் மிக ஆழமாக விளக்குகிறார். தகரம் என்றால் இதயம். நம் இதய கோயிலுக்குள் இருக்கும் ரகசியத்தை அறிவதே இந்த உரையின் நோக்கம். வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்யக்கூடாத 5 பெரும் தவறுகளை பற்றி இந்த நூல் ஆழமாக எச்சரிக்கிறது. அவை பொய், கொலை, காமம், கல் அருந்துதல் மற்றும் களவு. இதில் மிக வியப்பான செய்தி என்னவென்றால், பாமன் சுவாமிகள் பொய் கூறுதலையே முதல் பெரும் பிழையாக வைக்கிறார். பொய் என்பது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, உண்மையை மறைப்பதே பொய். அது மற்ற எல்லா குற்றங்களுக்கும் தொடக்கம் என்கின்றார். நாம் விளையாட்டாக சொல்லும் ஒரு சிறு பொய் கூட பல காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த நற்பெயரையும் மன உறுதியையும் அழித்துவிடும். அடுத்து கொலை. கொலை என்பது வெறும் உடலை அழிப்பதல்ல, ஒருவர் மனதையும் உணர்வையும் காயப்படுத்துவதும் கொலையே என்கிறது இந்த நூல். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே உயிராக உறைந்துள்ளான், ஒவ்வொரு உயிரிலும் இறைவனே இருக்கின்றான் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்தால் அவனால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய முடியாது. மூன்றாவது காமம். பிறரை தவறான பார்வையில் காணும் மனப்பான்மை, இது மிகவும் வலிமையான குற்றம் என்று நூல் கூறுகிறது. தவமிருந்த முனிவர்களையும் தடுமாற வைக்கும் சக்தி இதற்கு உண்டு என பாமன் சுவாமிகள் எச்சரிக்கின்றார். நான்காவது கல் அருந்துதல். இதை வெறும் மதுபானம் அருந்துதல் என்று மட்டும் பார்க்கக்கூடாது. அறிவை மழுங்கடிக்கும் எந்த பழக்கமும் கல் என்றே இந்நூலின் பார்வையில் கொள்ளலாம். இன்று அளவுக்கு மீறி கைபேசி பயன்படுத்துவதும் மற்றும் அது போன்ற பழக்கங்கள் பல உள்ளன. மனிதன் எந்த பழக்கத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுகின்றானோ அது மெதுவாக அவனுடைய மன அமைதியையும் நேரத்தையும் சிந்தனை திறனையும் கெடுக்கத் தொடங்குகின்றது. ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக தோன்றுவது பின்னர் அடிமைத்தனமாக மாறிவிடும். அதனால் அறிவை மழுங்கடித்து கடமையை மறக்கச் செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அதிலிருந்து அளவோடு விலகியிருப்பதே நல்ல வாழ்க்கைக்கான அறநெறி என்பதை இந்த

0: பகுதி உணர்த்துகிறது. ஐந்தாவது, களவு. பிறருடையதை அபகரிப்பது மட்டுமல்ல, பிறரின் நம்பிக்கையையும் திருடுவதும் கூட களவுதான். பொருள் இழப்பை விட நம்பிக்கை இழப்பே மிகப்பெரிய அழிவை உண்டாக்கும் என்பதை இந்நூல் உணர்த்துகின்றது. நாம் பாகுபாடு பார்க்காமல் சாதி, மதம், பணம், படிப்பு என்று எந்த வேற்றுமையும் இல்லாமல் நம்முடன் பயணிக்கும் அனைவரிடமும் சமமாக அன்போடு பழக வேண்டும். பரபரக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும். பொருட்களை முறையாக கையாள வேண்டும். வீண் செலவும் வீண் ஆசையும் இல்லாமல் வாழ வேண்டும். இவ்வாறு மனதை தூய்மையாகவும் வாழ்க்கையை ஒழுக்கமாகவும் வைத்து கொண்டால் மனிதன் அமைதியான மனநிலையுடனும் நல்ல மனிதநேயத்துடனும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். நம் இதயமே கோயில். அந்த கோயிலை பொய், வன்மம், ஆசை என்னும் அழுக்குகளால் மறைக்காமல் அன்பாலும் உண்மையாலும் ஒழுக்கங்களாலும் தூய்மையாக வைத்திருந்தால் அந்த இதய கோயிலில் இறைவன் தானே காட்சி தருவான். இதுவே தகராளிய ரகசியம் நமக்கு காட்டும் வாழ்வின் வழி. அன்போடு வாழுங்கள், அமைதியோடு இருங்கள், இறைவன் உங்கள் உடனே இருக்கின்றான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இசைப்பாக்கள் வழியே இறைவனை வணங்கும் நேரம் இது பக்தி மாலை. என்னமே இக்காலத்தின் வாழ்க்கையின் சிற்பி, என்னிட என்னிட இனிதே பிறக்கும். பக்திமாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது TM சவுந்தரராஜன் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
2: காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் பரப்பி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:20. இது பக்தி மாலை. வாழ்க்கை என்னும் வண்டி எண்ணம் செயல் என்னும் சக்கரங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது AR ஷேக் முகமது குரலில்

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: இசையால் இறைவசம் சேர்த்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. இறைவனின் பற்றுதல் மட்டும் இருந்தால் போதும், மற்ற எந்த பற்றுதலும் நம் வாழ்க்கையை சீராக எடுத்துச் செல்லாது. இறைவன் அருளே நம்மை சீர்படுத்தும். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது பி.எஸ். சசிரேகா குரலில்.

0: ஒலித்த பாடலுக்கு குரல் வண்ணம் ஜாலி ஆபிரகாம்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அகந்தை உண்டானால் எல்லாமே உண்டாகும், அது அடங்கினால் எல்லாம் அடங்கும்.

0: பிஎஸ் சசிரக்கா குரலில் ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒலித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:35. தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த மலர் சாகுபடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். தேர்வு செய்யப்பட்ட 50 சென்ட் நிலத்தை 2 முறை உழுது 10 டன் மாட்டு எருட்டு ஒரு உழவு செய்யணும். பிறகு 5 அடி இடைவெளியில் 3/4 அடி குழிகள் எடுத்து குழிக்கு 3 நாற்றுகள் வீதம் நடவு செய்யணும். சுமார் 6 மாத வயதுடைய நாற்றுகள் நடவுக்கு ஏற்றவை. நடவு செய்த 1 மாதம் வரைக்கும் 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணீர் கொடுக்கணும். அதன் பிறகு 10 நாட்களுக்கு 1 முறை தண்ணீர் கொடுத்தால் போதும். நடவு செய்த 30வது நாளிலிருந்து 10 நாளுக்கு 1 முறை சுழற்சி முறையில் பஞ்சகாவியம் 100 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் பஞ்சகாவியம் என்ற அளவில் கொடுக்கணும். மீன் அமினோ அமிலம் 100 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் மீன் அமிலோ அமிலம் ஆகிய கரைசல்களை பாசன நீரில் கலந்து விடணும். நடவு செய்த 2 மாதங்களுக்கு 1 முறை பாசன நீரில் 100 லிட்டர் அமித கரைசல் கலந்து விடணும். நடவு செய்ததிலிருந்து 20 நாட்களுக்கு 1 முறை 50 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் பஞ்சகாவியத்தை கலந்து செடிகள் மீது தெளிக்கணும். ஆண்டுக்கு 1 முறை செடிகளின் தூர்பகுதியில் ஒரு செடிக்கு 10 கிலோ எருவுடன் 500 கிராம் கடலை பினாக்கு என்ற அளவில் கலந்து வைக்கணும். இந்த பூக்களின் முக்குப்புழு பேன் செம்பேன் போன்றவற்றின் தாக்குதல் ஏற்படக்கூடும். செடிகளில் துளிர் விட்டு மொட்டு வெளியே தெரியும். அந்த தருணத்தில் 12 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் வீதம் கலந்து தெளிக்கணும். இதனால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். இதையும் மீறி பூச்சிகள் தாக்கினால் அந்த செடியில் கவாத்து செய்யணும். இயற்கை விவசாயத்தில் பூச்சி நோய் தாக்குதல்கள் ஏற்படுவதில்லை. ஆனாலும் வருமுன் காப்போம் நடவடிக்கையால் பூச்சியை விரட்டி தெளிக்கலாம். அதே போல் முட்டுகள் தென்பட்ட 15ஆம் நாளில் 12 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி மீன் அமினோ அமிலம் கலந்து தெளிப்பதால் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் கட்டுப்படுவதோடு பூச்சிகளினுடைய தரம் அதிகரிக்கும். மல்லிகை மற்றும் சந்தன முல்லை செடிகளை 2 முறை கவாத்து செய்யணும். இவற்றை கடைபிடித்தால் 15 ஆண்டுகள் வரைக்கும் நிறைவான மகசூல் கிடைக்கும். அடுத்து இந்த டிராகன் பழ செடிகளை இனப்பெருக்கம் செய்வது எப்படி? இதனை கள்ளிப்பழம் என்றும் அழைப்பார்கள். இந்தியாவில் 3085 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் டிராகன் பழமானது தமிழ்நாட்டில் 121 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதிக கிளைகளுடைய படரும் தன்மை கொண்ட இந்த கள்ளி செடியினுடைய இலைகள் தும்பு அல்லது ஊசி போன்ற வடிவமுடைய சாம்பல் பழுப்பு கருமை நிற முட்களாக மாறுபட்டு இருப்பதும் அழகான இலை துளைகள் தண்டுகள் தண்ணீரை சேமிக்கும் திறன் கொண்டதாகவும் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இது வறண்ட வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டல தட்பவெப்ப நிலையில் நன்கு வளர ஏற்றவை. தண்டுகள் 3 பக்கங்களை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. வேர்கள் 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. மலர்கள் பெரிதாகவும் மனமுள்ளதாகவும் பச்சை கலந்த மஞ்சள் முதல் வெள்ளை நிற இதழ்கள் கொண்டதாகவும் உள்ளது. இது மலர்கள் இரவில் மலர்வதால் வவ்வால் மற்றும் அந்துப்பூச்சியின் மகர்ந்த சேர்க்கை செய்கிறது. காய்கள் பச்சையாகவும் பழுத்தவுடன் தோல் பகுதியானது இளம் சிவப்பு நிறமாகவும் மாறும்.

தளங்கள் 5 முதல் 12 சென்டிமீட்டர் நிலத்துடன் நீள் சதுரம் முதல் நீள் வட்ட வடிவத்தை கொண்டது. ஒரு பழத்தினுடைய எடை 150 முதல் 600 கிராம் வரைக்கும் இருக்கும். பழத்தில் 70 முதல் 80% அதனுடைய சதை பகுதியாக இருக்கும். மண் தட்பவெப்பநிலை, நடவு, கவாத்து, உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, சொட்டுநீர் பாசனம் உள்ளிட்ட சாகுபடி முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நல்ல வடிகால் வசதியுள்ள கரிம சத்து அதிகம் உள்ள மண் வகைகளில் டிராகான் செடி நன்கு வளரும். சற்று அமிலத்தன்மை உள்ள மண் வகைகள் ஓந்தேவையாகும். இது வறண்ட வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டல தட்பவெப்ப சூழ்நிலையில் நன்கு வளரக்கூடியது. நல்ல சூரிய வெளிச்சம் மிகவும் அவசியம். கடல் மட்டத்திலிருந்து 2700 மீட்டர் வரை உயரமுள்ள பகுதிகளில் வளர்வதற்கு ஏற்றவை. இதனுடைய வளர்ச்சி ஆண்டுக்கு 600 முதல் 1300 மில்லி மீட்டர் வரை மழை அளவு தேவைப்படுகிறது. செடிகள் வளர்வதற்கு ஏற்ற வெப்பநிலையை 30 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குளிர்கால வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 10 செல்சியஸ்க்கு கீழே குறையாமல் இருக்க வேண்டும். வெப்பநிலையை பொறுத்தவரை 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகரித்தால் தண்டுகள் மஞ்சள் நிறமாக மாறும். டிராகான் செடிகளுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்வது சிறந்தது. தண்டுகள் மூலமே இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. தண்டுகளை 10 முதல் 40 சென்டிமீட்டர் அளவுள்ள துண்டுகளாக நறுக்கி நிழலில் உலரவிட்டு மணல் தொழுவரம் கலந்து மண் நிரப்பி உள்ள 12x30 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளை நடவு செய்யணும். 4 முதல் 5 மாதங்களுக்கு பிறகு நன்கு வேறுபட்ட தண்டுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். நன்கு வேறுபட்ட தண்டுகளை வரிசைக்கு வரிசை 3 முதல் 4 மீட்டர் செடிக்கு செடி 3 முதல் 4 மீட்டர் இடைவெளியில் ஒரு தூணுக்கு 1 செடிகள் என்ற வீதம் நடவு குழியில் மணல் கலந்து நடவு செய்யணும். செடிகள் நடுவதற்கு முன்பு 5 முதல் 6 அடி உயரமுள்ள கல் அல்லது சிமெண்ட் தூண்களை நடணும். செடிகளை தாங்கி வளர்வதற்கு தூண்களில் வட்டவடிவ உலோக அல்லது சிமெண்ட் அமைப்பு பொருத்தப்பட வேண்டும். செடிகள் நட்ட பிறகு தண்டுகளை சிமெண்ட் அல்லது மர தூண்களோடு சேர்த்து கட்டி வளரவிட வேண்டும். அடுத்து இந்த பாகற்காய் நன்கு விளைச்சலுக்கு வந்த நிலையில் கோடை மழை மகசூலை பாதிக்க வாய்ப்பு இல்லை. கூடுதலாக காய் உருவாகவும் பெருக்கவும் உபயோகமாக இருக்கும். ஆனால் பூச்சி நோய்கள் சரியான முறையில் மேலாண்மை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக பழைய தாக்குதலை கட்டுப்படுத்தும், நல்ல மகசூலுக்கு வழிவகுக்கும். பூச்சி தாக்கிய மற்றும் கீழே வீழ்ந்த பழங்களை சேகரித்து ஆழமான குழிகளை எரிக்கணும். நோய் தொற்று பரவலாக உள்ள பகுதிகளில் விதைப்பு தேதியை மாற்றவும். ஏனெனில் வெப்பமான வறண்ட சூழ்நிலையில் ஈக்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் மழைக்காலத்தில் உச்சமாகவும் இருக்கும். இந்த தக்காளி வந்து நன்றாக விளைச்சல் உள்ளது. அவை பழுக்கும் தருவாயில் உள்ளது. ஆனால் செடிகளில் வெள்ளை வெள்ளையாக காணப்படுகிறது. இது தரமான தக்காளி விளைச்சலை பாதிக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, தக்காளி பழங்கள் பழுக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது வெள்ளை வெள்ளையாக காணப்படும் மாவு பூச்சிகளினுடைய அடுத்தடுத்த மகசூல் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மாவு பூச்சிகளை சரியான முறையில் மேலாண்மை செய்வது அவற்றில் தாக்குதலை குறைக்கணும். அப்போது தான் மகசூல் பாதிப்பு இல்லாமல் நல்ல தரமான காய்கள் பெற வாய்ப்பாக இருக்கும். மாவு பூச்சி தாக்குதலுடைய அறிகுறிகள் வெள்ளை நிற மாவு பூச்சிகள் போன்ற பூச்சிகள் இலை தண்டு குருத்து பகுதிகளில் காணப்படும். நாள் நடுவில் வளர்ச்சி குன்றி காய்ந்துவிடும். மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் எண்ணெய், ரோசின் சோப் 1 லிட்டர் நீருக்கு 25 கிராம் என்ற அளவில், அல்லது வேப்பம் எண்ணெய் 0.5% டீப்பால் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அடுத்தது, இந்த பலாப்பழம் பெருசாக இருந்தால் சுளைகள் இல்லாமல் சக்கையாக இருக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. பலாப்பழத்தில் சக்கைகள் அதிகமாக இருக்கும் கூளம் பழம் மற்றும் சுளைகள் நிறைந்த பருக்கன் பழம் என 2 வகைகள் உள்ளன. எடை, வாசனை மற்றும் ஒளி போன்றவற்றை வைத்து தரமான சுளைகளை எளிதில் கண்டுபிடிக்கலாம். பலாப்பழத்தை தூக்கி பார்க்கும்போது அதன் அளவிற்கு ஏற்ப அதிக எடை இருக்க வேண்டும். எடை குறைவாக இருந்தால் உள்ளே சக்கை மட்டும் இருக்கும். நன்கு பழுத்த பலாப்பழம் ஒரு இனிமையான நறுமணத்தை கொடுக்கும். இந்த வாசனை இல்லை என்றால் அது முழுமையாக பழுக்கவில்லை என்று அர்த்தம். பழத்தை தட்டு பார்க்கும்போது டொம் டொம் என வெற்றிடமான சத்தம் வந்தால் அது நன்கு சுளைகள் உருவாகியிருக்கும். பருக்கன் பழ பழுத்து இருப்பதை குறிக்கும். முட்கள் நன்கு விரிந்தும்
தோலினுடைய நிறம் சற்று பழுப்பு அல்லது மஞ்சள் கலந்த பச்சை நிறமாக மாறினால் அது பழம் பழுத்துவிட்டது.

0: குறிக்கிறது. சந்தைகளில் பலாப்பழம் வாங்கும்போது பற்கொன்பழம் என்று கேட்டு வாங்குவது சிறந்தது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
7: நிறைவுக்கு வருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் போன்று உலக அளவில் நிலையற்ற சூழல் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பெரிய பொருளாதார நாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை போன்ற சவால்களுக்கு இடையே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நாட்டில் உள்ள முக்கிய தொழில்துறைகளின் செயல்பாடுகளில் சிறிய அளவிலான சரிவு ஏற்பட்ட போதிலும் உள்கட்டமைப்பு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் சீராக நடைபெற்று வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை பணவீக்க விகிதம் 3.4% இருப்பதாகவும் வங்கிக் கடன் வசதிகள் ஆண்டுதோறும் 17% வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள சுகாதார கணக்குகளின் எண்ணிக்கை 90 கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் வலுவான ஒத்துழைப்பு காரணமாக இந்த குறிப்பிடத்தக்க சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 49.75% கணக்குகள் பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் சுகாதார ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாப்பான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பருவமழை காலத்தில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு பணிகள் எவ்வித தொய்வும் இன்றி சீராக நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
9: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: சுகாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் 31ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் புகையிலை பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்தும் அதன் பாதிப்புகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகையிலை ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி பயணியர் விடுதி வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பதாகைகளை ஏந்தியபடியும் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பேரணியில் புகையிலை பொருளுக்கு எதிராகவும் போதைப் பொருளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு கோஷங்கள் எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம், சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரன், சேரன்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமப் பகுதிகளில் உள்ள 10,265 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கரீப் பருவ சாகுபடிக்கு உதவும் வகையில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 124 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஆர்மேனிய நாட்டிற்கான ரஷ்ய தூதர் திரு சர்ஜாய் கோபர்கினை அந்நாட்டு அரசு திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது. ரஷ்யாவில் உள்ள பல்வேறு எண்ணெய் கிடங்குகள் மீது யுக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. காங்கோவில் அரிய வகை எபோலா வைரஸ் பரவி வருவதை அடுத்து மருத்துவ உதவிகள், சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தூய்மை பராமரிப்பு அடிப்படை வசதிகளில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய மொபைல் செயலி தொடங்கப்பட்டுள்ளது. ஐஎஸ்ஐ அமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 8 நபர்களை தில்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு கைது செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், மின்வாரியம், பஞ்சாயத்து அலுவலகங்களில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜ் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து அம்மாவட்ட போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் டெக்கத்லான் பிரிவில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டிபிள் செஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கல் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 9 தங்கம் 7 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி

இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிக்கிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும் ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும் தனியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை வென்றனர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. ராசிபுரத்தில் கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உலக புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6:55. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: சிவில், மெக்கானிக்கல், EEE, சிடி.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
5: வணக்கம் நேயர்களே, சொட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலைமணி நிகழ்ச்சி. இன்றைய மலாலைமணி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை பி சபிதா. வணக்கம் சபிதா.
6: வணக்கம்
5: சபிதா, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கிறேன்.
5: நல்லா இருக்கீங்க? பார்க்க அழகா வந்திருக்கீங்க. உங்க அழகோட ரகசியம் என்ன?
6: சரியா சாப்பிடுவேன், சரியா தூங்குவேன், சரியா விளையாடுவேன்.
5: ஓ, இப்படி எல்லாம் பண்ண அழகா இருப்பாளா? இனிமேரி நானும் இதையே கடைபிடிக்கிறேன். சரி, எத்தனை அதை படிக்கிறீங்க?
6: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
5: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய சாப்பிடுறீங்கன்னு கேள்விப்பட்ட உண்மையா? சாப்பிட மாட்டீங்களா? ஐஸ்கிரீமே பிடிக்காதா?
6: பிடிக்கும்.
5: எத்தனை சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீம்?
6: ஒன்னு
5: தான் சாப்பிடுறீங்க. யாரு, அப்பா வாங்கி தராதா, அம்மா வாங்கி தருதா?
6: அப்பா வாங்கி தருவாங்க.
5: அம்மா தான் வாங்கி தரலையா? அம்மா என்ன பண்ணுது?
6: அம்மா ஆத்துக்கு போறாங்க.
5: மீன் பிடிக்க போறாங்க ஆத்துக்கு?
6: ஆமா சார்.
5: அப்படியா? அம்மா எவ்வளவு பெரிய மீன் பிடிப்பாங்க?
6: பெரிய பெரிய மீனா பிடிச்சிட்டு வந்துருவாங்க.
5: ஓ, அம்மா கூட போயிருக்கல நீங்க போட்ல மீன் பிடிக்க? ஏன் கூட்டு போல?
6: எங்க அம்மா கூட்டிட்டு போவாது.
5: சரி சரி, நீங்க பெரிய பொண்ணானா கூட்டு போவோம். சரி, அம்மா பிடிச்ச மீன் என்ன பண்றீங்க நீங்க?
6: வச்சு சாப்பிடுவோம்.
5: வச்சு சாப்பிடுறீங்க? எல்லாத்தையும் மீனையும் வர்றது குழம்பு வச்சு எல்லாம் குடிக்கணும்னு குடிச்சிடறீங்களா? வைக்கிறதெல்லாம் இல்லையா வெளியில? ஓ, உங்க சொந்த பயன்பாடுக்கே மீன் பிடிக்கிறீங்களா? பரவாயில்லையே, நல்லா மீன் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
6: பாட்டு
5: பாருங்க உங்க பாணியில சத்தமா.
6: பாட்டு.

0: Chico, chico, chico, fruits apple.
1: அடுத்து தமிழ் பாட்டு.
0: பூசணிக்காய் தலையில பச்சை மிளகாய் மூக்குதா, திராட்சை இரண்டு கண்களா, தக்காளி பழம் வயதானா, பரங்கிக்காய் உடம்பில கைகள் இரண்டு புடல்களா, வெள்ளரிக்காய் கால்களா, காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருக, நடனமாட போகிற நாம்பு பண்பும் பாருக.
1: நான்பும் காண்போ வாருகன்ட்டு அழகா சொல்லிட்டீங்க. நடனமாட போகிறான்னு சொன்னீங்கல்ல, நீங்க என்ன நடனம் ஆடுவீங்க? டான்ஸ்
0: பாட்டு போட்டாடுவோம்.
1: பாட்டு போடுவோம். தையத்தக்க தையின்னு குச்சிட்டு ஆடுவீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க போல. சரி சபிதா, அம்மா மீன் பிடிச்சிருவாங்கல்ல, அந்த மீன் என்ன மீன்? அந்த மீன் பேர் என்ன தெரியும்?

0: ஜிலேபி மீன்,
1: அப்புறம்
0: ரோக் மீன்.
1: ஓ, இதெல்லாம் பிடிக்கிறீங்க. எப்படி வலையில சிக்குதா?
0: வலை போட்டுட்டு வந்துருவாங்க, அதுக்கப்புறமா எடுத்து பார்ப்பாங்க.
1: ஓ, எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் அதில் மீன் இருக்குமா? அப்புறம் மீனை வந்து பிடிச்சி போட்டில் போட்டு வீட்டுக்கு எடுத்து
0: வந்துடுறீங்க.
1: மீனுக்கெல்லாம் சாப்பிட்றது எதுவுமே கொடுக்குறது இல்லையா? சரிங்க சபிதா, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்களா, நாளைக்கு படித்து ஒரு பெரிய போனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க? டாக்டராவீங்க. டாக்டரா என்ன பண்ண போறீங்க?
0: உடம்பு சரியா இங்கிலீஷ்லாம் பார்ப்பேன்.
1: ஸ்டெதோஸ்கோப் செக் பண்ணி பார்ப்பீங்க. மூச்சை மேலே இழுங்க, கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நாலஞ்சு ஊசி போட்டால் தான் குணமாகும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடுவீங்களா? ஊசியெல்லாம் போட்டுறீங்க, குணமாகலாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
0: ஆப்ரேஷன் பண்ணிடுவோம்.
1: ஆப்ரேஷனே பண்ணிடுறீங்க. ஆப்ரேஷன் பண்ணி உனக்கு குணப்படுத்துற பார் அப்படின்னு சொல்லிட்டு முழு மணி தான் மாத்துறீங்களா? வெரி குட். சரிங்க சபிதா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களை மனமாக வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: இனிய நிகழே இன்றைய மழலை மேய்ச்சல் சிறப்பித்தார் உறார் சுண்டிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை பி சபிதா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 31, மராட்டிய பேரரசின் இந்தூர் அரசை ஆட்சி செய்த மகாராணி.
9: இந்திய வரலாற்றில் சிறந்த பெண் ஆட்சியாளர்களில் ஒருவராக கருதப்படுபவர்.
8: 18ஆம் நூற்றாண்டில் தொழில்மயமாக்கலை ஊக்குவித்தார்.
9: தனது 30 ஆண்டு ஆட்சி காலத்தில் முறையான நிர்வாகமும் நல்லதொரு ஆட்சியும் நடத்தினார்.
8: பல்வேறு இடங்களில் கோவில்கள், தர்மசாலைகள், கோட்டைகள் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தினார்.
9: இந்திய அரசு இவரை கௌரவிக்கும் வகையில் இந்தூர் விமான நிலையத்திற்கு இவர் பெயரை சூட்டியுள்ளது.
8: 1999ஆம் ஆண்டு இவரது நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது.
9: மால்வா ராஜ்யத்தின் முக்கிய ஆட்சியாளர், துணிச்சலான மராட்டிய ராணி அகில்யாபாய் ஓல்கார் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1725.
9: பாரம்பரிய பாடகர், இசைக்கலைஞர் மற்றும் எழுத்தாளர்.
8: கர்நாடக இசையிலும் இந்துஸ்தானி இசையிலும் பட்டம் பெற்ற இவர் தில்லி பல்கலைக்கழகத்தில் இசையில் முனைவர் பட்டம் பெற்றார்.
9: பல்வேறு இசை பள்ளிகளில் ஆசிரியராகவும், கர்நாடக இசை பிரிவில் இசை மற்றும் நுண்கலை ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார்.
8: இந்திய பாரம்பரிய இசைக்கு இவரது பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ, சங்கீத நாடக அகாடமி உள்ளிட்ட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார்.
9: கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியைச் சேர்ந்த இசைக்கலைஞர் மற்றும் எழுத்தாளர் லீலா ஓம்சேரி பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1929. அமெரிக்க புது கவிதையின் முன்னோடி.
9: புரட்சிகரமான கவிதைகளை படைத்தார். இவரது படைப்புகள் தனித்துவம் மிக்கவை.
8: இவரது கவிதைகள் அனைத்தும் இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்டு வசன நடையாக எழுதப்பட்டவை. அதனால் வசன நடை கவிதையின் தந்தை என்றும் போற்றப்பட்டார்.
9: பிராங்க்லின் இவான்ஸ் என்ற நாவல் மற்றும் பல கட்டுரைகளை எழுதியுள்ளார்.
8: 19ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த கவிஞர்.
9: அமெரிக்க புது கவிஞர், புரட்சி கவிஞராக போற்றப்படும் வால்ட் விட்மன் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1819.
9: புகையிலையில் நோயை உண்டாக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு நச்சு அதிகம் உள்ளது.
8: இதனால்தான் தொடர்ந்து புகை பிடிப்பவர்களுக்கு

0: பலவிதமான புற்றுநோய் ஏற்படுகிறது.
1: இது மட்டுமல்லாமல் மாரடைப்பு, பக்கவாதம், ஆஸ்துமா, காசநோய், மலட்டுத்தன்மை என மற்ற பாதிப்புகளும் ஏற்படுகின்றன என்கின்றனர் மருத்துவர்கள்.
0: சிகரெட் தண்ணீரை உறிஞ்சி மரங்கள் அழிய காரணமாக இருந்து மனிதர்களின் உயிரையும் பறிக்கிறது.
1: புற்றுநோய் இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இன்றைய உலக விருப்பம். இதை உணர்ந்து புற்றுநோய் இறப்புகளை குறைக்கவும், புகையிலை பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் புகையிலை எதிர்ப்பு தினத்தை 1987 உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது.
0: உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இன்று. புகையிலை பயன்பாட்டை அம்பலப்படுத்துதல், நிக்கோட்டின் மற்றும் புகையிலை அடிமைத்தனத்தை எதிர்த்தல் என்பதே 2026 கருபொருளாகும்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன்
4: பண்றேன்.
7: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
11: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
12: ஸ்ரீனி சார், நீங்களா?
11: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
13: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
11: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த விரைட்டை.
14: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
15: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
16: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
17: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
16: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
18: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நடத்த தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி ₹34, கத்திரி ₹38, வெண்டைக்காய் ₹15, அவரைக்காய் ₹60, கொத்தவரை ₹24, முள்ளங்கி ₹20, பச்சை மிளகாய் ₹45, சுரைக்காய் ₹20, வாழைக்காய் ₹10, முருங்கைக்காய் ₹70, புடலங்காய் ₹30, பீர்க்கங்காய் ₹40, சர்க்கரை பூசணி ₹25, சின்ன வெங்காயம் ₹44, பெரிய வெங்காயம் ₹26, கேரட் ₹84, பீட்ரூட் ₹50, பீன்ஸ் ₹88, முட்டைக்கோஸ் ₹42, பூண்டு ₹180, இஞ்சி ₹148, மொச்சை ₹50, பாகற்காய் ₹40, உருளைக்கிழங்கு ₹28, காலிஃபிளவர் ₹40, குடைமிளகாய் ₹68, எழுமிச்சை பழம் ₹200, ஏலக்கி வாழைப்பழம் ₹65, கற்பூரவள்ளி ₹47, கொய்யாப்பழம் ₹45. இவையாவும் இன்றைய தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள்.
19: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர் சேலம்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம், 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ். இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
8: தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தருமபுரி.
7: தருமபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
9: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்றெல்லாம் விருந்துகள் மிகவும் பிரபலமாக ஆடம்பரங்களோடு பல வகையான உணவுகளோடு நடக்கிறது. இலையில் சாப்பிட முடியாத அளவுக்கு வகை வகையான உணவுகளெல்லாம் பரிமாறப்படுகிறது. இன்னும் சிலர் அதை சாப்பிடுகிற போது தட்டு நிறைய நிரப்பிக் கொள்கிறார்கள். ஏதோ இதற்கு பின்னால் வாழ்க்கையிலே உணவே சாப்பிடாத மாதிரி. ஒரு விருந்து என்பது எப்படி இருக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எதை ராஜ விருந்து என்று சொல்கிறோம் என்றால், நாம் சாப்பிடுகிற உணவில் கூட எப்படி சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது. ராஜ விருந்துகளில் எப்படி நடந்து கொள்வது என்பதற்கு சில வழிமுறைகள் கூட உண்டு, சில விதிமுறைகளும் உண்டு. நான் ராஜ விருந்து என்று குறிப்பிடுவது ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருடன் உணவு உண்பதை தான். முக்கிய பிரமுகர் உணவை கையில் எடுக்கும் வரை நாம் அந்த உணவை தொடக்கூடாது. அவர் அந்த உணவை சாப்பிட்டு முடித்ததும் நாம் எவ்வளவு சாப்பிட்டிருந்தாலும் பாதியிலே நிறுத்திவிட வேண்டும். நான் முழுவதும் சாப்பிட்டு விட்டுத்தான் கப்பை கீழே வைப்பேன் என்று அடம்பிடிக்கக்கூடாது. உதாரணமாக, நாம் ஒரு சூப் சாப்பிட ஆரம்பித்து 2-1 நிமிடம்தான் குடித்திருப்போம். இருந்தாலும் முக்கிய பிரமுகர் அந்த கப்பை கீழே வைத்தால் நாம் கீழே வைத்து விட வேண்டும். பல சம்பிரதாய சாப்பாடுகளில் இந்த முறை கையாளப்படும். எல்லோருக்கும் தெரியும்படியாக விளக்குகள் எரியும். சிவப்பு விளக்கு எரிந்தால் அந்த குறிப்பிட்ட வகை உணவை கீழே வைத்து விட வேண்டும். நம் வீட்டில் கூட யாராவது விருந்தினர்கள் வந்தால் அவர்கள் தேநீரை அருந்தி முடிக்கும் வரை நாமும் தேநீரை மெதுவாக குடித்து முடிப்பதுதான் பண்பாடு. அவர்கள் சாப்பிடும் வரை காத்திருந்து அவர்களை முதலில் கையெழும்பச் செய்வதுதான் நாகரிகம். அதை போலவே சில முக்கிய விருந்துகளில் என்ன உடை உடுத்த வேண்டும் என்று கூட விதிமுறைகள் உண்டு. நாமே எடுத்து பரிமாறும் வகையில் ஏற்பாடு செய்யப்படும் பஃபே விருந்துகளில் சில தட்டு முழுவதும் நிரம்பிக் கொண்டு சாப்பிடுவது அநாகரிகம். நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் உணவை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் தட்டை நிரப்பாமல் சாப்பிடுவதுதான் பண்பாடு. சிலரோ மாமிச உணவை அதிகப்படியாக உண்டு தட்டில் ஏதோ குருசத்திரப்போர் நடந்தது போல் அந்த தட்டிலே அடக்கி வைத்திருப்பார்கள். பிறகு அதை மேஜைக்கடியிலே வைத்துவிட்டு வேறொரு புதுத்தட்டை எடுத்துக்கொள்வதையும் நாம் பார்க்கலாம். இது போன்ற இடங்களில்தான் நம் கட்டுப்பாடு, கௌரவம், நடந்து கொள்ளும் பண்பு ஆகியவை வெளிப்படுகிறது. சிலர் சூப்பை குடிக்கும் போது குரட்டை விடுவது போல் சத்தம் போடக்கூடாது, அதேபோல ஸ்பூனை தட்டில் உராய்ந்து சத்தம் எழுப்பக்கூடாது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரு நிகழ்ச்சியிலே விருந்திலே கலந்து கொண்டார். அவர் கையால் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார். தன்னுடைய கையால் பக்கத்தில் இருப்பவன் கிண்டல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில், என்ன இது அநாகரிகமாக ஸ்பூனை பயன்படுத்தி சாப்பிடாமல் கையை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டான். அதற்கு அவர் அற்புதமான ஒரு பதில் சொன்னார்.

0: உங்கள் கையில் இருக்கிற ஸ்பூன் இதுவரை எத்தனை பேர் பயன்படுத்தினார்கள் என்று உங்களுக்கே தெரியாது. ஆனால் என் கையை நான் பிறந்ததிலிருந்து எனக்கு மட்டும்தான் சாப்பிட பயன்படுத்துகிறேன் என்று ஒரு போடு போட்டார். அவ்வளவுதான், அந்த நபர் அதிர்ந்து போய்விட்டார். பொது இடங்களிலும் விசேஷங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் என்றெல்லாம் பல விதிமுறைகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் முதலில் உணர வேண்டும். நாம் உணர்ந்ததை நம் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லக்னோவில் விமானம் மற்றும் கடற்படையின் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அவர் உரையாற்றினார். இந்த நடவடிக்கையின் போது அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதன் மூலம் பாகிஸ்தான் கடற்படையின் செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவித்துள்ள அவர், மியான்மர் அதிபரின் இந்திய பயணம் இதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 5 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்துகிறார். நாளை மறுநாள் மும்பை செல்லும் அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் திரு யூ மின் ஆங் ஹ்லாயிங் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். உற்பத்தி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். சுயசார்பு இந்தியா மற்றும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் போன்ற திட்டங்களின் கீழ் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் உத்வேகம் பெற்றுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். நவீன வானிலை கண்காணிப்பு அமைப்புகள் பருவநிலை காலங்களில் விமான சேவையை தடையின்றி மேற்கொள்ள உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நவீன தொழில்நுட்பம் நாடு முழுவதிலும் உள்ள விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்துவதன் மூலம் பாதுகாப்பை வலுப்படுத்தி பயணியர் போக்குவரத்து அனுபவத்தை மேம்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விமான போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மூலம் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்க முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது என்று திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் இன்று திரிபுரா மாநிலத்திற்கு செல்கிறார். அகர்தலாவில் பிரதமரின் மன் கி பாத் உரையை ஒலிபரப்புவதற்கான நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனாளிகள்

0: களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இதையடுத்து அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்தனர். ருத்ரபிரயாக் மலைப்பகுதியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். சமோலி மாவட்டம் லவானி அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேர் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்மோரா மாவட்டத்தின் மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் உத்தர்காசி மாவட்டத்தில் கங்கோத்ரி தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் அம்மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கங்கோத்ரி மலைப்பகுதியில் உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்று நீரில் மூழ்கி 1 பெண் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முக சுந்தரமுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் ஷாங்காய் லா கூட்டத்தினிடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கேரளத்தின் பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதாகவும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே கேரளத்தின் 6 மாவட்டங்களில் 1 இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஜூன் 3 வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் லோக்மான் மாகாணம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 10 குழந்தைகள் மற்றும் 5 பெண்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். பாகிஸ்தானில் இருந்து ஆப்கான் அகதிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை இயக்குநர் திரு அமீனுல்லா ஷெரீப் தெரிவித்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் கரிமாவும் 43 கிலோ இடைப்பிரிவில் தீக்ஷாவும் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர். நிகிதா 49 கிலோ இடைப்பிரிவிலும், ஆந்திரா 65 கிலோ இடைப்பிரிவிலும், தானியா 53 கிலோ இடைப்பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். பாலக், அனாமிகா, அக்ஷரா, சாக்ஷி, மன்யா ராஜ்புத், அனுஜ் ஆகியோர் தத்தமது பிரிவுகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா நேற்று 4 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் போட்டியில் இந்தியாவின் நிகில் சந்திரசேகர் தங்கப்பதக்கம் வென்றார். உயரம் தாண்டுதலில் பசந்தும் நீளம் தாண்டுதலில் ஷானவாஸ் கானும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் ஆர்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை

வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சாம்ராட் ராணா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கப்பட்டியலில் 2 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களுடன் இந்தியா 2வது இடத்தை பிடித்தது. IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய கடற்படை முக்கிய பங்கு வகித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையேயான நட்புறவு வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலக அளவிலான உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேரிட்ட வெவ்வேறு விபத்துகளில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 3 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:05.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th துவக்க விழா. தருமபுரி தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி ஹெச்சியல் மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
11: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
12: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
13: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043-53-33-67.
14: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
15: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.
16: கோபி சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி.
17: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி.
16: 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமார் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: நாய் கடித்தால் உடனடியாக செய்ய வேண்டியவை என்ன மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
1: ஸோ நாய்க்கடி அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். நாய்க்கடியில் எதுவுமே சின்ன நாய்க்கடி பெரிய நாய்க்கடி அந்த மாதிரியான வித்தியாசங்கள் கிடையாது. நாய்க்கடினா அதுக்கு தடுப்பூசி நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து வீட்டில் தண்ணி பைப்பில் திறந்து விட்டு அதுக்கு அடியில் அந்த புண்ணை

0: பெரிய நாய்க்கடி அந்த மாதிரியான வித்தியாசங்கள் கிடையாது. நாய்க்கடினா அதுக்கு தடுப்பூசி நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து வீட்டில் தண்ணி பைப்பில் திறந்து விட்டு அதுக்கு அடியில் அந்த புண்ணை வந்துட்டு நல்லா சுத்தமாக கழுவணும், சோப் போட்டு நல்லா கழுவிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பைட்டை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ஆன்டி ரேபிஸ் வேக்சின் அப்படிங்கிற ஒன்று போட போகிறோம். இல்லை ரத்தம் வரளவுக்கு நாய் கடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம வேக்சினோட சேர்த்து இம்யூனோக்ளோபுலின் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கண்டிப்பாக போடணும். இது நம்ம 10 நாள் கழித்து போடலாமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் நாய் கடிச்சா உடனே நம்ம வரணும், உடனே நம்ம வேக்சின் போடணும். இம்யூனோக்ளோபுலின் தேவைப்பட்டால் அது உடனே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ரேபிஸ்ங்கிறது ஒரு தவிர்க்கக்கூடிய நோய். நாய் கடிச்சு ரேபிஸ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100% மோர்டாலிட்டி. ஸோ உரிய நேரத்தில் நம்ம வேக்சின் எடுத்தால் உயிரை காப்பாற்றலாம். இம்யூனோக்ளோபுலின் அப்படிங்கிறது வந்து அது நம்ம போடுறதுனால உடனே ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல சீக்கிரமாக எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும். ஸோ அது வந்து இந்த ரத்தம் நிறையா வருது அப்படிங்கிற காயத்துக்கு கண்டிப்பாக இம்யூனோக்ளோபுலின் போட்டால் நம்ம உடம்புல சீக்கிரமாக எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும். அது நம்ம வித்தின் 7 டேஸ்க்குள்ளே அந்த இம்யூனோக்ளோபுலின் போட்டாகணும். ஸோ இப்போ நம்ம நாய் வந்துட்டு இல்லை சும்மா என்னோட ஸ்கின்ல சும்மா நக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து வேக்சின் போடணும் அப்படின்னா அதுக்கு வேக்சின் தேவையில்லை. பட் ஆனால் நாயோட பல்லு பட்டுருச்சு இல்லை நகம் பட்டு சும்மா பெராண்டி தான் விட்டுருக்குனாலும் கண்டிப்பாக நம்ம வேக்சின் போட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம நாய் வந்து யூஸ்வலி நம்ம உடம்புல எதுவும் காயம்லாம் இல்லை, நம்மளோட நார்மல் ஸ்கின்னை மட்டும்தான் அது லிக் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கு வேக்சின் தேவைப்படாது. பட் ஆல்ரெடி நம்ம உடம்புல ஏதோ நம்ம ஸ்கின்லேயே அது ஒரு காயம் இருக்குது இல்லை ஆல்ரெடி ஒரு புண்ணு இருக்குது அது மேலே டாக்ஸ் வந்து நக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வேக்சின் போடணும்.
1: நாய் கடித்தால் உடனடியாக செய்ய வேண்டியவை என்ன மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நமது காலங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். சந்தோஷ் சரளில் முதல் பாடலாக உங்கள் இதயம் தேடி வருகிறது மனோஜ் கியான் இசையில வைரமுத்து பாடல் வரிகளுக்கு KJ யேசுதாஸின் குரலில் வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
7: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
6: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
8: மத்திய பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கான கல்வித் தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 வயது முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற June 22. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
12: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
11: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
13: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள

0: ஒரே மருத்துவமனை, ஜேபி மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது சந்தோஷ சாரல். இன்னைக்கு சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய பொது அறிவு வினா, இந்தியாவின் 5வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டு அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? அம்சலேகா இசையில வைரமுத்து பாடல் வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் பருவராகம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ். இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
3: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
4: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
3: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
4: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9655233999.
1: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
9: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:46. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இளையராஜாவின் இசையில் கங்கையமரன் பாடல் வரிகளுக்கு மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ராவின் குரலில் கிராமத்து மின்னல் என்ற திரைப்படத்திலிருந்து.
10: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
6: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டின் இளநிலை படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பட்டப்படிப்புகள் உள்ளன. வருகிற ஜூன் 14 தேதி மாலை 6 மணி

0: குள் www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம்.
1: இசைமலை பொழிந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 7:54. இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன். பாடல் வரிகளுக்கு ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகியின் குரலில் சொல்ல துடிக்குது மனசு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா, எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இன்றைய சந்தோஷ் அருள் நிகழ்ச்சியில நாம கேட்டிருந்த பொதறிவுனா அதற்கான விடை, இந்தியாவின் 5வது முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான சரியான விடை சிக்கிம். நேயர்கள் இதுவரை கேட்டது
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அதியனின் மண்ணில் நிறுந்து அகிலமெல்லாம் ஓங்கி விழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
8: அம்மாவுக்கு இந்த மாசம் சுகர் டெஸ்ட் பண்ணனும், ஆனா இப்போ அவங்களால சுத்தமா நடக்க முடியல, என்ன பண்றது?
9: கவலைப்படாத பார்வதி, அதான் நம்ம தர்மபுரியில ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கே, இவங்க நம்ம வீட்டுக்கே நேர்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போன்லயே ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் பத்தின கவலை இனி இல்ல.
8: ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம், பழைய தனேஷா தியேட்டர் எதிரில், தர்மபுரி.
7: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
10: இன்று May 31, சில தினங்களுக்கு முன்னால் இந்த வரிசையில் ஜெயகாந்தன் கவிதை ஒன்றை நினைவுபடுத்தியதை கேட்ட நேயர் ஒருவர், ஜெயகாந்தன் நாவல்கள் எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் எழுதி சிறுகதை மன்னராக திகழ்ந்திருக்கிறார், திரைப்படத்தில் பாடல்கள் கூட எழுதியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், கவிதைகளுமா எழுதியிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடும் ஆர்வத்தோடும் அவர் கேட்டார். ஆம், அவருடைய கவிதைகள் ஜெயகாந்தன் கவிதைகள் என்று அடையாளமிட்டு ஒரு தனி நூலாக சிறப்பிடம் பெற்றிருக்கிற செய்தி அவரிடத்தில் விரித்து சொன்னேன். மேலவும் ஒரு கவிதை சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்ட போது என் கண்முன்னால் விரிந்த புத்தகத்தின் ஒரு கவிதை வரியில் மிக நுட்பமான கூறுகளை அவர் கதையைப் போலவே கவிதையிலும் எடுத்தாண்ட அழகை ஒரு கவிதையில் நான் காண முடிந்ததை அவருக்கு பகிர்ந்து கொண்டேன். அந்த கவிதையில் ஜெயகாந்தன் பேசுகிறார், நீ யார் என்றேன், அழுக்கு என்றாய், பேர் ஏது என்றேன், பொய் என்றாய், ஊர் ஏதென்றேன், இருள் என்றாய். இது அழுக்குக்கும் அவருக்கும் இடையில் நடந்த உரையாடல். அதனை மீள விரிக்கிறது கவிஞரின் உள்ளம், ஜெயகாந்தனின் எழுத்துலகம். அழுக்கின் உருவே அருகில் வா, உன்னை அணைத்துக் கொள்வேன், அஞ்சாதே. உலகின் அழுக்கை சுமந்தாலும் உள்ள தழுக்கில்லா உருவே, அழுக்கை கடந்து வந்து விட்டாய், நீ அழுக்கின் உருவம் கொண்டு விட்டாய் என்று அழுக்குக்கு விளக்கம் தருகிறார். பொய்யின் உருவே அருகில் வா, உன்னை புரிந்து கொண்டேன், ஓடாதே. உலகின் பொய்யை சுமந்தாலும் உள்ள பொய்மை இல்லா உருவே, பொய்யை கடந்து வந்து விட்டாய், நீ பொய்யின் உருவம் கொண்டு விட்டாய் என்கிறார். 3வது நிலையில், இருளின் உருவே அருகில் வா, நாம் இணைவோம் ஒன்றாய் விலகாதே. உலகின் இருளை சுமந்தாலும் உள்ள இருளில்லா உருவே, இருளை கடந்து வந்து விட்டாய், நீ இருளின் உருவம் கொண்டு விட்டாய். அழுக்கு, பொய், இருள் ஆகிய மூன்றும் உலகத்தில் இருந்து புறக்கணிக்கக்கூடியவையாகவே இலக்கியங்கள் இதுவரைக்கும் புகழ்ந்திருக்கின்றன. அந்த அழுக்கிலிருந்துதான் அழுக்கின்மை என்கிற அழகும், அந்த பொய்யிலிருந்துதான் சத்தியம் என்கிற பேருண்மையும், அந்த இருளிலிருந்துதான் கண்ணை பறிக்கின்ற நுட்ப மிகுந்த பேரொளி தோன்றுகிறது என்பதையும் உணர்ந்து கொண்டதினாலே இந்த அழுக்கிற்குள் அமுதத்தையும், பொய்க்குள் ஒரு புனிதத்தையும், இருளுக்குள் ஒரு சுடத்தன்மையையும் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிற ஜெயகாந்தனின் எழுத்து மனம்

0: நிறைவாக இப்படி சொல்லுகிறது. அழுக்கின் உருவே, உன் இதழில் அமுதம் ஊறுவது எப்படியோ, பொய்யின் உருவே, உன் அகத்தில் புனிதம் ஒளிர்வது எப்படியோ, இருளின் உருவே, உன் வழியில் அருளொளி வீசுவது எப்படியோ என்று முடிக்கிற பொழுது இந்த கவிதையின் அடிநாதம் அவருடைய கதைகளில், குறுநாவல்களில், நாவல்களில் ஓங்கி பேருரு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய காட்சியினை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கதையில், வாழ்க்கையில் நாம் காண முடியாத, கண்டு அவலப்பட்டு அருவறுப்போடு திரும்பிக் கொள்ளுகிற பாத்திரங்களுக்குள்ளே ஒரு அழகியல் ததும்புகிற மனிதத்தை, மனிதத்தின் புனிதத்தை அடையாளம் காட்டிய அவருடைய கதாபாத்திரங்களுக்கு பின்புலமாக மூல கருவாக இந்த உள்ளுணர்வு இருக்கிறது என்கிற நுட்பத்தை இந்த கவிதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்பதை நான் அந்த நண்பரிடத்தில் சொல்லுகிற பொழுது அவர் மௌனத்தில் உறைந்து போனார். கவிதை என்பது மௌனத்தில் உறைவது மட்டுமா? மௌனமாக ஆக்கி மனதை எழுப்பி மனசாட்சியை பேச வைக்கக்கூடிய ஒரு உன்னதத்தையும் அல்லவா கவிதை புரிந்து விடுகிறது. வேகாந்தனின் எழுத்துக்கு மூலமாக இருந்தவை பாரதியாரின் கவிதைகள். பாரதியாரின் கவிதைகள் தோற்றுவித்திருக்கக்கூடிய அலைவரிசையின் உணர்வினாலே ஆழ்ந்திருக்கும் கவியுலகத்தை முதலில் தமக்குள் அடையாளம் கண்டுகொள்வதற்காக அவர் எழுதுகோல் ஏந்தி எழுத ஆரம்பித்தது கவிதைகளைத்தான். ஆனால் பாரதியின் கவிதைக்கு நிகராக நம்மால் படைக்க முடியாது என்று தெரிந்து கொண்டதற்கு பின்னால் கவிதைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் களம் கண்டு தொட்டு வைத்திருக்கக்கூடிய புனைகதை இலக்கியத்தை துலக்கி காட்டிய நிமிடத்தில் ஜெயகாந்தன் நம் காலத்து பாரதியாகவே மிளிர்ந்திருக்கிற அழகை நம்மால் கண்டுகொள்ள முடிந்திருக்கக்கூடியதையும் அவரிடத்தில் சொன்னேன். எனவே நண்பர்களே, எழுதுகிற ஒருவர் எழுத்தினுடைய வடிவத்தை கதையாகவோ கவிதையாகவோ கட்டுரையாகவோ அல்லது திரை வசன செய்திகளாகவோ ஆக்கியிருக்கலாம். எல்லாவற்றிற்கு பின்னாலும் அவருக்குள்ளே ஆழ்ந்திருக்கும் கவிகுளம் ஒன்று இருக்கிறதே, அதனை அடையாளம் கண்டுகொள்வதில் தான் வாசகர்கள் வெற்றி அடைகிறார்கள்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
4: ஆஹா, வாரம் முழுசும் உழைச்சதுக்கு இன்னைக்கு வந்து விடுமுறைங்க அப்படின்னு ஜாலியா இன்னமும் அப்படியே பரபரப்பா இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூக்கம் போடுவோமே அப்படின்னு தூக்கத்திலேயே அந்த படுக்கையிலேயே இருக்கக்கூடிய அவர்களுக்கும் வணக்கம். இது பொன்னியின் புதுப்புணல். ஆம், இது வரைக்கும் வந்து பண்பலையில் பேசாத அறிமுகமாகாத நேயர்களுக்கான நேரம் தாங்க இந்த நேரம். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்க 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போட 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 அப்படிங்கிற எண்ணிலையோ அழைச்சி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடல் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். பொன்னியின் புதுப்புணல்.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட்

0: கோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: பொன்னியின் புதுப்பணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ. இதோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் பெரியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார். இவர் கேட்டிருக்கிறார் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.
6: தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: தருமபுரி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் கடகத்தூரில் செயல்பட்டு வரும் தருமபுரி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026 பயிற்சியாளர் சேர்க்கைக்கு நேரடியாகவோ அல்லது www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவோ வருகிற ஜூன் மாதம் 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சியில் சேர்வதற்கான வயது வரம்பு: பெண்களுக்கு வயது உச்சவரம்பு இல்லை, ஆண்களுக்கு 14 முதல் 40 வரை உள்ளது. பயிற்சி கட்டணம் ஏதுமில்லை. 100% வேலை வாய்ப்பு பெற்றுத்தரப்படும் என தெரிவித்துள்ளார்.
5: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்குமிடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
8: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய்.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க 0 43 42 அப்படிங்கிற முன்னேனை போடு 24 40 30 அப்படிங்கிற

0: என் லியோல 24 40 31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். இப்பொழுது அறிமுகமாகும் நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம், கேக்குதுங்களா? யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. பெண்ணாகரம் பக்கத்துல இருந்து ஹரிணி. பெண்ணாகரம் பக்கம்னா எங்கங்க? கடமடை இல்லையா? பெண்ணாகரத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு, மேச்சேரி போற ரோட்ல இருக்கு. சரி சரி, என்ன பண்றீங்க? 11th 11th முடிச்சுட்டு 12th போறீங்க. இன்னும் ஒரு வாரத்துல திறக்க போகுது, இன்னொரு இந்த வாரத்துல இல்லையா? சரி சரி, என்ன பாடப்பிரிவு எடுத்துருங்க? கணிதம்லாம் நல்லா வருமா? சரி சரிங்க. இப்ப விடு கோடை விடுமுறையெல்லாம் எங்க போயிட்டு வந்தீங்க சுற்றுலா? பாட்டி ஊர்னா அது எங்க இருக்கு? கிருஷ்ணகிரியா? உங்க ஊர் சொந்த ஊரு? இப்ப பாட்டி ஊரு
1: கடமடை.
0: சரி சரிங்க, வருஷம் வருஷம் வந்துருவீங்களா? சரி சரி சரிம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக? தலைவா படத்துல இருந்து
1: யாருங்க?
0: இதோ அந்த பாடல், காற்றலையில் கேட்டு ரசிங்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
2: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
2: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: என்னம்மா, இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
6: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
5: அப்படியா?
6: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
7: ஆஹா, செம்ம வாசனை.
8: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற June 3 வரை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சிக்கு 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 14 முதல் 40 இருக்க வேண்டும். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் உள்ள உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 043-44-26-24-57 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தருமபுரி சிங்கப்பூர் சீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெல்ல சமைச்சு
5: கொடுத்தேன்.
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு.

0: கல்லூரி போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
4: அமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:30 தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
6: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
7: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
6: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
7: என்றும் இனி என்றென்றும்
6: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தர்மபுரி.
5: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
8: வணக்கம். காலமேகப்புலவர், அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவரு அற்புதமா ஸ்லேடையில வல்லவர், வசைபாடுறதுலயும் வல்லவர். வசைபாட காலமேகம்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. திட்டுனார்னா என்ன வகைன்னு திட்ட மாட்டார். ஆனா அவரு எப்படி பயணிச்சுட்டே இருந்திருக்காரு பாருங்க. அவர் வந்து அவருடைய சொந்த ஊர் வந்து திருவானைக்காதான். அப்படியே பயணப்பட்டு அவர் போகிறபோது அவர் பார்க்குற கடவுளர்களையும் நிகழ்வுகளையும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பாடுறார். நாகப்பட்டினத்துக்கு வர்றார். நாகப்பட்டினம் கடற்கரை பகுதி நமக்கு தெரியும். இந்த நாகப்பட்டினத்தில் கோயில்களை பார்க்கறது ஒரு வகை, உணவு மற்றவற்றுக்கு தேடி போகிறது ஒரு வகை. அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாதுங்க, உணவு விடுதிகள் கிடையாது. ஆனால் பெரிய பெரிய செல்வந்தர்கள் அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பயணிகளுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் சத்திரங்களை கட்டி வச்சாங்க. தர்ம சத்திரங்கள்னு அதுக்கு பேர். அன்னசத்திரம் 1000 கட்டல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா பாரதி, அந்த அன்னசத்திரத்தில் இது ஒன்று சத்திரம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சத்திரத்துக்கான இடத்த இது பண்ணி தண்ணீர் பந்தல் வச்சு, அதில் திண்ணைகள் எல்லாம் வச்சு, படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, சாப்பாடும் போட்டு அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. இதுக்கு அந்த பெரிய செல்வந்தரோ அல்லது அந்த பகுதியை ஆள்ற சிற்றரசரோ ஜமீன்தாரோ பொருளுதவி செய்வாங்க. நாகப்பட்டினத்தில் வர்ணகுலாதித்தன்கிற செல்வந்தருடைய, வர்ணகுலாதித்தன் ஒருவேளை அந்த பகுதியை ஆண்ட சிற்றரசனாக கூட இருக்கலாம், அவருடைய சத்திரம் ஒன்று இருக்குது. அங்கே போகிறாரு நம்ம காலமேகப்புலவர். போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தா அங்கே நடக்கிற காரியங்கள்லாம் அவருக்கு பயங்கரமான கோபத்தை உண்டாக்குது. அதாவது சில ஹோட்டலில் நம்ம பார்த்துருப்போம்ல, நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாங்க, வந்தாலும் சரியாக கவனிக்க மாட்டாங்க. காசு கொடுக்குற இடத்துல எப்படின்னா, தர்மம் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாரும் உட்காந்துருக்காங்க, 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல, அப்புறமேலும் சாப்பாடு லேட்டாக வருது, அப்புறம் சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோடனே சடார்னு அந்த கோபத்தெல்லாம் அவர் பதிவு பண்ணுறாருங்க. கத்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில், அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலகிலிட ஊரடங்கும், ஊரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியெழும் அப்படின்னு பாடுறார். இந்த காத்தான் யார் அப்படின்னா, அந்த சத்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த மேலாளர் மாதிரி. இந்த பாட்டை ஒரு கோபத்தில் பாடிட்டார் அப்படின்னோடனே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா புலவர் வாக்கு ஏதாவது ஆயிரும், பழிச்சிருச்சுன்னா போச்சு. அவங்க வந்து காலில் விழுந்து, ஐயா தெரியாமல் செஞ்சிட்டோம், இல்லையா யாரோ ஒரு செல்வந்தன் பணம் கொடுக்குறான், யாரோ ஒருத்தன் பசியார வர்றான், நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டாமாயா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டை மாற்றி பாடுறோம் அப்படின்னாங்க. பாட்டெல்லாம் மாற்றி பாட மாட்டேன், இதே பாட்டே சரி பண்ணி சொல்கிற பார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பாட்டை எப்படி பாடினார், கத்து கடல் சூழ் நாகை, அதாவது அலைகள் சத்தமிடுகின்ற நாகப்பட்டினத்தில், காத்தாண்டன் சத்திரத்தில், இந்த சத்திரத்தில்

0: அத்தமிக்கும் போது அரிசி வரும். சாப்பிட உட்காந்தா அரிசியே சூரியன் அஸ்தமிக்கிற போது மாலையில்தான் வந்து சேருமா. அப்போல்லாம் அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா வந்த உடனே உலையில் போட்டுற மாட்டாங்க, உரலில் போட்டு அதை தீட்டுவாங்க. அதில் இருக்கக்கூடிய உமி இதுகள்லாம் போகிற மாதிரி குத்தி உலையிலிட ஊரடங்கும். இப்போ அரிசி வரவே சாயங்காலம் ஆனால் உழை வைக்க என்ன ஆகும், ராத்திரி ஆகி போகும். சரி, அதிலிருந்து ஓர் அகப்பை ஒரு கரண்டி அன்னம் இலையிலிட வெள்ளி எழும், விடிவெள்ளி கிளம்பிடும். இதெல்லாம் ஒரு சத்திரமாடா அப்படிங்கிறதான் பாட்டு வரி, பாட்டோட பொருள். இப்படி பாடிட்டாருன்னு அவங்க பயந்து வருத்தப்பட்டு சொன்ன உடனே, சரி பாரு இதவே நான் எப்படி சொல்கிறேன் பாரு. கத்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சித்திரத்தில், அலைகள் ஓசை எழுப்புகின்ற காத்தானுடைய சித்திரத்தில், அத்தமிக்கும் போது அரிசி வரும். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, உலகம் முழுவதும் உணவில்லை அரிசி இல்லைன்னு அஸ்தமிச்சு போனாலும் ஒன்றுமே இல்லைன்னு போனாலும் இங்கே இது இருக்கும். அத்தமிக்கும் போதும் அரிசி வரும், குத்தி உலையிலிட ஊரடங்கும். அதில் இங்கே அரிசி மூலமாக உலைய வச்சு கொடுத்தா ஊருக்கே சோறு போடலாம், ஊரடங்கும். ஊரகப்பை அன்னம் இலையில் இட வெள்ளி எழும், அந்த சாதத்தோட அழகு இருக்கே மல்லிகைப்பூவை மாதிரி இருந்துச்சுங்க சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி வச்ச உடனே விடிவெள்ளியே வெக்கப்பட்டு காணா போயிடுவான். அவன் நாணத்தால் முகஞ்சு வந்து ஓடினாலும் பம்ல, அது மாதிரி வெக்கப்பட்டு ஓடிட்டாங்க பம்ல, அது மாதிரி வெள்ளி எழும்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக போச்சான். இதைத்தான் பின்னாடி கண்ணாசன் சொன்னார், போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில், தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர், கூற்றினும் கொடியவர் பாவலர் அப்படின்னு. அவரே ஒரு புலவர் தான் இருந்தாலும் கூட பாட்டை மாற்றணும்னாலும் மாற்றலாம், பொருளை மாற்றணும்னாலும் மாற்றலாம், தமிழால் எல்லாம் முடியுங்கிறதான் உண்மை. இப்போ உணவு சத்திரம் இந்த செயல் இவையெல்லாம் நடந்துச்சோ இல்லையாங்க, நமக்கு அருமையான ஒரு பாடல் கிடச்சிருக்கு. பாடலை ரெண்டு வகையில் பொருள் கொள்ளவும் முடியும். நிந்தாஸ்துதி என்பார்கள், நிந்தனை செய்தும் சொல்லலாம், அதே வாழ்த்தாகவும் மாற்றலாம். தமிழை வாசிக்க வாசிக்க நமக்கு அதனுடைய ஆழமும் நுண்மையும் அருமையும் புரியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இசைத்தேன் சிந்தும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: sunflower oil.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: பொன்னியின் புதுப்புணல். இந்த வாட்ஸ்அப் வழியாக அடுத்து அறிமுகமாகக்கூடிய நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியிலிருந்து ஸ்ருதி. இவங்க கேட்டிருக்காங்க ஜவான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965252.

இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற ஜூன் மாதம் 25ஆம் தேதி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த, கலப்படம் இல்லாத, தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
6: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
7: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
6: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
7: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
6: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
8: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால். சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: துரியோதனன் அரண்மனை, அவனுடைய அந்தப்புறத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மண்டபம். அங்க துரியோதனன் மனைவி பானுமதியும் கர்ணனும் உட்கார்ந்து சொக்கட்டான் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆட்டம் ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல திடீர்னு துரியோதனன் அங்க வந்துடுறான். அவன் வர்றது கர்ணனுக்கு தெரியல. ஏன்னா அவன் முதுகுக்கு முன்னாடி இவன் வந்துகிட்டு இருக்கான். எதிரில் உட்காந்துருக்கிற பானுமதி தன்னுடைய கணவன் வர்றதுன்னு பார்த்துட்டு அதனால் வந்து அவள் ஒரு மரியாதைக்காக எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலாம். ஆனால் கர்ணன் என்ன நினைக்கிறான்,

0: தான் வந்து தோத்து போயிடுவோன்னு பயந்து போய் பாதி ஆட்டத்திலேயே எழுந்திரிச்சு போகிறா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு தான் எழுந்திருக்கிறான்னு அவன் மனசில் நினப்பு. இப்படி நினச்சிக்கிட்டே அவள் இடையில் அணிந்திருந்த மேகலையை பிடிச்சி இழுக்கிறான். உடனே அந்த ஆபரணம் அறுந்து கீழே விழ, அதில் இருந்த முத்துக்கள்லாம் தரையில் நாலா பக்கமும் சிதறி ஓடிச்சு. இது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் தனக்கு பின்னாடி துரியோதனை வந்து நிற்கிறது கர்ணனுக்கு புரியுது. கர்ணனும் பானுமதியும் அப்படியே திகைச்சி போய் நிற்கிறாங்க. கணவன் வந்து இந்த காட்சியை பார்த்து என்ன நினைக்கிறாரோ அப்படிங்கிற பதட்டம் பானுமதிக்கு, இந்த மாற்றான் மனைவியை தொட்டுட்டோமேங்கிற பதட்டம் கர்ணனுக்கு. ஆனால் துரியோதனை இதை பற்றி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, இது எதையுமே அவன் கண்டுக்கல. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவன் என்ன கேட்குறான், இந்த முத்துக்களை எடுக்கட்டுமா கோக்கட்டுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டானான். இந்த கேள்வியில் தான் இப்போ ஒரு சந்தேகம். அதாவது கர்ணன் வந்து துரியோதனனுக்கு நண்பன், அந்த நட்பு காரணமாக துரியோதனன் தரையில் செதறிய முத்துக்களை மட்டும் பொறுக்கி எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் அதை கோத்து ஆபரணமாக்கி தர்றதுக்கு அரண்மனையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க கோத்து கொடுக்குறாங்க. அதனால் இவன் எடுக்கட்டுமான்னு மட்டும் கேட்டதோடு விட்டுருக்கலாமே, கோக்கட்டுமான்னு கூடுதலாக ஒரு கேள்வி கேட்டானே அது எதுக்காக? அன்னைக்கு அரண்மனையில் இருந்த எல்லாரும் இதை பற்றியே யோசித்து குழம்பிக்கிட்டு இருந்தாங்களாம். அங்கே இருந்த அமைச்சர்களுக்கும் இதுக்கு விடை தெரியல, எல்லாரும் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நல்ல வேளையாக சகாதேவன் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருந்தானான். அவன் சாஸ்திர ஞானத்தில் கரை கண்டவன், அதனால் அவங்ககிட்ட ஓடி போய் எல்லாரும் இந்த சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாங்க. சகாதேவன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கான். அவன் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா, ஒருத்தனுக்கு பயம் அதிகமாக வந்துட்டுதுன்னா அவன் கை கால் நடுங்கும், இது இயற்கை. அதே மாதிரி எவன் ஒருத்தன் ஆத்திரப்படுறானோ அவனுக்கும் கை கால் நடுங்கும், உதறும். இந்த இடத்துல கர்ணனும் பானுமதியும் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது பயம் காரணமாக அவங்க கை கால் நடுங்குது. துரியோதனனுக்கு இந்த இடத்துல ஆத்திரம் காரணமாக கை கால் நடுங்கணும், ஆனால் அப்படி ஆகலை. அவன் நிதானமாக இருக்கிறான், அமைதியாக இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம், அவன் தன்னுடைய மனைவியை வந்து சந்தேகப்படல, தன்னுடைய நண்பனையும் சந்தேகப்படல. அப்படி இருக்கும்பொழுது அவனுக்கு எதுக்கு பதட்டம், அதனால் ஆத்திரம் கொள்ளலை, கை காலும் உதறலை, என்னுடைய கையும் காலும் நடுங்கலை, அதனால தான் என்னால் முத்துக்களை எடுக்கவும் முடியும், அதை செதறாமல் கோக்கவும் முடியும், நான் நிதானமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக கோக்கட்டுமா அப்படின்னு கூடுதலாக ஒரு கேள்வியை கேட்டானான். இதுதான் சகாதேவன் சொன்ன விளக்கம். அவசரப்பட்டு ஆத்திரப்படக்கூடாது அப்படிங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் தினமும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே எடுக்கட்டுமா கோக்கட்டுமா அப்படிம்பார். உடனே அவர் மனைவி ஒரு ஊசியையும் நூலையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் அந்த ஊசியை ஒரு கையில் வச்சுக்குவார், இன்னொரு கையில் நூலை பிடிச்சிக்குவார், அதை கோத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க. ஊசியில் வந்து நூலை கோக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் வந்து தண்ணி போடாமல் நிதானத்தில் வந்திருக்கிறாராங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டு. அவர் வந்து இது மாதிரி மது அருந்திருந்தா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம். அப்படி இருந்தால் அவர் அந்த நூலை ஊசியோட காதில் விட மாட்டார், தன்னோட காதில் விட்டுக்கிட்டு இருப்பார், அதுதான் அடையாளம் அப்படிங்கிறாங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்குமிடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: For admission contact 9966

0: Viking Bunions and Briefs.
1: இசைத்தேன் சுந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புணல். நிகழ்ச்சியில் அடுத்த வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர். இவர் கேட்டிருக்கிறார் குசி திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் 4 முதல் 5 வார கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளது. முன்பதிவிற்கு 90 95 51 31 02 என்ற தொலைபேசியில் அழைக்கலாம். அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் விவசாய பெருமக்கள், கோழி பண்ணை வைத்திருப்பவர்கள், தொழில் முனைவோர் அனைவரும் வாங்கி பயன்பெறலாம் என தெரிவித்துள்ளார்.
2: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.
3: கடவுள் என்னும் முதல்

நேரிலே இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் துவரை சாகுபடி குறித்து ரெட்டியூர் கே செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். www.tnau.ucanapply.com என்ற இணையதளத்தின் மூலம் வருகிற ஜூன் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்.

0: பார்க்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பாடங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு 94 88 63 50 77 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் வேளாண்மை, வேளாண்மை சுயசார்பு மற்றும் தோட்டக்கலை பிரிவில் உள்ள இடங்கள் குறித்த விவரங்களுக்கு 98 65 70 35 37 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: சுனாமி சுருட்டி போட்டது, உலகத்தையே உள்ளங்கையில் உருட்டி போட்டது. சுனாமியினுடைய அந்த சூறாவளி பயணத்திற்கு பிறகு ஒருவன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி தன்னுடைய கடல் பயணத்திற்கு போகிறான். அப்போது ஒரு பெரியவர் அவனை தடுத்து நிறுத்துகிறார். என்னப்பா, நேத்து தானே இந்த ஆழி பேரலையில் உன் அப்பா காணாமல் போனார், உன் தாத்தா காணாமல் போனார், நீ மீண்டும் ஏன் இந்த கடலுக்கு போகிறாய்? இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அந்த இளைஞன் இயற்கையோடு இசைந்து வாழ தெரிந்தவன். அவன் திரும்ப அவரிடம் கேட்டான், அதிகம் படிக்காதவன், ஐயா உங்க அப்பா எப்படி இருந்தாரு? யோசித்து சொன்னார் அந்த பெரியவர், அவரா வீட்டில் தான் பாயில் படுத்து கிடந்து நோயில் விழுந்து இறந்து போனார். உங்க தாத்தா? அவரும் அப்படித்தான், பாயில் படுத்து கிடந்து நோயில் விழுந்து இறந்து போனார். ஐயா உங்க அப்பாவும் தாத்தாவும் படுக்கையில் தானே உயிரை விட்டாங்க, அப்புறம் எதற்கு நீங்கள் தினம் தினம் இரவு படுக்கைக்கு போகிறீர்கள்? உங்கள் அப்பாவும் தாத்தாவும் படுக்கையில் உயிர் விட்ட பிறகு அதே படுக்கையில் இரவு நீங்கள் படுக்கிறீர்களோ, அதை போலதான் நானும் என் அப்பாவும் தாத்தாவும் கடலில் உயிர் விட்ட பிறகு இந்த கடலுக்குள் போகிறேன் என்றான். வாழ்க்கையின் யதார்த்தத்தை அந்த இளைஞன் சுட்டிக்காட்டுகிறான். எது நிலையாமை என்பதை திருக்குறளுக்கு உரை எழுதியதைப் போல சொல்லுகிறான். நெருநல் உள்ள ஒருவன் இன்று இளை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு, திருவள்ளுவர் சொல்லுகிறார் நிலையாமையை பற்றி. நேற்று இருந்தார் இன்று இல்லை, நேற்று அவர் ஆற்றிய செயல்கள் இன்று வாழ்கின்றன. அதனால்தான் நெருளன் உளனொருவன் இன்று இளை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. மதுரையில் பெரிய பேரரசை நடத்தி திருக்கோவில் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலை எழுப்பிய மன்னர் இல்லை, ஆனால் இன்று அவர் கட்டிய ஆலயம் இருக்கிறது, ராஜராஜ சோழன் கட்டிய ஆலயம் இருக்கிறது, கரிகாலன் கட்டிய கல்லணைகள் இருக்கிறது, கடந்த கால தலைமுறைகள் ஆற்றிய அரும்பெரும் பணிகள் இன்று ஜீவிக்கின்றன. அதனால்தான் நேற்று இருந்தார் இன்று இல்லை என்பதற்கு விளக்கம் எது? நேற்று அவர் ஆற்றிய செயல்கள், அறங்கள், தர்மங்கள் இன்றும் அவர் புகழ்பாடிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், காற்று உள்ளபோதே தூற்றிக்கொள் என்றார்கள். காற்று உள்ளபோதே தூற்றிக்கொள் என்றால் நாம் அதற்கு என்ன விளக்கம் தந்தோம்? பதவியில் இருக்கிற போதே பணம் பண்ணிக்கொள், வாய்ப்பு கிடைக்கும் போதே வாரி சுருட்டிக்கொள், அதுவா அதற்குள்ளேயே உண்மை விளக்கம்? உடம்பில் உயிர் காற்று உள்ளபோதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்கான விளக்கம் இதுதான். உடம்பில் உயிர்காற்று உள்ள போதே, உள்ளும் புறமும் வந்து உன்னுடைய உயிர்காற்று சென்று கொண்டிருக்கிற போதே அறத்தால் ஆகிய செயல்களை செய்து புகழை தூற்றுக்கொள் என்பதுதான் அதற்குரிய விளக்கம். அதைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: புள்ளியில் நாம் இணைந்திருக்கிறோம். வானலையில் வசந்தம் நிகழ்ச்சி இன்று அழகு குட்டி செல்லமாக வலம் வர இருக்கிறது. உங்க வீட்டு அழகு குட்டி செல்லங்கள் நம்ம வானொலியில பேசுறதை கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, புதிய அழகு குட்டி செல்லங்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற இரு எண்களிலும் அழைக்கலாம். மற்ற அழகு குட்டி செல்லங்கள், அதாவது வழக்கமாக வரும் அழகு குட்டி செல்லங்கள், 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் இணையலாம். நேர்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வொர்க் பண்றேன்.
8: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்று இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகள் அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா
6: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM.

0: MSc Microbiology, B.Ed and M.Ed in நிறைய courses இருக்கு.
1: இப்பொழுது admission நடைபெறுகிறது.
0: For details, the Cauvery Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
2: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், மக்கள் சேவையில் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
5: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
6: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
5: அப்படியா?
6: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: இன்றைக்கு வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி அழகு குட்டி செல்லமா தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இணைப்புல இணைக்கூடிய முதல் அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வணக்கம், இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக, வணக்கம. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. தனிஷ்கா, என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க. தனிஷ்கா, லைன்ல இருக்கீங்க. ஒன்னாவது படிக்கிறீங்களா? சரி, எந்த ஊர் தனிஷ்கா? தனிஷ்கா ஊரே சொல்லலையே. சரிங்க தனிஷ்கா, என்ன பாட போறீங்க? கதை சொல்ல போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? சரி, பாடுங்க கேப்போ. அவ்வளவுதானா? சூப்பரா பாடுறீங்களே, யார் சொல்லி கொடுத்தா? இத டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? தமிழ் டீச்சர் சொல்லி கொடுத்த பாட்டா இது? உங்களுக்கு டீச்சரை ரொம்ப பிடிக்குமா? வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? சரி சொல்லுங்க கேப்போ. தனிஷ்கா, சரிங்கம்மா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம், வருக. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? அக்ஷயா, எங்கிருந்துமா பேசுறீங்க? ஏலகிரியிலிருந்து பேசுறீங்களா? சரி, எத்தனாவது படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் சாப்பிடலையா? டைம் ஆயிடுச்சே, 9:30 ஆகுது. இல்லை, இன்னுமா சாப்பிடாம இருப்பீங்க? அதெல்லாம் டைமுக்கு சாப்பிடணும், சரியா? சரிங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க?

0: ஸ்டோரி சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க கேப்போம்.
1: Two cats and a monkey. Once upon a time, there were two cats. They were good friends. They got a piece of bread while sharing. They made big and small pieces. To begin to fight for the bigger piece. At the same time, the monkey said, I will share it equally to buy the bigger piece to make it equal. Bye bye bye.
0: சொல்லுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டீங்களா? அக்ஷயா, அவ்வளவுதான் முடிஞ்சீங்களா? பக்கத்துல இருந்து அப்பா சொல்லி தராரா? சரிமா, ரொம்ப அழகா பேசுனீங்க. இனிப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானிலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.
6: தீராத தலைவலி, கழுத்து வலியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ரிசல்ட் ஃபண்டோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
2: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்குமிடம். 40 தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
8: நேரம் 9:27. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் வானலையில் வசந்தம். இன்று வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்க வீட்டு அழகு குட்டி செல்லங்கள நம்மளோட வானொலியில பேச வைக்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணியினைப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் புதிய அழகு குட்டி செல்லங்கள் இணையலாம். வழக்கமாக வரும் அழகு குட்டி செல்லங்கள் 043-42 என்ற முன்னணியினைப்போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களை பயன்படுத்தி அழைக்கலாம். கோடைக்காலம் முடிஞ்சிருச்சு, தென்மேற்கு பருவக்காற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழைக்காலம், மழை வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வந்து ஸ்கூல் ரீஓப்பனை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. June 4th தான் ஸ்கூல் ரீஓப்பன். எப்படியும் அழகு குட்டி செல்லங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்னும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், என்னடா 1st ஸ்கூல் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் அழகு குட்டி செல்லங்கள் வீட்டில் இருக்கிறத எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதும் நம்ம அழகு குட்டி செல்லம் அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்தலாம். இணைப்பில் இணையும் நேரே வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: மந்திப்பட்டிலிருந்து நவிதா பேசுறேன்.
8: சொல்லுங்க நவிதா, லீவ்லாம் எப்படி போச்சு?
9: ஜாலியா இருக்கு.
8: ஜாலியா இருக்கா? ஸ்கூலுக்கு போலாமா வேணாமா? ஸ்கூல் அவள் தான் ரீஓபன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்களே, June 4, போலாமா வேணாமா? போலாமா? அதெல்லாம் ஓகேங்க, நான்லாம் சமத்தா படிப்பேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? சரி, இப்போ நவிதா எத்தனாவது ஸ்டாண்டர்ட் போக போறீங்க?
9: 4th.
8: 4th போக போறீங்களா? 3rd.

0: முடிச்சுட்டு சரிங்க நவீதா, வானொலியில என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: பாட்டு சொல்ல போறீங்களா? என்ன பாட்டு பாடுங்க கேப்போ.
1: குத்தடி குத்தடி கண்ணம்மா, குமிஞ்சி குத்தடி கண்ணம்மா, பந்தலிலே பாவகாயம் பாட்டு போட்டோம், சில்லறையா மாட்டுக்கோ, சுருக்கு பையில போட்டுக்கோ, நடந்துக்கோ.
0: வாவ், சூப்பரா பாடிட்டீங்க. அவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது பாட போறீங்களா?

0: சுத்து பையில போறதுக்கு நடந்துக்கு.
1: வாவ், சூப்பரா பாடிட்டீங்க. அவ்வளவுதானா, இன்னும் ஏதாவது பாட போறீங்களா? சரி, சூப்பரா பாடுங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்து இணையும் அழகுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? இல்ல, நீங்க பேசுறது எனக்கு கேக்கல. இன்னொரு டைம் சொல்றீங்களா உங்க பேரு?
2: என்ன
1: சொல்ல போறீங்க? விருந்தோம்பல பத்தி திருக்குறள் சொல்ல போறீங்களா? ஓ, செயல் சொல்ல போறீங்களா? சரிங்க, நீங்கள் சொல்லுங்க, கேட்போம்.
2: மாறி ஒன்று இன்றே வறந்திருந்த காலத்தும் பாறை மடமகள் மான்மகர்க்கு நீருளையுள் கொண்டிருந்து கொண்டு புகவாக நழுகினாள். ஒன்றுரா முந்துலோயில் முந்துரை அறையனார்.
1: இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுங்களா?
2: எஸ் மேம்,
1: சொல்லுங்க பாக்கலாம்.
2: மழையின்றி வறட்சி நிறைய காலத்தில் பாறை மகளிரான அங்கவை தங்கவை ஆகியோரிடம் பாணார்கள் இறந்து நின்றனர். பாரிமகளில் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை என்பதை அறியலாம்.
1: அப்படிங்களா?
2: எங்க தங்கச்சி பேசுறாங்க.
1: சரிங்க, நீங்க குடுங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நெருப்புறான் கோட்டையில இருந்து தவஸ்ரீ மேம்.
1: தவஸ்ரீ, சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க தவஸ்ரீ?
2: மேம், பராபரக்கலி.
1: சரிங்க தவஸ்ரீ, சொல்லுங்க, கேட்போம்.
2: தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானெட்டு தண்டருக்கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து செய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தாயுமானவர்.
1: தாயுமானவர் எழுதின வரிகளா? சரிங்க, இப்போ ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ண போறாங்க இல்லீங்களா? அது உங்களுக்கு சந்தோஷமா சோகமா? இன்னும் உங்களுக்கு லீவ் வேணும்ன்ற எண்ணம் இருக்கா?
2: இல்ல மேம்,
1: எனக்கு போதும்பா, போர் அடிக்குது, நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ல வரீங்களா? சரி, ஸ்கூலுக்கு போனா எத்தனாவது போவீங்க இந்த வருஷம்? ஏழாவது போவீங்களா? சரிம்மா, நீங்க அங்க போயிட்டு நல்லா படிக்கணும், சரிங்களா? ரொம்ப அழகா பேசுனீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றி.
1: அழகு குட்டி செல்லங்கள் அழகா அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. இளையத்தில் நேரம் 9:33. அடுத்ததாக இணையும் அழகு குட்டி செல்லத்தை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் ரணிகா. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரகூர்ல இருந்து பேசுறேன்.
1: அப்படிங்களா? இந்த வருஷம் நீங்க 6th போக போறீங்க?
3: ஆமா.
1: சரிமா, 6th படிக்கணும்னா வரகூர்ல வேற ஸ்கூலுக்கு போகணுமா இல்ல ஊருக்குள்ளேயே ஸ்கூல் இருக்கா? ஹலோ. சரி, நான் கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு சரியா புரியல போல. சரி, என்ன பாட போறீங்க? பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? இனிப்பில் இருக்கீங்க, பேசுங்க. அழகு குட்டி செல்லத்துக்கு வைக்க வந்துருச்சு போல, பேச மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர்.

0: நம்பருக்கு 9043533367.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், மக்கள் சேவையில் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மையான சப்பாத்தி பூரி களி செய்யணுமா? அப்ப உடனே வாங்குங்க அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, கலபடம் இல்லாதது, தரமானது அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
9: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
8: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை,
12: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
13: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
15: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ஒர்க் பண்றேன்.
14: நீங்க எங்க படிச்சீங்க?
15: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
16: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
17: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
18: அப்பா,
17: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
19: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
2: டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
20: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
21: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
20: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
21: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
20: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
21: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
20: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
22: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
23: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
22: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்,
24: இந்தியாவின் மாபெரும் தங்கம்.

0: மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நிலையத்தில் நேரம் 9:41. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்றைக்கு வானலியில் வசந்தம் நிகழ்ச்சி அழகுக்குட்டி செல்லமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அழகுக்குட்டி செல்லங்கள் தொடர்ந்து கால் பண்ணி பேசிட்டு இருந்த வரையே இருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு அழகுக்குட்டி செல்லம் இணைப்பில் இணைய காத்திருக்கிறார்கள். அவரை இணைப்பில் இணைப்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? இன்னொரு டைம் சொல்லுங்கம்மா. சூப்பரா சொல்லிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, இந்த வருஷம் எத்தனாவது படிக்க போறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: கபிலன்.
3: சாப்பிட்டீங்களா? இனிமேதான் சாப்பிடணுமா? டைம் ஆகுது பாருங்க, இவ்வளோ லேட்டாலாம் சாப்பிடக்கூடாது சரியா? இதுவரையா? இனிமே சீக்கிரமா சாப்பிட்டு பழகிக்கோங்க. சரி, ஓகே. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க கேப்போம்.
4: ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
3: சரி, ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. அருமை, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. ரொம்ப அழகா அழகு குட்டி செல்லங்கள்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களோட குழந்தைகளும் நம்ம அழகு குட்டி செல்லும் நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களில் புதிய அழகு குட்டி செல்லங்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்களாக இருந்தீர்கள் என்றால் 043-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். என்னென்னா, ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான். அந்த பையனை பார்த்துட்டே இன்னொரு பையன் வரான். ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போகிற பையன் வந்துட்டு சின்ன பையன். அந்த பையனை வந்து பார்த்துட்டே வந்த பையன் வந்து பெரிய பையன். இந்த பெரிய பையன் என்னடா பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் போயிட்டு அடிக்க ட்ரை பண்ணுறான். அந்த பெரிய பையன் வந்து அவன் கொடுக்குற அடியெல்லாம் தடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்படி மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. இவனும் அவன் அடிக்கிறதெல்லாம் தடுத்துட்டு தான் இருக்கான், திருப்பி அடிக்கவே இல்லை. இதை வந்து தூரத்தில் ஒரு பெரியவர் கவனிச்சிட்ருக்காரு. அவர் வந்து கேட்குறாரு, அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு சளிச்சு போய் விட்டுட்டு போயிடுறான். இனிமேலாம் என்னை பார்க்கும்போது முறைக்கிற மாதிரி பார்த்தனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பெரியவர் வந்து அந்த பெரிய பையன்கிட்ட கேட்குறான், ஏன்பா அவன் உன்னை இவ்வளோ அடிக்கிறான், அடிக்க ட்ரை பண்ணுறான், நீ வந்து பார்த்துட்டு சும்மாவே இருக்கியே, திருப்பி கூட அடிக்கலை, ஏன் அடிக்கலை, உன்னோட தம்பியா, கூட பிறந்தவனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைங்கய்யா, எனக்கு தெரியும், என்னோடய பக்கத்து வீட்டு பையன், ஸ்கூலுக்கு போகிற போயிட்டுருந்தான், சரி அவனை எதர்ச்சியாக பார்த்தேன், அதுக்கு முறைக்கிறேன்னு நினச்சிட்டு என்னை அடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னான். நீ ஏன்ப்பா அடிக்கல அப்படின்னு

சொன்னதுக்கு, இல்லை வலிமை இல்லாத இடத்துல நம்ம அடிக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் என் ரேஞ்சுக்கு யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் நான் சண்டை போடணும், என்னை விட சின்ன பையனை நான் அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர்கிட்ட அந்த பெரிய பையன் சொன்னானா. அதுக்கு அந்த பெரியவர் வந்துட்டு, இவர் பண்புள்ள பையன்பா அப்படின்ற மாதிரி சொன்னாராம். நீங்கள் அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்க? வலிமையுள்ள இடத்துல தான் நம்ம வலிமையை காட்டணும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்றத அடுத்தடுத்து வர அழகுக்குட்டி செல்லுங்கள் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துருவோம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
0: அம்மன் TRY TMT கம்பிகளின் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: எப்பவுமே மிஸ்டர் கோல்
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து பார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
8: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
7: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
8: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
7: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: ஃப்ரெஷ்ஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.

நிலையத்தில் நேரம் 9:54. இது உங்கள் உற்சாகமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி அழகு குட்டி செல்லமாக வளம் வந்துட்டு இருக்கு. உங்கள் வீட்டு அழகு குட்டி செல்லங்கள் நம்மளுடைய வானொலியில் பேச நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய அழகு குட்டி செல்லங்களுக்கு 0-43-42 என்ற முன்னணியப்படும் 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் அழைப்பு விடுத்து தரலாம்.

மற்ற அழகு குட்டி செல்லங்கள், அதாவது வழக்கமாக வருபவர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 என்ற இரு எண்களில் அழைத்து பங்கு பெறலாம். பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், என்னன்னா வலிமை மிக்கவன் எளியவனை தாக்குவது வீரத்தனம் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக கிடையாது. வலிமையுள்ளவன் வலிமையுள்ளவனை தான் எதிர்கொள்ளணும், வலிமை இல்லாதவனை எதிர்கொள்வது கரெக்டாக இருக்காது, அந்த வெற்றி கூட அவங்களுக்கு சொந்தமாக இருக்காது. பொதுவாகவே பசங்கள்கிட்ட போட்டி பொறாமல் அதிகமாக இருக்கும், அடிக்கடி சண்டை போடுவாங்க, அதை வந்து பார்க்குற பெற்றோர்களும் சளிப்பு தட்டுவாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டிருக்காங்களே அப்படின்னு இருக்கும். இந்த கோடைக்காலம் அதுவும் ட்ரிப் எங்கேயும் கூட்டிகிட்டு போகாத பசங்களோட பேரண்ட்ஸோட மனநிலைமை, அதாவது வீட்லேயே வச்சிட்ருக்கவங்கள பேரண்ட்ஸ் மனநிலைமை ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், புரிஞ்சிக்க முடியுது. இயல்பாகவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா புக்ஸ்லேருந்து கற்றுக் கொடுக்கலாம். உதாரணமாக சொல்லப்போனால், அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் புக்கில் ஒவ்வொரு இலக்கண பாடத்துக்கு பின்னாடியும் ஒரு குறிப்பு இருக்கும், அந்த பயிற்சிக்கான குறிப்புகள் இருக்கும், அதில் வந்து மொழித்திறன் கற்றல் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதில் ஒரு சாப்டராகவே வச்சுருப்பாங்க தன்னிலை அறிதல் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களே தன்னிலையில் வைத்து பார்த்தல் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போர்ஷனுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து சூழ்நிலையை வந்து அங்கே மையப்படுத்திட்டு அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைப்பாங்க. டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி, படிப்பை தாண்டி ஒரு சில விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தன்னிலை அறிதல், மற்றவர்களை தன்னிலையில் வைத்து பார்த்தல் அப்படின்ற ரெண்டு எக்ஸசைஸும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு டைமும் ஒரு சுச்சுவேஷனை சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் நீ இருந்தனா நீ என்ன பண்ணுவ அப்படின்றத அவங்கள யோசிக்க வைக்கணும். அவங்கள யோசிக்க வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஓ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அனுபவத்தை அவங்க வளர்த்துப்பாங்க.

0: நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit
1: அம்மன் TRY TMT கம்பிகளின் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியை அழகுக்குட்டி செல்லமாக வலம் வந்தது கேட்டு ரசித்தோம். அழகான குழந்தைகளின் அழகான குரல் பதிவுகள் மற்றும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்திய பாடல்கள், கதைகள் ஆகியவற்றை இதேபோன்று உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0343-42-24-40-30-94-86-81-10-25. இந்த இரு எண்கள் புதிய அழகுக்குட்டி செல்லங்களுக்கும் மற்ற வழக்கமாக செயல்படும் குழந்தைகளுக்கு, அதாவது வழக்கமாக இணைப்பில் இணையும் குழந்தைகளுக்கு 0343-42 என்ற முன்னணி இணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களிலும் அழைத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இதே நிகழ்ச்சியில் இதே நேரத்தில் நீங்கள் பங்கு பெற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அழகு குட்டிகளே. இதே நிறைவு பெற்றது இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சி. நன்றி நேர்களை கேட்டு ரசித்த அனைவருக்கும்.

0: நேரம் 10 மணி. நேர்களை இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
3: அனுபவம் ஒரு சிறந்த ஆசான். அது நமக்கு தோல்விகளையே கொடுத்து வெற்றி பாடத்தை கற்றுத்தருகிறது. அனுபவம் ஒரு வித்தியாசமான ஆசிரியர். பள்ளிக்கூட ஆசிரியர் வகுப்பறைகளில் வெற்றி பாடங்களை கற்றுக் கொடுத்து தேர்வில் வெற்றி பெறுவதை சொல்லித் தருகிறார். ஆனால் அனுபவம் என்கிற ஆசிரியரோ குப்பைகளிலிருந்து மின்சாரம் எடுப்பதைப் போல தோல்விகளிலிருந்து வெற்றிகளை எடுக்க கற்றுத்தருகிறது. அதனால் நாம் வாழ்க்கையில் கற்றுப்பெறுகிற அனுபவங்களை விட வாழ்க்கையில் இழந்து பெறுகிற அனுபவங்களே மேன்மையானவை, வழிகாட்டக்கூடியவை. அதனால் வாழ்க்கையில் நாம் பெறுகிற ஒவ்வொரு தோல்வியும் பல வெற்றிகளுக்கான அச்சாரம் என்பதை உணர வேண்டும். பலரை பார்க்கிறோம், வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தாலும் தளர்ந்து போய்விடுகிறார்கள். சிறு குழந்தைகள் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் அழலாம், அடம்பிடிக்கலாம். வளர்ந்து பெரியவர்களானவர்களும் குழந்தைகளைப் போல தளர்ந்து போனால் யார் தேற்றுவது? நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு அனுபவத்தையும் அகமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள பழகினால் வாழ்க்கையில் எதுவுமே சிக்கலானதாக தோன்றாது. வெளிநாட்டுக்கு ஒருவர் சுற்றுலா சென்றிருந்தார். ஒரு பெருநகரம் ஒன்றில் இறங்கினார். இறங்கியவுடன் ஊரை சுற்றி பார்க்க உதவும் வழிகாட்டி கைடு ஒன்றை விலக்கி வாங்கினார். சாலையில் நின்றிருந்த வாடகைக்கார் ஒன்றில் ஏறி ஊரை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஓட்டுநரிடம் கேட்டார். ஓட்டுநர் மிக்க மகிழ்ச்சியோடு, மிக அருமையாக ஊரை சுற்றி காண்பிக்கிறேன் ஐயா, அதற்கு நீங்கள் $300 வாடகையாக தர வேண்டும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களே கைடு, அதை நீங்கள் ஊரை சுற்றி பார்த்து முடிக்கும் வரை திறந்து பார்க்கவே கூடாது என்றார். சுற்றுலா பயணம் சரி என்று ஒத்துக்கொண்டு வாடகை ஊர்தியில் ஏறி அன்று முழுவதும் மகிழ்ச்சியாக ஊரை சுற்றி பார்த்தார். மாலையில் $300 ஓட்டுநரிடம் கொடுத்துவிட்டு வண்டியிலிருந்து இறங்கினார். இறங்கியவுடன், எதற்காக அந்த ஓட்டுநர் கையிலிருந்த வழிகாட்டியை திறந்து பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது என்று கூறினார் என்று யோசித்து கொண்டே கைடை திறந்தார். அந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் போட்டிருந்தது, இப்படி ஊரை சுற்றி பார்க்க வாடகை ஊர்திகளுக்கு $20 மேல் கொடுக்க வேண்டாம் என்று. இது ஒரு படிப்பினை. மீண்டும் இதே போன்ற ஏமாற்றம் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் அந்த சுற்றுலா பயணிக்கு அந்த அனுபவம் கற்றுத்தருகின்ற படிப்பினை. தவறு செய்யாத மனிதர் இல்லை. வேலை செய்பவர்கள் மட்டுமே தவறுகளும் செய்வார்கள். வேலையை செய்யாதவர்களுக்கு தவறு நேர்வதற்கு வாய்ப்புகளே இல்லை. எனவே தவறு செய்வது மனித இயற்கை. ஆனால் ஒரு தடவை செய்த தவற்றை மறுமுறையும் செய்யாமல் பார்த்து கொள்வதே புத்திசாலித்தனம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: வணக்கம் நேரலே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 10:05.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நீங்கள் கேட்டவை அமர்நேயர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
1: நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
12: சரத்பாபு, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் செல்லமிட்டி கிராமம். வானத்தை போல சாங்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
2: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே employability enhancement training, communication, behavioral, aptitude and technical training oda final year la company specific interview preparation undranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
9: RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ். இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
11: விவசாயி வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: வெரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
9: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
10: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
12: இசைத்தேன் சிந்தும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:18. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0 43 42 24 40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். டைப் செய்தில்லைங்க, குரல் பதிவாக அனுப்புவீங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
13: ஹாய் சார், ஐ எம் வளர்மதி ஃப்ரம் ஈரோடு, பவானியிலிருந்து பேசுகிறேன். அண்ணாமலை படத்துலேருந்து அண்ணாமலை அண்ணாமலை சாங்

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி.

0: தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கோமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
5: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
6: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
7: எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
10: இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
11: வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் சர்ஃப்ராஜ், சேலத்திலிருந்து. எனக்கு ரோஜா படத்திலிருந்து புது வெள்ளை மலை பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
3: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
7: அப்படியா?
3: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்
11: ஆகாஷ்வாணி.

0: மனங்களை வென்றுள்ளது இந்த வானொலி. அப்படி நேயர்களின் மனங்களை வென்ற வானொலியின் சிறப்புகள் பற்றி நேயர்களில் கூறுகையில்,
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுறேன். தருமபுரி பண்பலையை வந்து 2015 ஒரு 10 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன். தருமபுரி பண்பலையில ஒளிபரப்பாகிற அனைத்து நிகழ்ச்சிகளும் நான் விரும்பி கேட்பேன். அதிலும் குறிப்பா இந்த உழவர்களுக்கான செய்திகள், அறிவிப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த உழவர்களுக்கான செய்திகள் வந்து கேட்டுட்டு விவசாயமே தெரியாதவங்க கூட விவசாயம் செய்யலாம், அந்த அளவுக்கு அனுபவம் உள்ள விவசாயிகளை வந்து பேச வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில 7:30 ஒளிபரப்பாகிற சந்தோஷ சாரல், 8 அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்கிற பொன்னியின் புதுப்புணல், இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். மனதிற்கு இதமான பாடல்கள் வந்து ஒளிபரப்பாகும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயனுள்ளதா நம்ம தருமபுரி பண்பலை இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கும் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள், அப்புறம் சந்தோஷ சாரல்ல புதறிவு வினா, அப்புறம் பெண்களுக்கும் பூவே பெண் பூவே பாவை விருப்பம் இதில் வந்து பங்கு கொள்கிற வாய்ப்பு இருக்கு, அப்புறம் விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக நம்ம பண்பலை இருந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லணும்னா, காலையில் ஒளிபரப்பாகிற தமிழில் செய்திகள், அப்புறம் உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. குறிப்பாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வேலைவாய்ப்பு செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளில் சிறப்பான நிகழ்ச்சிகளாக நான் கருதுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.
2: வணக்கம். என்னோட பெயர் ரேஷ்மா கலிலுல்லா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரேடியோ அப்படி சொல்லணும்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தொலைவில் இருந்து நம்ம அதை வந்து கேட்டாலும் நம்ம பக்கத்துலேயே நம்ம அருகிலே வந்துட்டு ஒருத்தங்க உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி வந்து அது நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதுதான் ரேடியோவோட ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம தனியாக இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு வேலை செய்யும்போதோ நம்ம ரேடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம எல்லா ஆப்பையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நெட்டு இல்லாத டைம்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போடுறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஆஃப்லைன்லேயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ரேடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேருற மாதிரி எல்லா தரப்பு விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து எஜுகேஷனை பத்தி சொல்லுவாங்க. இப்போ ஒரு இதுல அட்மிஷன் ஓபன் ஆகுது அப்படின்னா, இல்ல கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை பத்தி சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து நிலத்துல வந்து எந்த மாதிரி பயிர்கள் வந்து போடலாம், என்ன மாதிரி வந்து அதுல வந்து உரம்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு இதை பத்தி சொல்லுவாங்க, நிறைய நாடகத்தை பத்தி சொல்லுவாங்க, கதைகள் வரும், அப்புறம் நிறைய வந்து பாட்டு போடுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு 80 போடுவாங்க, 90 போடுவாங்க, 2K போடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கலந்து போடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த அவசர காலத்துல பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மழை பெய்யுது அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 10th 12th ரிசல்ட் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம படிக்கலாம்ன்றத பத்தி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம வந்து ரேடியோவை அடிச்சுக்கவே முடியாது. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப ஒரு தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம ரேடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த தனிமையா இருக்கிற ஃபீலே வந்து கிடைக்காது. ஸோ எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரேடியோ கேட்டுட்டே இருப்பாரு. அதனாலயே வந்து எனக்கு வந்து ரேடியோ கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியோட பயன்கள். இந்த ரேடியோ வந்து இன்னும் வந்து மேன்மேலும் வந்துட்டு எல்லா பேருக்கும் போய் சேரணும். நிறைய நாள் வந்து இந்த ரேடியோ வந்து வானொலி 90 இல்லாம 150-200 வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அதாவது கண்களுக்கு தெரியாம காதுக்கு வந்து இனிமை தருது அப்படின்னா அது கண்டிப்பா வானொலின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி, வணக்கம்.

வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. தகவல் பரிமாற்றம், கல்வி மற்றும் விவசாயம் சார்ந்த செய்திகள், தேவையான பொழுதுபோக்கு ஆகியவற்றை உடனுக்குடன் வழங்கும் சக்தி வாய்ந்த மக்கள் ஊடகம் வானொலி. வாசல் தேடி வரும் வசந்த தூரலாய் இதயத்தோடு பேசி காதோரம் உரசி காற்றோடு கை குலுக்கும் நண்பனாய் உயரமாய் நின்று உயர்வாய் பேசி மனங்களை தொட்டு சிறைப்பிடித்து காலை தென்றலாய் வீசி உலகம் பற்றிய செய்திகளை பேசி உயிர்ப்பாய் எழவைத்து சொந்தங்களுக்கு சந்தம் வாசித்தது வானொலி. இப்படி 90 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு

0: வணக்கம், என் பேர் சௌமியா ஃப்ரம் அரூர். எஃப்எம் பத்தி பெருசா எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்ல, அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து காலேஜ்ல இருக்கும்போது என்னோட சீனியர் அக்காங்க வந்து எஃப்எம்ல நிறைய ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு நாள் நம்ம தாத்தாவும் அப்பாவும் அந்த காலத்துல நம்ம எஃப்எம்ல தான் நியூஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு பேசிட்டு இருந்த மாதிரி. சரி, நம்மளும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே, ட்ரை பண்ணதுதான். சீரியஸா சொல்லணும்னா நான் வந்து இப்ப அந்த எஃப்எம்க்கு வந்து ஒரு அடிக்டாவே மாறிட்டேன். என்னோட டெய்லி ரொட்டீன்ல வந்து இந்த எஃப்எம்மும் வந்து எனக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். எஃப்எம்ல வந்து நான் மேக்சிமம் எல்லா ஷோவும் கேட்பேன், பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ அப்படின்னா நீங்கள் கேட்டவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அதுல நம்ம பேரு, நம்ம ஊரு, அப்புறம் நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கறத வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டா பண்ணி அமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கேட்ட சாங் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆடியோவை பிளே பண்ணிட்டு அப்புறம் போடுவாங்க. அதை நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி நம்மளோட வாய்ஸும் வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல வருதே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து சில சமையல் பத்தி சில குறிப்புகள் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, விவசாயிகளுக்கு சில டிப்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா ஜாப் வேகன்சி பத்தி எல்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எஃப்எம் சுத்தமா கேட்காத பொண்ணு நானு. ஆனா இப்ப வந்து எஃப்எம் கேளுங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்ற அளவுக்கு எஃப்எம் வந்து இப்போ ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டு தான் சொல்லணும். நான் வந்து மேக்சிமம் கேக்குற எஃப்எம் அப்படின்னா தர்மபுரி எஃப்எம் தான் நான் வந்து மேக்சிமம் கேப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த எஃப்எம் ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஸ்டேஷன் நடத்திட்டு இருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.
1: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நாத்தம்பட்டி கிராமத்திலிருந்து நான் டி கனல்வர்மன் பேசுறேன். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போவோங்க. அப்ப டீ கடையில எல்லாரையும் எஃப்எம் கேட்டே போவாங்க. எங்க வீட்லயும் எஃப்எம் ஓடும். அதுல விளையாட்டு செய்திகள், ராஜித்த மாணவர்கள பேசும்போது எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். காலையில 6 மணிக்கு சின்ன குழந்தைங்கள பேசும்போது நாங்களும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். அப்புறம் வினாடி வினா போட்டிக்கெல்லாம் நானும் பதில் சொல்லிங்கிறேன், பதில் சொல்லி அதுல பரிசு வாங்கிக்கிறேன். பாட்டெல்லாம் போடுவாங்க, அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஆர்வமா இருக்கும். எங்க வீட்டுல எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே கேப்பாங்க, அதனால எனக்கு கேக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் செய்திகள் எல்லாம் இதுல போடுவாங்க, அதுல யாரு வெற்றி பெறணும்னு சொல்லுவாங்க, அதனால நான் விரும்பி கேப்பேன். ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். வேர்ல்டு கப் கமெண்ட்ரி எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்டுல அதிகமா போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நான் எஃப்எம்ல கேட்டு எவ்வளவு ஸ்கோர் அடிச்சுங்கிறாங்க அதனால தெரிஞ்சுப்பேன். நான் டூர் போகும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க, ஆனா அந்த எஃப்எம்ல அதே கோயிலை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நாங்க போகாத கோயிலை பத்தி சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. உணவு செய்வது எப்படி ரெசிபி எல்லாம் சொல்லுவாங்க, அதனால அத்தை நான் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன், சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கிட்ட கூட நான் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். 4 மணிக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க, நானும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கொஸ்டின் போன் எல்லாம் பண்ணிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. நானும் பேசுங்க ரேடியோவில் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு உங்க ஊருக்கு வந்து லைவ் சேனல்ல நாங்களும் பேசுங்க, எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலாம் போட சொல்லி கேட்குங்க. வீட்டுல நிறைய குழந்தைகளா இருக்காங்க, அந்த குழந்தைகளா பேசும்போது எங்க பாப்பாவும் போய் பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால நானும் எங்க பாப்பாக்கு ஏபிசிடி திருக்குறள் எல்லாம் சொல்லி கொடுத்துங்கறேன். எஃப்எம்ல வந்து நிறைய டாக்டர்களா பேசுவாங்க, அந்த கொலை காலத்துல என்னென்ன பண்ணணும், குளிர் காலத்துல என்னென்ன பண்ணணும், புற்றுநோய் வராத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், விலங்குகளுக்கும் புற்றுநோய் வராதுக்கு டாக்டர் வந்து சொல்லுவாங்க, விலங்குகளுக்கு நோய் வராமக்கிறதுக்கு சொல்லுவாங்க, எப்படி எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எப்படி பாத்துக்கணும் சொல்லுவாங்க. நிறைய பிசினஸ் மேன் எல்லாம் பேசுவாங்க, எங்க அப்பா ஒரு போட்டோகிராஃபர், எங்க அப்பா மாதிரி நிறைய போட்டோகிராஃபர் பேசிக்கிறாங்க. எனக்கும் ஒரு காலத்துல ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசை, போட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசை. அறிவியல் செய்திகள், தமிழ் செய்திகள் தனித்தனியா படிக்கிறதோட இல்ல ஒட்டுதா படிச்சு அறிவு வளர்த்துக்கிறதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தர்மபுரி மற்றும் எற்க

கடினமான வேலையை கூட காற்றின் மூலம் லேசாக மாற்றும் கனிவு, மன சோர்வு ஏற்படாமல் மகிழ்ச்சியுடன் சேர்க்கும் மென்மை, இதயத்தின் உன்னத உணர்வை தன் இன்னிசையால் நிரப்பும் இனிமை, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிகழ்ச்சி, அனைவர் நெஞ்சிலும் மகிழ்ச்சி பேருந்தில் வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் முதல் வீட்டில் ஓய்வெடுக்கும் முதியவர்கள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருக்க வைக்கும் அதிசயம் நீ. வாழ்வில் மேடு பள்ளம் வரும் என்பதனை வாழ்வாதாரத்துடன் காட்டிய வாழ்வியல், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த அறிவியல் அதிசயம் நீ. அன்பான வார்த்தைகள் முதல் ஆரவாரமான பாடல்கள் வரை அனைவரிடமும் ஸ்பரிசத்தை விதைத்த உலகில் வான் உள்ளவரையும் காற்றுள்ளவரையும் அழியாத புகழ் கொண்டது இந்த வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: இனிய வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில அத்திக்காய் பொரியல் செய்யறத பத்தி பார்க்க போறோம். அத்திக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அத்திக்காய் 200 கிராம், வெங்காயம் 100 கிராம், மிளகாய் 4, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தயத்தூள் கொஞ்சமா, அதுக்கப்புறம் தேங்காய் 1. நல்லா திரண்ட அத்திப்பழத்தை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணி உள்ள ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் பொரியல் செய்கிற ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க அத்திக்காயை எடுத்து நல்லா கலந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அத்திக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருந்து இறக்கும் நேரத்தில் வெந்தயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக இதுக்கு முன்னாடியே துருவி வச்சிருக்க தேங்காயை இதில் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், மணமணக்கிற ஆரோக்கியமான அத்திக்காய் பொரியல் தயாராயிருச்சு. இந்த அத்திக்காய் நார் சத்து, இரும்பு சத்து இதெல்லாமே நிறைஞ்சுள்ள ஒரு பொருள். இந்த மாதிரி அத்திப்பழத்தை அப்பப்போ நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கிறனால நிறைய நன்மைகள் இருக்குது. எடுத்துக்காட்டா, இது செரிமானத்தை மேம்படுத்தும், இரத்த சோகையை நீக்கும், எலும்புகளுக்கு வலுவு கொடுக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: ये आकाशवाणी दिल्ली है, कृपया हमारे विशेष कार्यक्रम की प्रतीक्षा कीजिए। ये आकाशवाणी है।
5: श्रीमद् भगवद गीता में कहा गया है, यदि व्यक्ति की बुद्धि शुद्ध हो तो अक्सर छोटे छोटे कर्मों की नैतिक योग्यता भी बड़े बड़े कर्म कर डालने में समर्थ होती है। बुद्धि तो एक तलवार के समान है। जीवन में जो कुछ भी इंसान के सामने आता है उसकी काट छांट करना ही बुद्धि का काम है। इसके विपरीत जब बुद्धि शुद्ध ना हो तब किसी कर्म की नैतिक योग्यता का ज्ञान मनुष्य को नहीं हो सकता। इस तरह बुद्धि के अभाव में अच्छा कार्य भी बुरा बन सकता है।
6: मन की शांति और

0: गीगाहर्ट्ज़ पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 MHz पर किया जाएगा। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது
2: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தான் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
4: வணக்கம் சார். வணக்கம்.
3: நல்லதுங்க, நீங்க மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
4: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
3: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
5: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்பிரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, ரெண்டு பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பை

0: வேலையெல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவியை அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரீந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
1: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
0: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார், தீவிரமான வெயிலில் ஓடினார், நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, 100 மீட்டர் தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரீந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச கால பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மளால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவே, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்துருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரீந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரீந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பலமுறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோடய செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன் நான் சொன்னேன். எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு

0: தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமா, நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்க சொல்லுங்க.
0: சர்ஜி, முத பதிவு 10.18 நொடிகளா இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குறிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில முறியடிச்சு 10.17 கொண்டு வந்தாரு. நானும் விடாம அரை இறுதி 2ல 10.15 வினாடிகள்ல கடந்து முடியடிச்சேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படிதான் போட்டியில கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்ப கூட நாங்க ஒரே அறையில தான் தங்கணும். அப்ப கூட நாம எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்க முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்க கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில பேசிக்கிட்டோம்.
1: குருந்தர் வீர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: சார், அனிமேஷ் ரொம்ப சரியா சொன்னாரு. நாம சிறப்பா செயல்படணும்னு நாங்க தீர்மானம் செஞ்சிருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்ப வேணா தேவைப்படலாம். ஆகையால ஒருத்தருக்கு ஆதரவா இன்னொருத்தர் இருக்கும். இப்ப கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தாரு. தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியா இருக்கு, அங்க போய் உட்கார்ந்து அங்க ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்க தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியா இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவைதான், ஆனா அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சு ஓடுவோம்.
1: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோட தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோட பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டி இருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்ட வல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானமல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள், இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல் வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு

ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ் அல்ஃபோன்சோ, குஜராத்தின் கேசர் இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும், நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே, அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிரப் பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிரப் பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே,

நமது அரசாங்கம் பாரதத்தின் விலைமதிப்பில்லாத மரபுச் செல்வங்களைப் பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்தத் தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே மூன்று அபூர்வமான தாமிரப் பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சிக்காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்துப் பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வான் இயற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கிக் கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது.

பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகிப் போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மணம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமறத் தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியைக் கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின்பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகமளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலா பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார்.

0: அதாவது ஒரு ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய படைவீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: நிலையத்தில் நேரம் 12:10. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம். உங்கள் களம் இன்று மலரும் மொட்டுக்களாக வலம் வர இருக்கிறது. நேர்களே, நாம் கேட்கவிருக்கிறோம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மலரும் மொட்டுக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங்.

0: நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
1: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் மலரும் மொட்டுக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் நாகனம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக காமராஜர் பற்றிய செய்தியும் பல மொழிகளும் திருக்குறளும் தமிழ்நாட்டின் மாநகராட்சி பெயர்களும் எண்ணும் எழுத்தும் பாடலும் என பலவற்றை அழகாக சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவன் ஜி சபரிவாசன்.
1: நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராசர். இவர் தென்னாட்டு காந்தி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டவர். இவர் 1903 விருநகரில் பிறந்தார். தந்தை பெயர் குமரசாமி, தாயார் சிவகாமி அம்மாள். இளம் வயதிலே தாய்நாட்டின் மீது பற்று கொண்டதால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார். ராஜாஜி தமிழக முதல்வர் பதவியிலிருந்து வெளியே காரணத்தால் 1954 காமராசர் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாட்டு மக்கள்களின் நலனுக்காக வாழ்நாளின் திருமணமே செய்து கொள்ளவில்லை. அடுத்ததாக பழமொழிகள். யானைக்கும் அடிசருக்கு யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே. இக்கறைக்கு அக்கறை பச்சை, காற்றுள்ளும் போதே தூற்றிக்கோள். அகல விழுவதை விட ஆழ விழுவது மேல். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் சொல்லும் சொல்லுக்குருதி. சிறுதுளி பெருவெள்ளம், ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும். 5 வளையாதது 50 வளையாது. முளையும் பயிர் விலையிலே தெரியும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மற்றும். அடுத்ததாக திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. எப்பொருள் யாரே கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு. பகுத்துண்டே பள்ளிகேர் ஓம்புதால் தகுத்தற்றோள் எல்லாம் தலை. நிறைமொழி மறைமொழி மாந்தால் காட்டிவிடும். அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் பெயர். 1 சென்னை, 2 மதுரை, 3 கோயம்புத்தூர், 4 திருச்சிராப்பள்ளி, 5 சேலம், 6 திருநெல்வேலி, 7 திருப்பூர், 8 ஈரோடு, 9 வேலூர், 10 தூத்துக்குடி, 11 தஞ்சாவூர், 12 திண்டுக்கல், 13 ஓசூர், 14 நாகர்கோவில், 15 ஆவடி, 16 தாம்பரம், 17 காஞ்சிபுரம், 18 கரூர், 19 கும்பகோணம், 20 கடலூர், 21 சிவகாசி, 22 காரைக்குடி, 23 நாமக்கல், 24 புதுக்கோட்டை, 25 திருவண்ணாமலை. நன்றி.
2: அடுத்ததாக முன்னாடி ஒரு உலகம் இருந்தது, பசுமையாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் மரம் செடி கொடி, நல்ல மழை பெய்தது. பழங்கள் காய்கறிகள் விளைந்தன. விவசாயம் செழிப்பாக இருந்தது. குட்டை ஆறு ஏரி குளம் நிரம்பி இருந்தது. பறவைகள் விலங்குகள் மகிழ்ச்சியாக இருந்தன. சத்தான உணவு கிடைத்தது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். பின்னாடி ஒரு உலகம் வந்தது. வீடுகள் பெரிய பெரிய கட்டிடமாக மாறின. மழையே இல்லை. கண்ணுக்கு எட்டும் தூரம் மரம் செடி கொடி காணவில்லை. குளம் குட்டை ஆறு ஏறி வறண்டு போனது. திடீரென மழை பெய்தது, வெள்ளம் வந்தது. குடிக்க சுத்தமாக தண்ணீர் இல்லை. சத்தான உணவு இல்லை. கடல் குப்பை தொட்டியாக மாறியது. நன்றி.
1: அடுத்ததாக வடிவியல் பாட்டு பாடுகிறேன். கொண்டாட்டம்மா கொண்டா.

0: கொண்டாட்டம் காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் பிடரி கொண்ட சிங்கத்திற்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் காட்டில் வாழும் விலங்குகள் எல்லாம் வாழ்த்து சொல்ல வந்துச்சாம். பச்சை கிளி முதலில் வந்து பந்து ஒன்றை தந்துச்சாம். தாவும் குரங்கு தொப்பி ஒன்றை தலையிலே மாட்டிச்சாம். புள்ளி மானும் மேளம் ஒன்றை துள்ளி துள்ளி அடிச்சுச்சாம். பெரிய கரடி தேக்கு பெட்டியில் பேரிச்சம்பழம் தந்துச்சாம். காட்டெருமை ஓலைப்பெட்டியில் கட்டி வெள்ளம் கொடுத்துச்சாம். எல்லாமே சேர்ந்துச்சாம் ஆடி பதி மகிழ்ச்சாம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீரம் மிகுந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய வரலாறும், தொடர்ந்து ஜான்சி ராணி பற்றியும், அதனைத் தொடர்ந்து காந்தி பாடலும் என பலவற்றை வீரமாக சொல்ல வருகிறார் நான்காவது மாணவி எஸ் லிவிஷா பானு.
2: வீரபாண்டிய கட்டபொம்மன் கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி எங்களுடன் வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்பயிற்சி நடுவயில் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா இல்லை கழனி வாழும் முழுவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெற்குவிளவு குவித்துவிடும் ஜாக்கிரதை. அடுத்ததாக ஜான்சி ராணி. ஜான்சி நமது ராஜ்யம் நமது பிறப்புரிமை நமது தொட்டின் பூமி நம் தாய்நாட்டை காப்பது நமது கடமை ஒருபோதும் வெள்ளையனுக்கு அடிபணிய மாட்டேன் என் தாய்நாட்டின் ஒரு பிடி மண்ணை கூட வெள்ளையினால் தொடையிலாது பகையாக இருப்பின் போர் கொண்டு வெல்லுவேன் வெள்ளையின் உயிரை கொள்வேன் இது என் தாய்நாட்டின் மீது ஆணை வீழும் வரை போரிடுவேன் விழும்போது விதையாய் விழுவேன் பின்பு மீண்டும் எழுவேன் இது சத்தியம் எட்டுத்திக்கு முரசு கொட்டி சொல்வேன் இது வீரத்தின் அடையாளம் ஜான்சி ராணியடா வீரர்களை பொறுப்புடுங்கள் வெற்றி நமதே ஜெய்ஹிந்த். அடுத்ததாக இந்திய

0: நம்மிதயம் காந்தியம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூதுரையும் பழமொழியும் ஒப்பிக்க வருகிறார் ஐநாவுப்பு மாணவன் சி கௌரி சங்கரன்.
0: அடக்க முறையார் அறிவிலர் என்ற நீ கடக்க கருதும் மடத்தளியில் ஓடுமின் வாட உருமின் வருமளவு வாடியிருக்குமா வாக்கு அவ்வையார். அடுத்த பழமொழி யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கறை பச்சை நாலும் மேலும் பல்லுக்கு உறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி யானைக்கும் அடிசருக்கும் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் வழியாதது ஐம்பதிலும் வழியாது ஆழம் தெரியாமல் களை விடாது.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக இவருக்கு நண்பர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் போல, எப்பொழுதுமே நண்பர்களோடு தான் இருப்பேன், அவர்களை பற்றி கதையெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்காக நண்பர்கள் பற்றி ஒரு கதையும் நான் சொல்லப் போகிறேன், அந்த கதை எப்படி இருக்குதுன்னு கேளுங்க என்று நண்பர்கள் கதையை சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவன் எஸ் பூவரசு.
2: ஒரு ஊரில் ரெண்டு பேர் இருந்தார்கள். அங்கே பார்கள் எவ்வளை அழகான காடு, அத்தன்வா நம் காட்டுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம், கிளி கீ கீன் கத்திவிட்டது, அடுத்து போகும்போது இது பெரிய கரடி வந்து விட்டது. ஒரு ஃப்ரெண்டுக்கு மரையாறு தெரியும், ஒரு ஃப்ரெண்டுக்கு மரையாறு தெரியாது, அந்த ஃப்ரெண்டு மரையேறிட்டனா. இன்னொரு ஃப்ரெண்டு அச்சோச்சோ எங்கள் வாத்தியார் என்ன சொன்னாங்க, ஓ நம்ம மூசி புரிசிக்கின்னு பார்த்தா மா புரிசி போயிட்டுன்ட்டு பார்த்தானா, மூ மா புரிசிக்கின்னு பார்த்துறனா, மா புரிசுன்னு க இது கரடி வந்துச்சாமா, கரடி மா புரிச்சிச்சாமா, ஓ செத்து போயிட்டாங்கன்ட்டு நினச்சிச்சாமா, அறுத்து போயிட்டு இது மரத்து மேலே கேறினே ஏறிச்சாமா, யார் மூலியம் அறுத்து போச்சோம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூன்று நண்பர்கள் கதையும் வெற்றி வேட்கை பாடலும் ஆகியன பாட வருகிறார் நான்காவது மாணவன் ஏ லிக்கித்.
3: மூன்று நண்பர்களின் கதைகள். ஒரு நண்பன் காகுகா, இரண்டாம் நண்பன் பெயர் மிசின்னா, மூன்றாம் கதையின் நண்பருக்கு படிப்பு தெரியாது, அதனால அந்த காகம்க்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த இரண்டு காகங்களுக்கு படிக்க தெரியும், ஆனால் அந்த காகங்கள் எப்போதும் சண்டைக்கு போவார். வெற்றி வேர்கை. தெள்ளிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை, தென்னீர் காய்த்து சிறுமி

0: அந்நிதே ஆயினும் அந்நல் யானை அநிதேர் குறவி ஆளும் பெருப்படையோடு மன்னருக்கு இருக்கும் நிழலாகுமே. அதிவீர ராமபாண்டியன்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இவர் காடை ஊற்றி இருப்பதால் வனவிலங்கு கதையெல்லாம் இவருக்கு நிறைய தெரியுமாம். அந்த அடிப்படையில் நரியும் மானும் கதையை சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவி எஸ் ஜெயஸ்ரீ.
2: ஒரு ஊரில் மானும் ஒரு நரி இருந்துச்சான். அந்த மானுக்கு ஒரு கொட்டையில் வாழ்ந்துச்சான். மானும் நரி வந்து வா நம்ம போய் கொல்லையில் போய் எதை சாப்பிடலான்னு போச்சான். அப்போ அந்த கொள்ளைக்காரர் வந்துட்டாரான். அப்போ அந்த மானை கோத்துட்டு அந்த நரி போச்சான். அந்த நரி பிடிக்கும் போது அந்த மானு செத்து போகிற மாரி ஆட்டிங் பண்ணிச்சான். அந்த இது உழவர் வந்து சரி செத்து போய்ச்சி விட்டுட்டு போயிடலான்னு போனாங்களாம். அடுத்து தப்பிச்சு ஓடி போயிச்சா தூக்க வந்துச்சான்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, ஒரு எலி பாடல் குழு பாடலாக பாட வருகிறார்கள் நாகனம்பட்டி பள்ளி மாணவர்கள்.
3: ஒரு எலி ஓடி வந்து ஊரை சுத்துச்சா, ரெண்டு எலி

0: மகன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மலரும் மொட்டுக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: நேரம் 12:25. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மலரும் முட்டுக்கள். மலரும் முட்டுக்களில் அடுத்ததாக
5: நிகழ்ச்சி நடந்ததாக அதுவும் குழு பாடல்தான். பட்டர்ஃப்ளை பாடலாக பாட வருகிறார்கள் மாணவ கண்மணிகள்.

0: நிகழ்ச்சியில் நடந்தாங்க, நான் ரொம்ப படிப்புங்க, அதுக்கு மேலே பாட்டு பாடம் ரொம்ப பிடிக்குங்க, கதையும் தெரியுங்க என பலவற்றை சொல்ல வருகிறார் மூன்றாவது மாணவி சி கோமதி.
1: கொழுக்கட்டை கொழுக்கட்டை யாவே வள அடுப்பு எரியல நாவே வள அடுப்பே அடுப்பே யா எரியல மலா

0: யாக்கடிச்சு என் புத்துக்குள்ள கைவிட்ட நான் சும்மா இருப்புனா. அடுத்ததாக வனத்து பூச்சி பாடல். தோட்டத்திலே வனத்து பூச்சி பூத்து குலுங்குது, அதை பார்த்துதமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புள்ள தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்திலே பழம் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழக தோட்டம் பார்க்கும் போத நம்ப இழக்குது, ஆட்டமாட பாட்டு பாட ஆசை பொங்குது. அடுத்ததாக தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமில்லே, வேண்டுகின்ற போதெல்லாம் விலகின்ற நித்திலமே. உன்னை தவிர உலகிலே காக்க உன்னோ பொருளோ போற்றுவிக்க விளையம்மா, கவிஞர் கந்ததாசன். அடுத்ததாக பணியாரம் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ரெண்டு பூனைச்சு, அந்த ரெண்டு பூனைக்கும் பசி அடிச்சிச்சா. ஒரு வீட்டில் சட்டியில் ஒரு பணியாரம் வச்சுருந்தாங்க. வாசனத்தை கேட்டு ரெண்டு பூனையும் போச்சு. அது வெள்ளை பூனை சாப்பிட்டு எடுத்துக்கிச்சு ஒன்று, கருப்பு கரையும் போய் தேடின்னு கண்டான். இந்த வெள்ளை பூனை எடுத்துக்கணும் போச்சு, இந்த கரையினு அது கூட போச்சு. அடுத்தது ஒரு குரங்கு வந்துச்சு, அந்த குரங்கு ரெண்டு பணியாரமும் இது பெருசாக்குது சொன்னிச்சு. பெருசாக்குதுன்னு சொன்னி அது ஒன்று கொஞ்சம் சாப்பிட்டுக்குன்னுச்சு. இன்னொன்று சின்னதாக்குது, இன்னொன்று பெருசாக்குதுன்னு அது கொஞ்சம் சாப்பிட்டு குதிச்சு குதிச்சு போச்சு. அடுத்ததாக ஆமயம் முயல் கதை. ஒரு ஊரில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்துச்சா. முயலுக்கும் மாமியும் போட்டு வச்சாங்க. அந்த முயல் ஓடினே கணிச்சு மெது ஆமை மெதுவாக வந்துன்னு கணிச்சு. அடுத்தது முயல் மரத்துக்கு அடியில் தூங்கிடுச்சு, ஆமை அதை பார்த்துட்டு ஜெயிக்கலான்னு மெதுவாக போச்சு. முயல் தூங்கினே இருந்தது, அதுக்கப்புறம் ஆமை ஒன்றும் போச்சு. எவ்வளோ நேரம் தூங்கிட்டு அப்படி சொல்லிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போச்சு முயல், ஆமை அதுக்குள்ளே ஜெயிச்சிருச்சு. அடுத்ததாக ஒன்று ஒன்று ஒன்று ஓடு மான் ஒன்று, இரண்டு இரண்டு இரண்டு பறக்கும் கிளிகள் இரண்டு, மூன்று மூன்று மூன்று முயல் குட்டிகள் மூன்று, நான்கு நான்கு நான்கு நாய் குட்டிகள் நான்கு, ஐந்து ஐந்து ஐந்து வண்ண மயில்கள் ஐந்து, ஆறு ஆறு ஆறு ஆட்டு குட்டிகள் ஆறு, ஏழு ஏழு ஏழு காளை மாடுகள் ஏழு, எட்டு எட்டு எட்டு சிட்டுக்குருவிகள் எட்டு, ஒன்பது ஒன்பது ஒன்பது ஒட்டகங்கள் ஒன்பது, பத்து பத்து பத்து குள்ள வாத்துக்கள் பத்து.
1: நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாடல் தொகுப்பை ஒப்பிக்க வருகிறார் மாணவன் எம் கவியரசன்.
2: கைவீசம்மா கைவீசு, கடை வாங்க கைவீசு, மெட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் தென்னலாம் கைவீசு, சொக்காய் போடலாம் கைவீசு, விவசாயம் கைவீசு. ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு, ஆர்வது சினம் இயல் வட்டு கட்டவே, ஈவது விளக்கு உடையது விளம்பு, உக்கமல கையடல் எண்ணி எழுது ஈகலே, ஏ பதி ஈகச்சி ஐயா மெட்டல் வான் ஒப்பிழகி ஓழகு ஓர்வது ஒளிய அவ்வியம் பேச அக்கம் சுருக்கல் அம்மா இங்கே வா வா ஆசை உத்தம் தாத்தா இலையில் சொரே போட்டு இயே தூரம் ஓட்டு உன்னே போடுற நல்ல பூரி ஆறில் உள்ள என்ன எனக்கு தொல்லை ஏது மிக்கம் இல்லை ஐயமிட்டின் சொன்னுவை ஒற்றுமை ஒற்றும் பல்லாமா போதும் செய்ய

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பந்து விளையாடலாமா என்ற கதையை சொல்ல வருகிறார் ஐநாப்பு மாணவி எஸ் பேரரசி.
1: பந்து விளையாடலாமா? வாங்க வாங்க பந்து விளையாடலாம். குரங்கு ஓடி வந்தது, கரடி ஓடி

0: பந்து விளையாடலாமா என்ற கதையை சொல்ல வருகிறார் ஐநாப்பு மாணவி எஸ் பேரரசி.
1: பந்து விளையாடலாமா? வாங்க வாங்க பந்து விளையாடலாம். குரங்கு ஓடி வந்தது, கரடி ஓடி வந்தது, மான் ஓடி வந்தது, முயல் ஓடி வந்தது, ஒட்டகச்சிவிங்க வந்தது. அதோ அங்கே பார், பாருங்க யானை வந்து நின்றது. பந்து விளையாடலாமா? நான் வாளால் உதைக்குகிறேன், நான் கையால் தட்டுகிறேன், நான் கொம்பால் தட்டுகிறேன், நான் காலால் உதைக்குகிறேன், நான் தலையால் தடுக்குகிறேன், நான் தும்பி கையால் அடிப்பேன். டம், அச்சோ பந்து பார்க்குதே.
0: நிகழ்ச்சி நிறைவாக எண்ணும் எழுத்தும் பாடலும் மகாத்மா காந்தி பற்றிய பாடலும் சொல்ல வருகிறார் மாணவன் ஜி தாமரை செல்வன்.
2: ஒன்று ஒன்று ஒன்று ஓடுமான் ஒன்று, இரண்டு இரண்டு இரண்டு பறக்கும் கிளிகள் இரண்டு, மூன்று மூன்று மூன்று முயல் குட்டிகள் மூன்று, நான்கு நான்கு நான்கு நாய் குட்டிகள் நான்கு, ஐந்து ஐந்து ஐந்து வண்ண மயில்கள் ஐந்து, ஆறு ஆறு ஆறு ஆட்டு குட்டிகள் ஆறு, ஏழு ஏழு ஏழு காளை மாடுகள் ஏழு, எட்டு எட்டு எட்டு சிட்டுக்குருவிகள் எட்டு, ஒம்பது ஒம்பது ஒம்பது ஒட்டகங்கள் ஒம்பது, பத்து பத்து பத்து கொள்ளவத்துகள் பத்து.

வாழ்ந்தவர், நாட்டுக்காக உழைத்தவர், நல்ல பேர் எடுத்தவர், ஏழைகளை மதித்தவர், எளிமையோடு வாழ்ந்தவர். இந்தியாவில் சுதந்திரத்தை

0: நேயர்களை நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் நாகனம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை ஈஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் மலரும் மொட்டுக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று நண்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ராகி துவரை சாகுபடி குறித்து ரெடியூர் பகுதியைச் சேர்ந்த கே செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. இதுபோன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும். தென்பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும் கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். நீங்களும்

0: கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள்.
1: கோடை காலத்தில் மாம்பழங்கள் பற்றி பேசாத வீடே இருக்க முடியாது என்று பிரதமர் கூறியுள்ளார். அல்போன்சா, கேசர், நீலம் உள்ளிட்ட பல்வேறு ரக மாம்பழ சாகுபடி குறித்து அவர் பேசினார்.
0: கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்போன்சோ, குஜராத்தின் கேசர், தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதே போல தொடர்ந்து கோலோச்சுங்கள்.
1: நெதர்லாந்தில் நடைபெற்ற விழாவில் சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார்.
0: அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாந்து நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தின் நாகர்கோவிலைச் சேர்ந்த கிரிஜா அம்மா என்ற ஆசிரியரை சந்தித்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் 15 பள்ளிகளை நடத்தி வருவதாகவும், அதில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல ராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் ஒரு ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நாட்டின் புதிய முப்படை தளபதியாக பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணுவ திறனை மேம்படுத்த புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கியமானது என்றார். நாட்டின் பாதுகாப்புக்கும் இறையாண்மைக்கும் முப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் நலனுக்காக இந்திய ராணுவம் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். முன்னதாக புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய கடற்படையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்புக்கு இந்திய கடற்படை முக்கியத்துவம் அளித்ததாக கூறினார். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனுக்காக இந்திய கடற்படை எப்போதும் தயாராக இருப்பதாக அட்மிரல் கிருஷ்ணா சாமிநாதன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஒரே நாளில் 15,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமரின் சூரிய சக்தி இலவச

மின்சார திட்டத்தின் கீழ் மகாராஷ்டிராவில் மட்டும் நேற்று முன்தினம் 4700 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். குஜராத்துக்கு அடுத்தபடியாக 600,000 மேற்கூரை சூரிய ஒளி மின் தகடு பொருத்தப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உருவெடுத்துள்ளதாக திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி சாகேத் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 4 மாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 8 பேர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, அங்கீகாரம் இல்லாத கட்டடங்களின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். அரசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விசாகப்பட்டினம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை வடிவமைப்பதையும் பெறுவதையும் தடுக்க அமெரிக்கா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்த தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். இந்தியா பங்களாதேஷ் எல்லை சோதனை சாவடிகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த போஸ் தெரிவித்துள்ளார். பக்தோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு இல்லாத பங்களாதேஷ் உடனான எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள 300 கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அரசு இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்த போதிலும் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லை பாதுகாப்பு படையினருக்கு நிலம் வழங்கவில்லை என்று திரு சி வி ஆனந்த போஸ் குற்றம் சாட்டினார். கொலம்பியாவில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெறுகிறது. முதல் சுற்று தேர்தலில் 14 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 50% வாக்குகள் பெற்றால் நேரடியாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவர். 50%-க்கும் குறைவான வாக்குகள் பெற்றால் முதல் 2 இடம் பிடித்த வேட்பாளர்கள் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் போட்டியிடுவர். கொலம்பியாவின் தற்போதைய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அந்நாட்டின் சட்டப்படி மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இடதுசாரி கூட்டணி சார்பாக இவான் செபேடாவும் வலதுசாரி கூட்டணி சார்பாக அபேலார்துவும் போட்டியிடுகின்றனர். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இந்தோனேஷியாவின் முகமது ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால் மக்கள் அதனை எதிர்கொள்ள அரசு துறைகள் அளிக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவ படையினரும் தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 12:50. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் சூழல் காப்பு.
5: முகிலன், என்னப்பா வேலைக்கு நேரமா கிளம்பிட்டு போல?
6: ஆமா கபிலா, எத்தனை நாளைக்கு தான் தாமதமாவே போறது? நேரத்துல போவோமே.
5: சரி, சாப்பிட்டியா? நேரத்துல உங்க வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சிட்டாங்களா?
6: இல்லப்பா, நான் பேருந்துல கிளம்புறேன்னு அம்மா அந்த ஆயா கடையில பார்சல் கட்டிட்டு வந்துட்டாங்க.
5: என்ன பார்சல்பா?
6: இட்லி தான், ஆனா பிளாஸ்டிக் பேப்பர்லப்பா.
5: நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டேன்றப்பா.
6: என்ன தப்பு பண்ணிட்டேன் திருந்தறதுக்கு? தவறு ஏதும் பண்ணலையே நானு. ஆனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதுன்னு சொன்னேன், அதுதான் பயன்படுத்துகிறேன். நேரம் இல்லைப்பா, இது சின்ன தப்பு தானப்பா.
5: ஏது சின்ன தப்பா? நீ செய்யறது தான் பெரிய தப்புப்பா. என் தாத்தன், சித்தப்பா, மாமா, பெரியப்பா எல்லாரும் இருந்ததே இந்த தப்பால தான்ப்பா.
6: என்னப்பா சொல்ற?
5: ஆமாம் சொல்கிறேன் கேளு. இந்த பிளாஸ்டிக்ன்ற இந்த நெகிழியை பயன்படுத்துறதுனால நம்மளோட ஆரோக்கியம் குறையுதுப்பா. நெகிழியில் இருந்து வெளியேறும் அந்த நச்சு ரசாயனங்கள் கிட்டத்தட்ட நம்முடைய உடல் முழுவதும் திசுக்களில் பரவி காணப்படுது. இதனால நமக்கு புற்றுநோய், பிறப்பு குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது, நாளமில்லா சுரப்பிகளில் அலர்ஜி ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பல நோய்கள் நமக்குள்ள ஏற்படுதுப்பா. இந்த நெகிழிகளை எரிக்கிறதுனால ஏற்படும் புகை, சிகரெட்டு, இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படும் ஆபத்தை விட அதிகம்பா. நெகிழியில் ஏற்படும் இந்த மாசு சுற்றுச்சூழலை, தாவரங்களை, வனவிலங்குகளை, மனிதர்களை அதிகமாக பாதிக்குது. நெகிழியில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அதன் மூலம் காற்று, நீர், நிலம் அதிக மாசடையுது. நெகிழியை வெட்ட வெளியில் எரியூட்டப்படும் போது அந்த நெகிழியில் வெளிப்படக்கூடிய நச்சு வாயுக்கள் மனிதர்களாலும் விலங்குகளாலும் சுவாசிக்கப்படும் போது சுவாச கோளர்கள் அதிகமாக ஏற்பட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்புள்ளதுப்பா. இப்படி சுவாச கோளர்கள் ஏற்பட்டு தான் என்னுடைய தாத்தா, மாமா, சித்தப்பாலாம் இறந்துட்டாங்கப்பா. நெகிழி என்பது மனிதர்களால் பல்வேறு வேதிப்பொருள்களை மூலப்பொருளாக கொண்டு செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் ஒரு நச்சு பொருள்ப்பா. அந்த நெகிழியை உற்பத்தி செய்கிறது, சேகரித்து வைக்கிறது, அப்புறப்படுத்துறது, அவைகளோடு அதிக அளவில் செயல்படுவது எல்லாமே மனிதர்களுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். என்னப்பா நான் சொல்றது புரியுதாப்பா?
6: நெகிழின்னு சாதாரணமா நினைச்சிட்டேன்பா. நீ இவ்வளவு செய்திகளை சொல்லிட்டியே, இனி நான் நெகிழியை பயன்படுத்த மாட்டேன். எவ்வளவு நேரமானாலும் அம்மாவை சமைக்க சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும் நண்பா.
5: பிளாஸ்டிக் அழகுதான், ஆனா வீசினால் விஷம். துணிப்பை எளிமை இருந்தாலும் நமக்கு அது உரம்.
7: நெகிழியை தவிர்ப்போம், மனிதர்களின் ஆயுளை வளர்ப்போம்.
8: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நிலையத்தில் நேரம் 1 மணி.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:10.
1: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்துக்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2000

0: 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

பிற்பகல் வணக்கம் நேர்களே. இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க ஒட்டப்பட்டி உத்தமன், முதலிரவு திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
9: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

sunflower oil. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பிற்பகல் 1:21. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நாகலாபுரம் மாரியப்பன் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன்

0: பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
7: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
6: அப்படியா?
7: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
8: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ்.
6: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தருமபுரி.
9: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
10: அம்மன் TRY TMT கம்பிகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:29. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மேட்டூர் காளையனூர் பகுதியைச் சேர்ந்த பி. ரங்கசாமி அவர்கள், எங்க ஊரு காவல்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

Usha Sunflower Oil. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:36. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கோட்டையூர் ஆறுமுகம் இரு கோடுகள் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
1: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
2: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: இந்திய அரசு பணியாளர் வாரியத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, குரூப் பி மற்றும் குரூப் சி பதவிகளுக்கான 12,256 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22, 2026. இதற்கான கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை. இரண்டு கட்டங்களாக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க SSC.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: வேளாண் பெருமக்களே,

உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனம்ஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் மக்கள் சேவையில் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள்.
1: இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு துறைகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர், போதுமான அளவு தண்ணீர் பருகுதல், அத்தியாவசிய தேவையின்றி பகல் நேர பயணங்களை தவிர்த்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தினார். கோடை காலத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் அல்போன்சா, மல்கோவா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட மாம்பழங்கள் சுவை மற்றும் நறுமணத்தால் வேறுபடுவதாக தெரிவித்த பிரதமர், கிராமங்களிலிருந்து உலக சந்தைக்கு இவை சென்றடைவதாக கூறினார். மாம்பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வேளாண் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். அண்மையில் தமது நெதர்லாந்து பயணத்தின் போது 21 சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் அளிப்பதாக கூறிய பிரதமர், இவை சோழ பேரரசின் கடல் சக்தியின் வலிமையை வெளிப்படுத்துவதாக கூறினார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான சோழர்களின் உறவுகள் குறித்த தகவல்களும் இத்தகடுகளில் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்ட பிரதமர், இத்தகைய விலை மதிப்பற்ற பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய மூத்தோர் தடகள போட்டிகளில் முந்தைய 4 தேசிய சாதனைகளை முறியடித்த குரிந்தர்வீர் சிங், விஷால், தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகியோருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நாடு முழுவதும் வானியல் மன்றங்கள் அதிக அளவில் தற்போது பிரபலமடைந்து வருவதாகவும், அவற்றின் செயல்பாடுகள் சிறிய நகரங்கள், பள்ளிகள், பூங்காக்கள் வரை காணப்படுவதாகவும் கூறிய பிரதமர், விடுமுறை நாட்களில் இளைஞர்கள் வானியல் மன்றங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று

0: வலியுறுத்தினார். மாணாக்கர் அறிவியல் கோளரங்கங்களை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நமாமி கங்கை அபியான் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கங்கை டால்பின் மீட்பு அவசர ஊர்தி டால்பின்களை பாதுகாக்க பெரும் பங்கு வகித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், டால்பின்கள் காப்பாற்றப்படுவதன் மூலம் ஆற்றின் ஒட்டுமொத்த உயிரமைப்பும் காப்பாற்றப்படுவதாக கூறினார். நாகர்கோவிலில் 15 பள்ளிகளை நடத்தி வரும் ஆசிரியை மனதின் குரல் நிகழ்ச்சி தமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ராணுவ வீரர்களின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் தமது பள்ளி குழந்தைகள் நாள்தோறும் 1 ரூபாய் பங்களிப்பின் மூலம் சுமார் 40 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அதற்கான காசோலையை தம்மிடம் அளித்ததாக எடுத்துரைத்தார். கடந்த ஆண்டு 50வது ஆண்டு விழாவை கொண்டாடிய சென்னையின் முதல் ஹிந்து பள்ளி குறித்து பேசிய பிரதமர், நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை மேம்படுத்துவதில் இப்பள்ளியின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றார். நாட்டு மக்கள் அனைவரும் சமூகத்திற்காக உழைப்பவர்களை பாராட்டுவதுடன் சமூக பணிகளில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள அழைப்பு விடுத்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு தற்போது நாடு தழுவிய இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெற்ற பிரதமரின் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் 6000க்கும் மேற்பட்ட இடங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் இணைந்துள்ளதாக கூறினார். மேற்கு ஆசியாவின் தற்போதைய சூழலுக்கு இடையே எரிசக்தி சேமிப்பிற்கான தேசிய அளவிலான முயற்சிகளுக்கு இத்தகைய மிதிவண்டி பயண இயக்கம் உந்து சக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். புதுமையான சிந்தனைகள் மற்றும் செயல்பாடுகள் ராணுவ திறனின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். முப்படை தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுதப்படைகளுக்கும் கல்வி மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள், ஆராய்ச்சி சூழல் அமைப்புகள் ஆகியவற்றுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு நவீனமயமாக்கலுக்கு புத்துயிர் அளிப்பதாக கூறினார். நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் ஆயுதப்படைகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர், முன்னாள் படை வீரர்கள் மற்றும் பெண்களின் நலனிற்காக ஆயுதப்படை வீரர்கள் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவார்கள் என்று உறுதியளித்தார். முன்னதாக புதுதில்லியில் இன்று லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாட்டின் 27வது கடற்படை தலைமை தளபதியாக அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய கடற்படை நாட்டின் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் இருப்பதாகவும் சவாலான சிக்கலான சூழல்களையும் திறம்பட கையாளும் வகையில் செயல்படுவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை தணக்கன்குளத்தில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 350க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் வழங்குவதற்கான குழாய் பதிக்கும் பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.
2: வெங்கலமூர்த்தின்ற பகுதிக்கு ரவுண்டு வாட்டரும் பாத்தீங்கன்னா 1000 அடி கீழே போயிடுச்சு. பழைய பைப்பு உடஞ்சிருச்சுன்னா அதை புதுப்பிக்கும் பணியில வந்து அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வெகு விரைவில் நிரந்தரமாக தண்ணி கொண்டு வரப்படும். அதுவரை டெம்பரரியா வந்து நம்ம லாரியில இருந்து எல்லா குடியிருப்பு இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் சப்ளை பண்றதுக்கான வேலையை இது பண்ணிடுவோம். கூட்டு குடிநீர் திட்டங்களும் இங்க தேவைப்படுகிறது. ஸோ அதெல்லாம் முதல்வரிடம் கலந்தாலோசித்து என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி கூட்டு குடிநீர் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு நிலத்தடி நீரை அதிகரிக்க தேவையான லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் லாங் டேர்ம்
0: உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1987 முதல் உலக சுகாதார நிறுவனம் சார்பில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலை ஈர்ப்பை தவிர்த்தல், அதன் மீதான அடிமைத்தனத்தை எதிர்த்து போரிடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், சமூகத்தை பாதுகாக்க புகையிலை பழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயிற்சி நடைபெற்றது. தென்காசியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை நேரு விளையாட்டு அரங்கில் 7,95,00,000 ரூபாய் செலவில் விளையாட்டு வீரர்களுக்கான உடற்பயிற்சி கூடம், படிப்பு அறை, பொழுதுபோக்கு மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் நவீன விடுதிப் பணிகள் உரிய காலத்தில் முடிக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இப்பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், பயிற்சியில்

0: ஈடுபட்டிருந்த விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான கூடுதல் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவைகள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடனான வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திலும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பங்கேற்றார். திருச்சி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று இன்று பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். பொறுப்பேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்படும் என்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதீக் தயாள். இன்று காலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு நேர்மையான மற்றும் திறமையான நிர்வாகத்தை வழங்குவது எனது முக்கிய நோக்கமாகும். மக்களின் தேவைகளை பிரச்சனைகளை கேட்டு அதற்கு பின் விரைவாக தீர்வு காண முயற்சி எடுக்கப்படும். இந்த பணியில் உங்களுடைய ஒத்துழைப்பு மக்களின் ஆதரவை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இதேபோல் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவராக டாக்டர் வைத்தியநாதனும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமதி வந்தனா கார்க்கும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கி வரும் 8ஆம் தேதி வரை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூரில் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு தொழிற்கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களுக்கான நுழைவு கட்டணம் நாளை முதல் ஆன்லைன் மூலம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டம் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்புடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி குஜராத் டைட்டன்ஸை எதிர்த்து களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோடை வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். ராணுவ திறன் வளர்ச்சிக்கு புதுமையான சிந்தனைகள் உந்து சக்தியாக அமையும் என்று முப்படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜாசுப்ரமணி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூகத்தை பாதுகாக்க புகையிலை வழக்கத்தை கைவிட வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இன்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி, ஊத்து, ஈரோடு, அம்மாபேட்டை, திருநெல்வேலி, நாளுமுக்கு, கோயம்புத்தூர், தோழம்பாளையம் பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி, காக்காச்சி, கிருஷ்ணகிரி, பாம்பர் அணை, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, சேலம், எடப்பாடி, திருநெல்வேலி, மாஞ்சோலை, சேலம், சங்கரிதுர்கம் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. சேலம், மேட்டூர், கோயம்புத்தூர், பெரியநாயக்கன் பாளையம், தருமபுரி, ஒகேனக்கல், கிருஷ்ணகிரி, KRP அணை, சேலம், மேட்டூர், AWS, திருப்பூர், ஊத்துக்குழி, கோயம்புத்தூர், அன்னூர், ஈரோடு, பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், PWD, நாமக்கல், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. சேலம், டேனிஷ்பேட்டை, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர், திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், திருப்பூர் அவிநாசி, கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை, ஈரோடு பவானி, சேலம் கரியகோவில் அணை, கிருஷ்ணகிரி சூளகிரி, பெரம்பலூர் தழுதலை, கிருஷ்ணகிரி பெனுகொண்டபுரம், மதுரை மேட்டுப்பட்டி, ஈரோடு கவுந்தம்பாடி, நீலகிரி, கீழ்கோத்தகிரி எஸ்டேட், திருப்பூர், திருப்பூர் தெற்கு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருப்பூர், ஆட்சியர் அலுவலகம் திருப்பூர், கிருஷ்ணகிரி சின்னார் அணை, ஈரோடு வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், நீலகிரி மேல்கூடலூர், ஹெமரால்ட், ஈரோடு

பிடிஓ, மதுரை சோழவந்தான், நீலகிரி நன், குந்தவாளம், கன்னியாகுமரி குளித்துறை, நீலகிரி பார்வூட், கன்னியாகுமரி முள்ளாங்கினவிலை, சுருளுக்கோடு, குளச்சல், மாம்பழத்துறையாறு, நீலகிரி கிளான்மார்கன், திருப்பூர் AWS, கன்னியாகுமரி திற்பரப்பு, பேச்சிப்பாறை, ஈரோடு எலந்தகுட்டை மேடு, கன்னியாகுமரி அணைக்கடங்கு, ஈரோடு கோடிவேரி, கன்னியாகுமரி நன், நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், கிருஷ்ணகிரி அஞ்செட்டி, கன்னியாகுமரி பாலமோர், கிருஷ்ணகிரி ஓசூர், நீலகிரி செருமுள்ளி, நீலகிரி அவளாஞ்சி, ஜமுனாமரத்தூர் திருவண்ணாமலை, தருமபுரி பாப்பரேட்டுப்பட்டி, திருப்பூர் பல்லடம், கன்னியாகுமரி கோல்பூர் விலை, நீலகிரி விண்ட்வொர்த் எஸ்டேட், ஹுட்ப்ரேயர் எஸ்டேட், இரணியல், கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளியில் 40.1 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் பகுதியில் 22 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். இயல்பு நிலையில் இருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் வேறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகளான அந்தமான் கடல் பகுதிகள், ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான கேரள கடலோர பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:01.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம்.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
4: அண்ணன் போறப்பல சவுண்ட் கேக்குது. அட, அண்ணனே தான். அண்ணா, அண்ணா.
5: அட, நம்ம தங்கச்சி மாறிக்குது. தங்கச்சி எப்படி இருக்க? எப்ப ஊருக்கு வந்த?
4: நான் வந்து கூட ஒரு 3 மாசம் ஆகுதுண்ணே. உன்னதான் ஊருக்குள்ளேயே பார்க்க முடியல.

0: ரொம்ப பிஸி ஆயிட்ட போல. இப்பதான் உங்க வண்டி சத்தம் கேட்டேன், எட்டி பார்த்தா நீங்களே, அதான் கூப்பிட்டேன்.
1: அப்படி இல்லம்மா, சந்தைக்கு போலான்னு அப்படியே போயிட்டு இருந்தேன். சரி, தங்கச்சி குரல் கேட்டதும் அப்படி திரும்பிட்டேன். சொல்லுமா, ஏதாவது வேலையா?
0: ஆமாண்ண, இப்பதான் வயல்வெளியில இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தேன்.
1: அதை தான் பார்த்தேன் பார்த்தேன், வயல் இருந்துதான் வந்திருக்கிற. என்ன, ஏதாவது புதுசா ரகம் ஏதாவது போட்டிருக்கியா?
0: இல்லண்ண, வழக்கமா போடுறதுதான், ராகியும் துவரையும் போட்டிருக்கேன். இருந்தாலும்
1: என்ன ரொம்ப இழுக்கிற, இருந்தாலும் என்னன்னா?
0: எங்கண்ணா, நம்ம விவசாயம் பண்ணும் போதெல்லாம் இடையூறு எல்லாம் வருது.
1: அப்படி என்ன இடையூறு?
0: அண்ணா, நான் செயற்கை உரத்தெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு செயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயம் பண்றதுல நாட்டம் இல்லை. அதனால இயற்கையா எப்படி விவசாயம் பண்றது அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு இருந்தேன்.
1: நல்லதா போச்சு. போ, நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எஃப்எம் கேளு, எஃப்எம் கேளு.
0: நான் எஃப்எம் கேட்டுட்டு தானே இருக்கேன், இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லுவாங்களா?
1: இதை பத்தியும் சொல்றாங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்துல விவசாய அரங்க நிகழ்ச்சியில ராகி துவரை சாகுபடி பத்தி ரெட்டியூர் பகுதி கே செல்வி அவங்க பேசுறாங்க, போய் கேளு.
0: சரிண்ணா, நான் போய் கேக்குறேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களா? எனக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைப்பாங்களா?
1: முதல்ல போய் கேளு, அதுல உனக்கு என்னென்ன சந்தேகம் ஏற்பட்டிருக்குதோ அது அத்தனையும் சொல்றாங்க, கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசலாம்.
0: சரிண்ணா, இதோ உடனே ரேடியோ ஆன் பண்ணிடுறேன். விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ராகி துவரை சாகுபடி குறித்து ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த கே செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல வினோதன்.
2: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், என்எஸ் ரெட்டியூர்ல இருந்து செல்வி பேசுறேங்க.
2: சரிம்மா, செல்விமா என்ன தொழில் செய்றீங்க?
3: நான் விவசாயி. சரி,
2: எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 20 வயசு மேல இருந்து கல்யாணம் செஞ்சு கொடுத்ததுலேருந்து செய்யறேன்.
2: எவ்வளோ நிலம் இருக்கு உங்களுக்கு?
3: ஒரு 3 ஏக்கரை இருக்கு.
2: பெரும் விவசாயம் சொல்லுங்க.
3: 3 ஏக்கரா.
2: சரிங்க, என்ன கிணறு பாய்ச்சலமா?
3: கிணறு பாய்ச்சல் இருக்கு. ஒரு 1.5 ஏக்கர் மேட் நிலம் இருக்கு. அது வந்து தோர் போட்டோம், ஒரு 500-600 கிலோ வந்துச்சு. ஒரு 80 ரூபான்னு சொல்லிட்டு போட்டோம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நிலம், ஒரு கொஞ்சம் வீட்டுக்கு ஆகிற மாதிரி வயல் ஓட்டி நெல் பயிர் போட்டோம். அதை எடுத்துட்டு பின்னாடி மறுபடியும் உழவு ஓட்டி 6-5 கலப்பில் ஓட்டினோம். அப்புறம் திரும்ப மறுபடியும் 9 கலப்பில் ஓட்டி ரொட்டேட் அடித்து அப்புறம் 6 பேர் நட்டோம். அது ஒரு 6-7 மூட்டாச்சு. வந்து நான் 35 ரூபான்னு சொல்லி போட்டோம்.
2: இப்போது ஆரியம் வந்து பயிரிட்டுருக்குங்க. சரி, ஆரியம் பயிரிடுறதுக்கு என்னம்மா அடிப்படையாக தேவை, எப்படி உழவு செஞ்சீங்க?
3: 5 கலப்பில் ஃபஸ்ட்டு ஓட்டினோம். அது கொஞ்சம் ஆழப்படியாக ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். அதனால 5 கலப்பில் ஒரு டைம் ஓட்டிட்டு மறுபடியும் 9 கலப்பில் ஓட்டினோம், கொஞ்சம் காஞ்சி பின்னாடி. அப்புறம் ரொட்டோட்டு அடித்து 6 பேர் நட்டோம்.
2: சரி, இப்போது 5 கலப்பிலாம் மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க? உங்கள் ஊருக்கு
3: 1000 ரூபா வாங்குறோம் ஒரு மணி நேரத்துக்கு.
2: 9 கலப்பில்
3: அதே எல்லாம் அதே காசு தான் கேட்குறாங்க.
2: விவசாயம்
3: செய்யறப்ப அள்ளி கொட்டிக்கிறோம். தலசத்து எங்களுக்கு வந்து சுத்தியும் வேப்பந்தல எல்லாம் இருக்கும், அது வந்து வெட்டி போடுறோம். அவள் தான் வேற எதுவும் போடுறதில்ல, எருவு கட்டிடுறோம். ஒரே உரியாவும் அதிகமாக போடுறதில்ல.
2: ஏன் போடுறதில்ல?
3: அது வேணாம், எல்லாம் மருந்து போட்டு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரத வரட்டுன்ட்டு தலை போட்டு எருவு போட்டு மட்டும் தான் செய்கிறேங்க.
2: சரி, இப்போ வந்து ஆரிய நாற்று வேணும், பயிர் வேணும், எப்படி மேட்டு நிலம் மாதிரி எப்படி விரைச்சி விட்றீங்களா இல்லை பயிர் பயிரிட்டு எடுத்து நட்டீங்களா?
3: இல்லை, நாங்களே நாற்று விட்றோம். நைஸாக ஓட்டி ஒரு நைஸா பொட்டையெல்லாம் தட்டி
2: ஒரு
3: பத்தியா போற அளவுக்கு தட்டி நல்லா நிறவி அப்புறமா ஆரி நாத்து விட்டு அதை மேல ஆரி நாத்து விட்டு மேல எருவு கொட்டிடுவோம். எருவு கொட்டி தண்ணி விட்டோம்னா ஆரி நாத்து வந்து.
2: சரி, எங்க அந்த ஆரியம் வந்து வாங்கிட்டு வரீங்க?
3: நாங்களே வெளியே வச்சுக்கிறோம்.
2: ஏன்னா இப்போ வேளாண்மை துறையிலாம் வித ஆரியெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க ஆதார் கார்டு கொடுத்தா நீங்க போய் அது மாதிரி வாங்கிருக்கீங்களா?
3: ஒன்னும் வாங்கலைங்க, எங்கள்ட்ட வெளியதான் அது வச்சுக்கிறோம். மண்டியில் கொஞ்சம் போட்டுறோம். நாங்கள் வேலைக்கு ஒன்றும் வாங்கலை. ஆமாம், நல்லா இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பக்கத்தில் நிலத்தில் போடுறாங்கள ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்கி விட்டோம், அதுலேருந்து நாங்களும் வச்சுக்கிறோம்.
2: இப்போ வந்து 6 நாற்று ரெடி பண்ணிட்டீங்க.

0: நாத்து வளர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது?
1: ஒரு 22 நாள் நாத்து வந்துடுது. 20-22 நாள் இலசல் நெட்டிட்டு தான் நல்லாயிருக்கும். நெட்டுறோம்.
0: எப்படி அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுறீங்க? நாற்று நடுறப்போ நாற்றுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சு?
1: கிணத்து பக்கத்துலேயே நாற்று விட்றோம். தண்ணி மோட்டர் எடுத்துட்டு தண்ணி விட்றோம்.
0: ஆமாம். 22 நாளில் வந்துடுது. அப்புறம் பறிச்சு எடுத்துக்கிறீங்க. சரி, எப்படி இப்போது நாற்று வந்து தண்ணி கட்டி நடுவீங்க? பாரல் போட்டு நடுவீங்களா இல்லை எப்படி நடுறீங்க?
1: பாத்தி போட்டு தான் நடுறோம். பாத்தி போடுறோம், ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நட்டுக்கிறோம். ஒரு 10 பேருக்கு மேல வருது. தண்ணி பயிர் அளவுக்கு
0: நாத்து
1: நட்டு எரு போட்டு போடுறாங்கல்ல, ஒரு 3 நாளே வேற வேர்
0: பிடிச்சிருக்கு.
1: ஆமா.
0: சரி, இப்போ இது வளர்றப்போ இந்த பூச்சி தாக்குதல் இது மாதிரிலாம் எதுவும் இருக்கிறது இல்லையா? காயறது, சோகம் காயறது,
1: அது வந்து இந்த ஆரித்தி மேல ஏதோ நோவு வந்துடுது. இனுக்கு நோவுன்னு சொல்றாங்க. நாங்கள் மருந்து அடிக்கல.
0: ஏன் அடிக்கல?
1: அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல. அப்படி மருந்து அடிச்சா அது எதுக்கு மருந்து அடிச்சா உடம்பு சரியா போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதனால நாங்கள் அடிக்கல.
0: சரிம்மா, இப்போ பயிர் வந்துருச்சு ஓரளவுக்கு. பூட்டை எப்போ வரும்?
2: இல்லை, எத்தனை நாள் வரும்?
1: ஒரு 2 மாசத்துக்குள்ளாரே வந்துடுது. அது ஒரு 22 நாள் ஆயிடுது. இல்லை, 2 மாதம் ஆயிடுச்சுன்னா போட்டை போட பயிர் ஆயிடுது. அப்புறம் 3-4 மாசத்துல வெளசல் வந்துடுது.
0: வெட்டுக்கிளி பறவைங்க தொந்தரவுலாம் உங்கள் பக்கம் இல்லையா?
1: அது அந்த ஆடி மாசத்தில் பட்டதில் தாங்க அது வரும். நம்ம நாற்று விட்டு நடத்துல அது வர்றதில்ல.
0: சரி, மயிலெலாம் வர்றதா வர்றது இல்லைங்களா?
1: வருதுங்க ஐயா.
2: அது ஒரு
1: காலையில் டைம் முடுக்கணும், மதியம் சாயந்தரம் 3 மணிக்கு முடுக்கணும் போயிடுது. நிறைய இருக்கு மயில்.
0: சரிம்மா, இப்போ வந்து தண்ணி நிறைய விட்டுட்டே இருக்குமா? வாரத்துக்கு எத்தனை தண்ணி விடுவீங்க? ஆரிய பயிர்
1: தண்ணி வாடிச்சுன்னா பயிர் வாடினா தண்ணி விடுவோம். ஒரு வாரம்னா உள்ளார விடலாம். வாரம் டைம் தண்ணி. பக்கத்துல கிணறு இருக்கு, தண்ணி விட்டு எடுத்து விட்டு பாய்ச்சிருவோம்.
0: எவ்வளோ எத்தனை மீட்டர் தண்ணீர்?
1: தண்ணி மேலே இருக்குங்க எங்களுக்கு.
2: தண்ணி
1: ரொம்ப மேலே இருக்கு. கிணறு வந்து வடிக்கணும்னா மே மாதத்தில் கூட லேட்டாக தான் ஆகும் வடிக்கிறது. தண்ணி நல்லா ஊற்று.
0: ஆமாம். சரி, இன்னும் நல்ல நல்ல விவசாயம் இன்னும் நல்லா பண்ணலாமே. பூ இதெல்லாம் வைக்கலாமே, வாழை பூ கரும்பு இது மாதிரிலாம் வைக்கலாமே.
1: கரும்புலாம் போடலைங்கய்யா, எங்கே வந்து விவசாயத்துக்கு வந்து ஆளுங்க நம்ம ஆளுங்க எல்லாம் செய்ய முடியல. எல்லாம் வேலையில் வெளியில் போயிடுறாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அவள் தான். ஒரு 4-5 மூட்டை வருதுங்க.
2: நான்
1: வச்சிருக்கேன் ஒரு 100
2: கிலோ. 100 கிலோ வச்சிருக்கீங்க?
1: இறம் இருக்குங்க. அப்படியே மிஸ் இப்போ வந்து ஆரி அறுத்து அப்படி கொடுத்தாவே ஆரி வெளி வந்துடுது.
2: அதே அறுத்து அதே
1: நாம அறுத்து கொடுத்தோம்னா அள்ளி அள்ளி கொடுத்தோம்னா ஆரி
2: வந்துடுது.
1: 2 இறம் வச்சிருக்கோம்.
2: ஒன்னு
1: இல்லை இல்லை, ஒன்னு சுருட்ட, ஒன்னு சிங்கு.
2: சிங்கு எப்படி நல்லா பால் கறக்குதா?
1: இப்ப சனியா இருக்கு, பால் கரைஞ்சி ஒரு இறம் வித்துட்டேன். ஒரு 2 இறம் இருக்கு.
0: நிறைய பேர் எச்சப்பு ஜெர்சின்னு கலப்பின மாட்டு வகை தான் வச்சிருக்காங்க. நீங்க எப்படி இறமையை வச்சிருக்கீங்க? இன்னும்
1: வந்து மாடுனா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருது, மடி வீக்கம் அது இது சொல்றாங்க. இறமுனா எல்லாத்துக்கும் தாங்குது, அதனால இறமையை வச்சுக்கிறேன்.
0: மழை புயல் வெயில்
1: தாங்குது. ஆமாங்க, அதனால இறமை வச்சுக்கிறேன்.
2: சரிம்மா,
0: இப்போ உங்களுக்கு வந்து இந்த இறம வருமானம் ஒரு நல்ல வருமானமா இருக்கும். இப்போ பால் கறந்து ஊத்துனா எவ்வளவு உங்க பக்கம்லாம் இறம பால் லிட்டர்?
1: எனக்கு வந்து 53 போட்டாங்க ஐயா, ஒரு லிட்டருக்கு.
2: 53
1: போட்டாங்க. 7 லிட்டர் பால் ஊத்துனேன். சரி, அது 4-5 கன்று ஆயிடுச்சு. அதனால வித்துட்டு இப்போ 2 இறம் வாங்கினா அது சனியா இருக்கு.
0: இறம் கண்ணுக்குட்டியா இருக்கா?
1: சனியா இருக்கு. ரெண்டுமே
2: கொஞ்சம்
1: ஒரு என்ன பண்றேன்னா, ஏரி பக்கத்துல நிலம் இருக்கு. ஒரு ஏக்கர் அளவுக்கு நான் கரம்ப விட்டுறேன்.

0: ஒரு டைம் விட்டுனா அது மாற்றி மாற்றி கட்டுறதுக்கு வந்துடுது. அப்புறம் தட்டு வரைச்சிக்கிறேன், பச்சை தட்டு அறுத்து போட்டால் நைட்டில் மதியம் நைட்டில் மட்டும்தான், பகலில் மேய்க்கிறதுக்கு மேவு இருக்குது. கொஞ்சம் வந்து நிலம் காயற அளவுக்கு இல்லை, நல்லா இருக்கு. அதனால் அது கொஞ்சம் விட்டுறா, அப்புறமா தட்டு வரைச்சி அறுத்து போட்டுக்கிறேன் நைட்டில். அப்புறம் சோளம் நாடு சோளமும் ஒரு போர் போட்டு வச்சிருக்கிறேன். அடுத்து ஒரு போர், ஆமா தட்டு
1: அரைச்சிட்டு
0: வந்து போட்டிருக்கிறோம். அவரை போட்டு துவர் போட்டு அந்த கொட்டைங்கெல்லாம் கொஞ்சம் இந்த ஓட்டை எல்லாம் இருக்குதல்ல அதெல்லாம் எடுத்து போட்டு அரைச்சி வந்து மாவு போட்டு வச்சிருக்கிறோம். நல்ல தண்ணி குடிக்குது. வேப்ப மரம் பெருசா இருக்குது, அடியில் கட்டிடுவேன். திரும்ப சாயங்காலம் வெயில்ன்றதுனால ஒரு 4 மணிக்கு பிடிச்சி போய் நிலத்துல கட்டுவேன். மறுபடியும் வீட்டாண்டு கட்டி தட்டு போட்டு
1: சாப்பிட்டு.
0: ஆமாங்க,
1: ஆமாங்க.
0: ஒரு 1.5 ஏக்கர் கம்பியலி போட்டுருக்குது, அதை அவுத்து விட்டுட்டு அது மேய்ஞ்சிட்டு வந்து மரத்தள்ளி படுத்துக்கும்.
1: அதே
0: ஆமா, இப்ப வந்து எங்கனாச்சும் போகணும் அப்படின்னா பண்ணிட்டு வந்துருவேன், அங்கிருந்து அந்த வேலையை செய்ய மாட்டான். இப்ப விட்டு வந்துக்கிற வந்து மரத்தள்ளி படுத்துக்கும். நம்ம அப்படின்னு சாயங்காலம் போனா நிலத்துக்கு பிடிச்சிட்டு போய் விட்டுருவோம்.
1: இப்ப
0: வந்து அவள்தான் உலக ஓட்டு வச்சிருக்கான் தோரைக்கு. முன்ன வந்து தோரை எடுத்துட்டு ரொட்டோட்டு விட்டு குடிச்சி எல்லாம் அடிச்சு விட்டு இருக்குது. மறுபடியும் ஒரு டைம் ஓட்டினா இப்ப வந்து ஓட்டணும். 1.5 ஏக்கர் மறுபடியும் தோறை போடலான்.
1: என்ன தோரை, என்ன வகை ராக ராகம் போடுறீங்க?
0: நம்ம நாட்டு தோரை தாங்க.
1: நாட்டு தோரை எவ்வளவு உயரமா வளரும்?
0: மீடியம் உயரமா, நல்ல 4 மீட்டர் வர்றது. இந்த வருஷம் நல்லா ராசி கொட்டை நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவரைய தோரை எல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு 500 கிலோக்கு மேலே விதைக்கு விலைக்கு போட்டோம். நாங்களும் ஒரு 100 கிலோக்கு மேலே வச்சுருக்கிறோம். தோர் வந்து அவரை வந்து அது ஒரு 2 வாழை இருக்குது, எல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 20 கிலோ பக்கம் வச்சுருக்கிறோம். இன்னைக்கு அதுவும்
1: ஒன்றும்
0: காசுக்கெல்லாம்
1: கொடுக்குறீங்க
0: இல்லை? ஆமாங்க, கொழம்புக்கெல்லாம் சொந்தக்காரர் நிறைய வாங்கிட்டாங்க. கொழம்பு நான் விதை கொட்டை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் விலைக்கும் போட்டோம், மிச்சம் வச்சுருக்கிறோம், கொழம்புக்கு வச்சுருக்கிறோம். ஒரு அக்கா அவங்களுக்கு ஒரு 100 கிலோ கொடுத்துருச்சு, நாங்கள் ஒரு 100 கிலோ வச்சுருக்கிறோம். மண் பிடிச்சி காய வச்சு இன்னைக்கு காய வச்சுட்டு வந்துருக்குறோம். ஆமாங்க.
1: துவரமும் ஒரு பெரிய உங்களுக்கு இது. துவரெல்லாம் எப்படிமா போடுறீங்க? எங்கே வந்து அந்த விதை எடுத்தீங்க?
0: வேதம் ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆமாம், வாங்கிட்டு வந்துச்சு. அப்புறம் வந்து ஆள் கூட்டு வந்து கயிறு பிடிச்சி நட்டுறோம். நம்மளுக்கு வந்து நடுறது பக்கம் இருந்தாலையும் இடம் அதிகமாக ஒரு 8 அடி தூரத்தில் அகலம் இருக்கணும்.
1: 8 அடி தூரம் 10 அடி தூரம்.
0: ஆமாம்,
1: ஒரு கொட்டை நடுவீங்க, ரெண்டு கொட்டை நடுவீங்க?
0: ரெண்டு கொட்டை. தூரம் இருந்துச்சு. இந்த செடி அந்த செடியும் போய் படாமல் இருந்துச்சுன்னா மருந்து அடிக்கிறதுக்கு காய் இந்த பக்கம் அந்த பக்கம் பறந்து போகிறது நல்லாயிருக்கும்.
1: ஆமாம்,
0: இல்லைங்க மலைக்கு
1: வந்து மலைக்கே வந்துடும். அது எந்த மாதம் வந்து போடணும்?
0: இப்போ வந்து ஆடி மாதம் போடுறோம். அப்புறம் பொங்கலுக்கு இருந்துச்சு அறுவடை வந்துடுது. அப்புறம் ஒரு ஆள் வச்சு அடிச்சு இப்போ மிஷின் தான் அந்த வருஷம் அடித்தோம். ஒரு நாள் டேட்டு விட்டு ஓட்டி அடிப்போம், மிஷின் வந்துடுச்சு அதில் அடிச்சிட்டோம். மருந்து ஒன்று தான் ஆயிடுச்சோம். ஆமாம், பூ வரப்போ அடித்தோம் அவள் தான். அது பூ வரப்போ அடிக்கணும்னா கொஞ்சம் சொத்தம் விழுந்துருது, அதனால ஒரு மருந்து அடித்தோம். ஒரு மருந்துலேயும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு.
1: ஏக்கருக்கு எத்தனை கிலோ தேவைப்படுது விதை?
0: விதையா ஒரு 1.5 ஏக்கருக்கு 1 கிலோக்கு.
1: ஏன் அந்த சோளம் கீழே போட்டுட்டு நடுவில் கூட விடலாமே?
0: நம்மளுக்கு களை ஓட்டுறதுக்கு சுத்தமாகவும் நிலம் இருக்கும், தோறா இருக்கும் போது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், அதனால அது ஒன்று போட்டுறோம்.
1: அது அந்த வருமானம் போதுமானதா இருக்கா?
0: ஆமாம், போதுமான இருக்கு.
1: ராகி போட்டிருக்கீங்க?
0: அவள் தான் நெல் தாங்க போடுவோம், வேற அது. ஆமாங்க, தேங்காய் ஒரு 10 மரம் இருக்கு. ஆமாம் இருக்கு. ஆமாம்,
1: சரிம்மா. இந்த வருமானம்

0: வருமானம் எல்லாம் போதுமானு தான் இருக்கா?
1: ஆமாம், போதுமானு தான் இருக்கு. எங்கள் வீட்டுக்கு தேவைப்படுறோம் வச்சுக்கிறோம், வேலைக்கு போடுறோம்.
0: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தருமபுரி பண்பலையில் உங்களுடைய விவசாய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிம்மா.
1: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள், இதுவரை ராகி துவரை சாகுபடி குறித்து ரெட்டியூர் பகுதியை சேர்ந்த கே செல்வி அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஜே எஸ் லீல
3: வினோதன். என்னம்மா தங்கச்சி, எஃப்எம் கேட்டியா? செயற்கை உரத்தை நம்பி நிலத்தை வந்து பாழாக்காத இயற்கையான முறையில் எப்படி செய்யணும், அதே போல் ராகி எப்படி பயிரிடணும், துவரை எப்படி சாகுபடி பண்ணணும், இது எல்லாம் சொன்னாங்க, கேட்டியா?
4: கேட்டேனே. உன்னால் எனக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் ஏனோ தானோன்னு பாட்டு மட்டும் கேட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உனக்கு தானே நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றிண்ணே.
3: நன்றியெல்லாம் இருக்கட்டும், எனக்கு மார்க்கெட்டுக்கு நேரமாயிடுச்சு, நான் அப்படியே போயிட்டு வரேன். நீ நல்லா சாகுபடி பண்ணு.
4: சரிண்ணே.

0: நேயர்களே, நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். விதை சேமிப்பில் விதை ஈரப்பதத்தின் பங்கு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப தரமான விதை உற்பத்தி செய்ய விதை உற்பத்தியாளர்கள் பயிர் விளைச்சலுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும். தரமான விதை என்பது சான்று பெற்ற விதைகளாகும். அதாவது அவை குறிப்பிட்ட தர நிர்ணயத்திற்குள் புற தூய்மை, ஈரப்பதம், முளைப்பு திறன் மற்றும் பிறரக கலப்பு ஆகியவற்றை கொண்டதாகும். உற்பத்தி செய்த விதைக்கு விதை சான்று பெறுவதற்கும் விதையை சேமிப்பதற்கும் ஈரப்பதம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒவ்வொரு பயிர் விதைக்கும் விதையில் அதிகபட்ச குறிப்பிட்ட ஈரப்பதம் மட்டுமே இருக்கலாம். உதாரணத்திற்கு நெல்லுக்கு 13%, சிறுதானியத்திற்கு 12%, பருப்பு வகை பயிர் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் விதைகளுக்கு 9% மட்டுமே இருக்கலாம். இவ்வாறு அதிகபட்ச ஈரப்பதம் ஒவ்வொரு பயிருக்கும் மாறுபடும். சேமிக்கும் விதையில் குறிப்பிட்ட அளவு ஈரப்பதத்திற்கு மேல் இருந்தால் விதை சேமிப்பின் போது பூச்சி நோய் தாக்குதல் ஏற்பட்டு விதையின் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். முளைப்பு திறன் பாதிக்கப்பட்டால் அந்த விதை விதைப்பதற்கு ஏற்றதாக இருக்காது. அதனால் விதையின் முளைப்பு திறனை பாதுகாக்க விதையின் ஈரத்தன்மை அறிந்து விதைகளை தேவையான ஈரத்தன்மைக்கு கொண்டு வந்து சேமித்தால் விதைகளை நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்க முடியும். இத்தரத்தை நிர்ணயிப்பதில் விதை பரிசோதனை நிலையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களிடம் உள்ள விதையின் ஈரப்பதம் அறிந்து கொள்ள விதை குவியலில் இருந்து 100 கிராம் விதை மாதிரி எடுத்து காற்று புகாத பாலித்தீன் பைகளில் அடைத்து பயிர், ரகம், குவியல் எண் ஆகியவை குறிப்பிடப்பட்டு அனுப்ப வேண்டும். முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை ஆகிய விதை தரங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியிருப்பின் தேவையான அளவு விதை மாதிரி எடுத்து ஈரப்பதம் அறிய வேண்டிய விதை மாதிரியுடன் இன்னொரு பையிலிட்டு பயிர், ரகம், குவியல் எண் ஆகியவை குறிப்பிடப்பட்டு முகப்பு கடிதத்துடன் ஒரு மாதிரிக்கு ₹80 கட்டணத்துடன் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி வைத்தால் விதை மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுகள் உங்கள் முகவரிக்கே அனுப்பி வைக்கப்படும். விதை மாதிரி அனுப்ப வேண்டிய முகவரி விதை பரிசோதனை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், தருமபுரி 5. இவ்வாறு தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்கள், இதுவரை வேளாண் அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:31.
1: தருமபுரி சிங்கப்பூர் சீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இனி கேட்கலாம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் ஜோடி திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. இந்த திரைப்படம் 1999 வெளிவந்தது. பிரசாந்த் மற்றும் சிம்ரனில் நடிப்பில் வெளிவந்த ஒரு காதல் திரைப்படமாகும் இந்த திரைப்படம் ஜோடி. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் மிக பிரபலமானதாக

கருதப்படுகிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடல வண்ண வண்ண பூக்கள். இதோ நேர்களே, ஜோடி திரைப்படத்திலிருந்து முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் பிற்பகல் 2:39. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இந்த படத்தோட இயக்குனர் பிரவீன்காந்த். இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க சுனந்தா, முரளி மனோகர். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை காதல் கடிதம் என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியிருக்காரு ஸ்ரீனிவாஸ் மற்றும் அரிணி குரலில். இந்த துன்னலான பாடலை கேட்டு ரசிப்போமா?

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் பிற்பகல் 2:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை ஸ்ரீனிவாஸ் டிம்மி குரலில் கை தட்டி தட்டி அழைத்தாலே. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை, இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் மகாலட்சுமி. வைரமுத்து வரிகளில் வெள்ளி மலரே இளம் தளிரே. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

இதுவரை ஒரு பட பாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய ஒரு பட பாடல் நிகழ்ச்சி ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இந்த 30 நிமிடமும் உங்களோடு நானும் இந்த திரைப்படத்தில் உள்ள பாடலை ரசித்து ரசித்த மகிழ்வோடு உங்களோடு நான் ஜே பார்த்தசாரதி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிதே தொடங்குகிறது கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சி. இது உங்கள் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்கும் நேயர்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்படும் நிகழ்ச்சி. நேர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுக்கு அனுப்பவும். உங்களுடைய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழவும். நேர்களையும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: அம்மன் TRY TMT கம்பிகளின் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். நோர்த் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: நேசத்திற்கு நிகர் யாரும் இல்லாத நெஞ்சங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உங்கள் விருப்பத்திற்குரிய நிகழ்ச்சி கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கலக்கல் பாடல்களின் முதலாவது விருப்ப நேயர் குஞ்செட்டியல்லி பகுதியை சேர்த்த சௌந்தர்யா. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படத்தில் இருந்து. நாமும் கேட்டும் மகிழ்வோம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
13: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
14: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்

0: பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்.கே.ஜி. நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி.கே. சீனிவாசராவ் தெரு.
4: தர்மபுரி
6: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
9: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
8: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
9: பர்னிச்சருக்குன்னு தனி டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: அம்மன் TRY TMT கம்பிகளின் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள்.
10: நேரம் 3:16 நாம் இணைந்திருக்கிறோம் கச்சவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு ஆய்கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த கந்தசாமி. இவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் சுந்தர டிராவல்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நீயர் கேட்ட அந்த இனிமையான பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உஷா.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
1: குமரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமரப்பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
12: நேரம் 3:26. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கோகுல தரிஷினி. இவங்க வந்து ஜெருகு பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சிவப்பு மஞ்சள் பச்சை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை
4: அம்மன் TRY TMT கம்பிகள்.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
6: அப்பா,
5: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
8: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
9: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
8: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
9: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
14: தருமபுரி பைஜு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
15: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
16: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், மக்கள் சேவையில் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள்.

0: அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் ஜேபி நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை ஜேபி மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெளியில் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit

0: உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கோமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
0: நேரம் 3:34. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது 0433-42-24-40 என்ற எங்களுடைய நிலைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மற்றும் உங்கள் பேர், ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியை சேர்ந்த எம் பிரியா அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாரா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த நேயர் கேட்ட இனிமையான பாடல்.

0: மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா, எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
1: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
2: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
3: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500509984.
0: தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை. பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ்.
11: நேரம் 3:42. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த அழகான நேரத்தில் சுகமான ராகங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் கச்சவியல் கழக்கால் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. நரசிங்கபுரம் கோம்பை பகுதியை சேர்ந்த நந்தகோபால் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் சாமுண்டி என்ற திரைப்படத்தில் இருந்து இது வந்த பாடல்.

0: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
1: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: தர்மபுரி சிங்கப்பூர் சீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
9: அப்பா,
8: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
10: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervet.in.
15: நேரம் 3:52. காற்றலையில் உலா வந்து கொண்டிருப்பது உங்கள் விருப்பத்திற்குரிய கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலை கேட்டிருக்கக்கூடியவர் சென்னையைச் சேர்ந்த அந்தோனிராஜ். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஜெயம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த பாடல்.
16: ஏண்டா அழுகிற?
17: அவளை காணுமேடா.
16: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
17: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
0: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
7: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: பெண்ணாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10 வகுப்பு பொது தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஜங்கமயனூர் பெண்ணாகரம். LKG முதல் 12 வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9999443834.

0: நேரம் 3:58. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு ஒன்றும் இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சோம்.
1: தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பாடல் கேட்டு அந்த பாடல்களை நமது வானொலியில் ஒளிபரப்பினோம். அவர்கள் குன்செட்டி அள்ளியை சேர்ந்த சௌந்தர்யா, தர்மபுரியை சேர்ந்த பிரியா, ஜருகு பகுதியை சேர்ந்த கோகுலதர்ஷினி, ஆயக்கவுண்டபாளையம் கந்தசாமி, சென்னை பகுதியை சேர்ந்த அந்தோனிராஜ், பாடலை கேட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனிதே நிறைவு பெற்றது
1: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், மக்கள் சேவையில் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள்.

நிலையத்தில் 4 மணி 1 நிமிடம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் நாடகம்.

0: என் காவியா தங்கம் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் எப்பவும் என் மனசுல இருந்துட்டே தான் இருப்பா.
1: சோ லவ் யூ, லவ் யூ சோ மச் நா.
0: லவ் யூ டு காவியா தங்கம்.
1: தேங்க்ஸ் நா.
0: சரி சரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல, பத்திரமா பிடிச்சிக்கோ. அண்ணே வண்டியை எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு.

0: கவ்யா டைம் ஆயிடுச்சு, பெல் அடிக்க போறாங்க, சீக்கிரம் இறங்கு.
1: ஆ சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
0: தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், ஈவினிங் வெயிட் பண்ணு, நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு
1: போறேன். ஓகேண்ணா, பாய்.
0: பாய்.
2: டேய் மச்சி, காவியா வந்துட்டாடா.
3: அட அட அட, ஏன் டெய்லி டிரைவர் தான் ட்ராப் பண்ணுவாரோ இந்த பிரின்சஸ?
2: பாடி கார்டு இல்லாமல் மேடம் வரமாட்டாங்க போலையே. உனக்கு எப்படி அமைச்சி இந்த வாய்ப்பு கிடைக்கும்?
3: நடக்கட்டும் நடக்கட்டும்.
1: சே, இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை.
4: ஹாய் காவியா, குட் மார்னிங் டி. அவங்க ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க, அதெல்லாம் கண்டுக்காத, இக்னோர் பண்ணு.
1: எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது தீபிகா.
4: பி போல் காவியா, ஐ எம் வித் யூ ஆல்வேஸ். சரி வா, கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, போகலாம்.
0: ஏ காவியா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு?
1: ம், ஓகேவா போச்சுண்ணா.
0: ஏன் சோர்வா பேசுற? உண்மையை சொல்லு, என்னாச்சு?
1: அண்ணா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமா இருக்குண்ணா.
0: என்னாச்சு காவியா, என்ன ப்ராப்ளம்? யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா?
1: அது வந்து அண்ணா.
0: சொல்லு, யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா, அண்ணன் பாத்துக்கிறேன்.
1: ஸ்கூல்ல சில பேர் தினமும் என்ன கிண்டல் பண்றாங்கண்ணா.
0: கிண்டல் பண்றாங்களா? யார் அவங்க, பேரை சொல்லு.
1: அதெல்லாம் வேண்டாம்ண்ணா, நீ வந்து கேட்டா பெரிய

0: ப்ராப்ளம் ஆயிடுனா?
1: காவ்யா, நான் இருக்கேன் சரியா? உன்னை யாரு எதுவும் செய்ய முடியாது, தைரியமா இரு, அண்ணன் பார்த்துக்கிறேன். காவ்யா, ஸ்கூல் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பாரு.
0: அண்ணா இல்லைண்ணா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேண்ணா.
1: நேத்து தான் உனக்கு கிளியரா சொன்னேல காவ்யா, திரும்பவும் ஏன் உனக்கு பயம் வருது? நீ ஸ்கூலுக்கு போற, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
0: நிஜமாவாண்ணா? நீங்களும் ஸ்கூலுக்கு வரீங்களா?
1: எஸ், இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன்.
0: தோ ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிரண்ணா. அண்ணா நான் ரெடி, போலாமா?
1: ஆ, இந்த 5 மினிட்ஸ்ல வந்துறேமா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால்.
0: ஓகேண்ணா, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வாங்க. மா, லஞ்ச் பேக் கொண்டு வாங்க.
2: வர வர நீ ரொம்ப சோமேறியா போயிட்ட காவியா. உனக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க ஒரு ஆள் வரணுமா?
0: சாரிமா, அவசரத்துல மறந்துட்டேமா.
1: ஓகே காவியா, வா போலாம்.
3: மச்சான் மச்சான், காவியா இன்னைக்கும் பாடி கார்டோட வந்திருக்காடா.
4: இந்த அழகிக்கு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு மச்சி.
1: ஓய் தம்பிகளா, என்ன சொன்னீங்க?
3: இல்லைண்ணா இல்லைண்ணா, சும்மா ஜஸ்ட் ஜோக்ண்ணா.
1: என்னது ஜோக்கா? ஜோக்னா எல்லாரும் சிரிக்கணும், ஒருத்தி மட்டும் அழுதா அது பேர் ஜோக் இல்லை, புரிஞ்சுதா? என் தங்கச்சியை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற.
3: சாரிண்ணா சாரிண்ணா.
4: மச்சி இனிமேல் அம்பளுக்கு கூடாதுடா, போகிற போக்க பார்த்தா மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான்டா நம்மளுக்கு எடுக்கணும்.
5: சார் யார் நீங்க, என்ன நடக்குதுங்க?
1: நதிங் மேம், நான் காவியா அண்ணன் தான், ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம் அவ்வளோதான்.
5: வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல?
1: நோ மேம், வேற எதுவும் இல்லை.
5: ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சு, ஆல் ஆஃப் யூ கோ.
6: வாவ், ஹே காவியா, உங்க அண்ணே சம மாஸ் டி.
0: எங்க அண்ணன் எப்பவுமே மாஸ் தாண்டி.
6: நீ வேணா பாரு, அந்த பசங்க இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க.
0: நீ சொல்றதும் சரிதான் தீபிகா, ஆனா பொண்ணுங்க எப்பவுமே இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியே இருக்க கூடாது, தன்னிச்சையா செயல்படணும், போல்டா இருக்க கத்துக்கணும்.
6: என்னடி சொல்ற?
0: அதாவது நானே என்ன ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்றேன்டி.
6: என்னமோ சொல்ற, சரி.
1: ஹே காவியா, டுடே கிளாஸ் எப்படி போச்சு? ஆர் யூ ஓகே நவ?
0: எல்லாம் ஓகே தான்ணா, நல்லா போச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
1: தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தா அது போதுமா எனக்கு.
0: ஓகேண்ணா, நான் உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், அதுதான் என் விருப்பம்.
1: வெரி குட்மா, நீ எப்பொழுதுமே எனக்கு ப்ரௌட் தான்.
7: டே கார்த்திக், என்னடா சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு இருக்க?
1: ஒன்றும் இல்லடா.
7: டேய், நான் ஃப்ரெண்டுடா, எனக்கு தெரியாத உன்னை பற்றி. ஒன்றும் இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் வேற என்னமோ சொல்லுதே, என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லு.
1: அது அது வந்துடா, காவியாவை சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுத்துகிறாங்கடா, பட் அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோன்னு நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குடா.
7: இங்கே பாடுறா கார்த்தி, நீ எப்போவுமே உன் தங்கச்சி கூடவே இருக்க முடியாது. காவியாவை கான்ஃபிடென்டான ஸ்ட்ராங்கான பொண்ணாக வளர்க்கணும்டா. அவள் எப்பவும் இன்னொருத்தரை நம்பியே இருக்கக்கூடாது, அவள் போல்டாக இருக்கணும். அது உன்னால் கண்டிப்பாக முடியும்டா கார்த்தி.
1: ம், புரியுதுடா பிரதீப், நீ சொல்கிறது 100% கரெக்ட் பிரதீப். அதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பாக எடுப்பேன், அதில் சக்ஸஸும் ஆவேன். ஓகேடா, பார்ப்போம்.
7: ம், சரிடா, பாய்.
8: கார்த்தி, நீ வேலைக்கு கொஞ்சம் சீரியஸாக ட்ரை பண்ணுப்பா, நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குல்ல.
1: புரியுதுப்பா, நானும் ட்ரை பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். சென்னையில் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, போகலாம்னு இருக்கேன், கிடச்சிரும்ப்பா.
2: கார்த்தி, காவியாவோட படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா, அவள் ஸ்கூல் முடிச்சிட்டா காலேஜ் போகணும், அப்பா ஒருத்தரால் சமாளிக்க முடியாதுப்பா.
1: ஓகேம்மா.

0: ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும். காவியா, காவியா கிளம்பிட்டியா?
1: காத்தியண்ணா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். நான் இப்போ இன்டிபெண்ட் ஆகணும், ஸோ நானே சைக்கிள் ஓட்டிட்டு போக போறேன்.
0: என்னம்மா சொல்ற, வெரி குட், அது நல்லதுதான்.
1: இனிமே நீங்க பிஸியா இருந்தாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்.
0: தட்ஸ் மை கேர்ள். காவியா, நானும் இன்டர்வியூக்கு சென்னை கிளம்பலான்னு இருக்கேன். காவியா, இனி நீ தான் உன்னை பாத்துக்கணும், சரியா?
1: சரிண்ணா, நானே என்னை பாத்துக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. பாய்ண்ணா.
0: பாய்மா, பார்த்து போயிட்டு வா. அப்பாடா, ஒரு வழியா டைமுக்கு இன்டர்வியூக்கு வந்தாச்சு. இந்த ஜாப் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும், இல்லைனா வீட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். இங்கே நிறைய பேர் இருக்காங்களே, பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். காவியாமா, உனக்காக தான் இது எல்லாமே. அடுத்து நம்மளை தான் கூப்பிடுவாங்க.
2: கார்த்திக், யூ கேன் கம் இன்.
0: குட் மார்னிங் மேம்.
2: குட் மார்னிங். ரிலாக்ஸ், சிட் டவுன்.
0: தேங்க்யூ மேம்.
2: உங்களை பற்றி சொல்லுங்க.
0: மேம், என் பேர் கார்த்திக், எம்பிஏ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் முடிச்சிருக்கேன். ஊரில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது இந்த ஜாப்க்காக வேக்கன்சி இருந்ததை பார்த்து அப்ளை பண்ணியிருந்தேன் மேம்.
2: ஓகே, ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்க
0: மேம்? அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கணும் தான் மேம் என்னோடய எய்ம். இது ஒரு ஜாப் மட்டும் இல்லை, என்னை பொறுத்தவரை இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.
2: நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள்.
0: எஸ் மேம், என்னோட ஃபேமிலி என்ன நம்பி தான் இருக்காங்க, குறிப்பாக என்னோட தங்கச்சி. அவளுக்கு நல்ல படிப்பு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்யூச்சர் நான் தான் மேம் அமைச்சு கொடுக்கணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் இருக்கு மேம்.
2: உங்களோட சிறப்பு திறமை அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க
0: மேம்? ஐ நெவர் கிவ் அப் மேம். சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். I will do my best, ma'am.
2: ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலனா?
0: I will come back stronger, ma'am. Because I don't have another option except success. திரும்பி கண்டிப்பா வருவேன்.
2: Okay, Karthik. We will get back to you.
0: Thank you, ma'am. அப்பாடா, நல்லபடியாக இன்டர்வியூ முடிஞ்சது. நான் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, காவியாட பேசுவோம். ஹலோ காவியா.
3: ஹலோ, இன்டர்வியூலாம் எப்படிலாம் போச்சு?
0: இன்டர்வியூ முடிஞ்சுமா? நல்லா போச்சுமா?
3: அப்புறம் என்னன்னா, நீங்க டெஃபினட்டா செலக்ட் ஆயிடுவீங்க.
0: உனக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நான் செலக்ட் ஆயிடுவேன். ஓகேம்மா, நான் ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அம்மா கிட்ட சொல்லிடு.
1: அண்ணா, காலையில ஊர்ல இருந்து வந்தீங்க, வந்ததுல இருந்து நீங்க என் கூட பேசவே இல்லையே.
0: நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டா, அப்புறம் பேசுறேன்.
1: வர வர நீங்க ரொம்ப மாறிட்டீங்கண்ணா, முன்னாடி மாதிரி இல்ல நீங்க.
0: தங்கச்சி, எல்லா நேரமும் உன் கூடவே இருக்க முடியாது, எனக்கு 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கு, புரிஞ்சுதா? போங்கட்டு.
1: சரிண்ணே, நான் தான் அண்ணனுக்கு பேர்டனா இருக்கனா? அண்ணா என்கிட்ட ஓவரா கோவப்படுறாரு, நான் இனிமேல் அண்ணா கிட்ட பேச போறதே இல்ல.
0: நான் காவியாவ கஷ்டப்படுத்திட்டேனோ? அண்ணா அண்ணான்னு என்னையே சுத்தி சுத்தி வரும் சின்ன பொண்ணு. சே, அவகிட்ட போய் என் கோவத்தை காட்டிட்டேனே. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது.

0: காவ்யா, கார்த்தி, வாங்க சாப்பிடலாம். ஏன் தனித்தனியா ஒவ்வொரு ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சாயங்காலத்துல இருந்து ரெண்டு பேரும் சைலண்டாவே இருக்கீங்க.
1: மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கும்.
0: அவ எதையோ மறைக்கிறா. டே கார்த்தி, நீ சொல்லுடா, என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்?
2: சுபாமா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா.
0: சரி சரி, வாங்க சாப்பிடலாம்.
3: ஹே காவ்யா, என்னடி அப்செட்டா இருக்க?
1: அது வந்து அண்ணனுக்கும் எனக்கும் சின்ன ப்ராப்ளம் டி. அவர் என் கூட பேசுறதே இல்லை.
3: அவர் பிஸியா தாண்டி இருப்பாரு, அதுக்காகவா அப்செட்டா இருக்க?
1: பிஸினா என்ன? ஏன், நான்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா?
3: காவியா, உன் அண்ணனுக்கு நீ இம்பார்ட்டன்ட் தான். ஆனா நீயும் அவரோட சிச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கணும் டி.
1: இல்ல இல்ல, இப்போ நான் தான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்.
3: ஏய், என்னடி சொல்ற?
1: இப்போ உனக்கு புரியாது, பட் நேரம் வரும்போது உங்க எல்லாருக்கும் புரிய வைப்பேன் இந்த காவியா யாருன்னு.
3: உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, போ.
4: என்னடா கார்த்தி, உன் தங்கச்சி கூட ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன, இன்னும் பேசலையா காவியாவோட?
2: இல்லடா பிரதீப், அவ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதான் ஃபீலிங்கா இருக்கு.
4: அடடே, அது அவாய்ட் இல்லடா, ஹர்ட் பண்றதுன்னு சொல்லு. சரி, நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமே காவியோட பேசுறதுக்கு.
2: என்னடா பேசுறது?
4: சாரின்னு சொல்லு, சிம்பிளா.
2: சரி, பேசி பாக்குறேன்.
5: நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல்ல ட்ரிப் போக போறோம், நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஃபாரஸ்டுக்கு.
3: காவியா காவியா, நம்மளும் போலாண்டி.
1: போலாமே, நானும் வரேன்டி, ஜாலியா இருக்கும்.
3: ஆமா, உங்க அண்ணன் கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே. எப்படி கேட்க போற?
1: எனக்கு யாரையும் கேட்க வேண்டியது இல்ல.
3: காவியா, சீரியஸ்லி இப்படி சொல்லாம போறது சரியா தப்பில்ல?
1: சரியோ தவறோ, நான் வீக் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ், அதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்.
3: காவியா, ஸ்ட்ரென்த்னா தனியாக போகிறதில்ல, உண்மையை பேசுறது தான். நீ தப்பு பண்ணுற காவியா, முதல்ல உங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லு. போ
1: பாப்போண்டி, நான் எதுக்கு கேட்கணும்? இதுதான் சரியான சான்ஸ். நம்ம அண்ணா தான் நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறானே. நான் என்ன அவ்வளோ மோசமாக போயிட்டேன்னா என்ன? இந்த ட்ரிப் போகிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாமல் போய் நானும் சுதந்திரமான ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
2: என்ன காவியா உம்முன்னே இருக்கா? சரி, பிரதீப் சொன்ன மாதிரி பேசிதான் பார்ப்போம். காவியாமா, என்ன டின்னர் சாப்பிட்டியா?
1: சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்.
2: நாளைக்கு என்னம்மா பிளானு?
1: நத்திங், ரெகுலர் கிளாஸ் தான்.
2: சரி, கேர்ஃபுல்லா போ, எந்த பிரச்சனையும் இல்லல. அந்த பசங்க எதுவும் பிரச்சனை பண்ணல?
1: எல்லாம் ஓகே தான், நான் பாத்துக்கிறேன்.
2: என்ன என்ன சொன்னாலும் ஒரு மாதிரியாவே பேசுறா.
0: காவியா, இவ்வளவு சீக்கிரமா எங்கம்மா போற?
1: ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா, அதான்.
0: அப்ப சாப்பாடு
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேமா.
0: முன்னாடியே சொல்லி இருந்தா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன்ல.
1: உங்களுக்கு எதுக்குமா வீண் கஷ்டம், நானே பாத்துக்கறமா.
0: வர வர நீ பண்றதெல்லாம் புதுசா தான் இருக்கு.
1: அம்மா, ஈவினிங் நான் வர லேட் ஆகுமா?
0: பாத்து பத்திரமா போயிட்டு வாமா.
1: ஹாய் தீபிகா.
3: ஹாய் காவியா. ஆமா, உங்க வீட்டுல ட்ரிப் போறத பத்தி சொன்னியா? உங்க அண்ணன் என்ன சொன்னாங்க?
1: அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலடி.
3: என்னாடி, சரி விடு, இன்னும் டைம் இருக்கு. உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லு, போ.
1: நோ தீபிகா, இப்ப சொல்ல ஒன்னும் தேவையில்ல.
3: நீ பண்றத பார்த்தா ஏதோ மாதிரி இருக்குடி.
1: ரிலாக்ஸ் தீபிகா, எல்லாம் சரியாதான் நடக்கும்.
3: ஓகே ஓகே, சீக்கிரம் வா, பஸ் கிளம்ப போகுது.

0: பசங்களா எல்லாரும் பார்த்து கவனமா இறங்குங்க, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம்.
1: வாவ் காவியா, அந்த பிளேஸ பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல.
2: எஸ் தீபிகா, பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு.
0: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க, இது ஃபாரஸ்ட் ஏரியா, சோ எல்லாரும் குரூப்பா தான் இருக்கணும், தனியா எங்கேயும் போக கூடாது. ஓகேவா?
3: ஓகே மேம்.
0: யாராவது ரூல் பிரேக் பண்ணா சிவியரான ஆக்ஷன் எடுப்பேன்.
1: காவியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம்டி.
2: ஓகே தீபிகா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இந்த ஃபாரஸ்ட்ல தனியா போயிட்டு வர்றது தான் சரியா இருக்கும்.
1: காவியா, இந்த இடம் சூப்பரா இருக்குடி, வா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்.
2: இல்ல தீபிகா, நீ எடுத்துட்டு வா, நான் முன்னாடி மெதுவா நடந்துட்டு இருக்கேன். என்ன, இங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு. இங்கிட்ட ஒரு பாதை வேற போகுதே. பேசாம இந்த பாதையில தனியா போயிட்டு வந்துட்டேன். என்ன, இந்த பாதைக்குள்ள நான் தனியா போயிட்டு வரேன், அப்பதான் நான் வீக்கில்லன்னு ப்ரூவ் ஆகும். இது பாதை போய்கிட்டே இருக்கு, இன்னும் டீப்பா போகும் போலயே. சரி போவோம். ஐயோ, பேசாம திரும்ப போயிடலாமா?

என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? கமான் காவ்யா, உன்னால முடியும், லெட்ஸ் கோ. இது வேற பாதம் மாதிரி தெரியுதே, நான் வந்த பாதை இது இல்லையே. ஐயோ, தீபிகா, தீபிகா மேடம், ஐயோ நான் எங்க இருக்கேன்? நீங்களாம் எங்க இருக்கீங்க? தீபிகா, தீபிகா, ஒரே இருட்டா இருக்கே, எப்படி போறதுன்னே தெரியலையே. ஐயோ, சரி ஃபோன் பண்ணி யாரையாவது கூப்பிடலாம். ஐயோ, சிக்னல் வேற இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்?

0: டீச்சர், டீச்சர், ஒன் ஸ்டூடண்ட் மிஸ்ஸிங் டீச்சர்.
1: என்ன சொல்றீங்க, யார் அது?
0: காவியா தான் டீச்சர்.
1: ஓ மை காட், எங்க போயிட்டா அவ? ஸ்டூடண்ட்ஸ், நீங்க யாராவது காவியாவை பாத்தீங்களா?
2: எஸ் மேம், என் கூட தான் இருந்தா. நான் அவளை செல்ஃபி எடுக்க கூப்பிட்டப்ப எங்கேயோ போனா. நான் அவளுக்கு கால் பண்ணேன் பட் ரீச் ஆகல மேம்.
1: டீச்சர், இப்போ நம்ம என்ன பண்றது?
0: உடனே ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்ல சொல்லுங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம்.
3: வாடா பிரதீப், என்ன ரெண்டு நாளா ஆளையே காணோம்?
4: ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர் வர போயிருந்தேன்டா. ஆமா, உன் சிஸ்டர் கூட பேசிட்டியா?
3: லைட்டா. அவ எதையோ என்கிட்ட மறைக்கிறாடா. இன்னைக்கு அவ முகமே சரியில்லை.
4: என்னவா இருக்கும்?
3: அதான்டா தெரியல. என்ன ஃபோன் அடிக்குது? ஹலோ.
5: ஹலோ சார், நான் காவியா படிக்கிற ஸ்கூல் ஹெச்எம் பேசுறேன். நீங்க கார்த்திக் தானே?
3: ஆ சொல்லுங்க மேம்.
5: சார், ஸ்கூல் ட்ரிப்ல காவியாவை காணும்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸ்கூல் டீமும் ஸ்பாட்டுக்கு போக போறோம். நீங்க வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
3: என்ன மேம், மேம் என்ன சொல்றீங்க? காவியாவை காணமா? என்ன என்ன ட்ரிப்பா? எங்கிட்ட எதுவுமே சொல்லல மேம். எங்க போனாங்க எல்லாரும்?
5: இங்க பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாக்கு தான். நீங்க உடனே வாங்க, நாம அங்க போலாம்.
3: மேம், எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இருங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துறேன்.
4: டேய், என்னடா ஆச்சு? காவியா எங்க போனா?
3: டேய் பிரதீப், அதான்டா தெரியல. காவியாவை காணோம்னு சொல்றாங்கடா.

0: நான் உடனே ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன்.
1: ஒன்றும் இல்லை, நானும் கூட வரேன்.
0: இல்லைடா, வீட்டில் பதட்டமாக இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் அம்மா அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்.
2: ஹலோ சார், இங்கே இங்கே வாங்க. நீங்கள் தானே காவியாவோட பிரதர்?
0: ஆமாம் ஆமாம் மேம். என் சிஸ்டர் காவியாவுக்கு என்னாச்சு? அப்போ இப்போ எப்படி இருக்கா மேம்?
2: காரில் முதல்ல ஏறுங்க, நாம ஸ்பாட்டுக்கு உடனே போகணும். டிரைவர் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரம் போங்க.
0: ஐயோ மேம், இப்போ என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல மேம்.
2: இது ஒன் டே ட்ரிப் தான், டீச்சர்ஸ் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷனோட நடந்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் இப்படி ஏன் நடந்துச்சுன்னு தெரியலையே.
0: மேம், காவியா ரொம்ப சின்ன பொண்ணு மேம், ரொம்ப பயப்பட வேற செய்வா. ஐயோ, அவ என்ன பண்றாலோ எப்படி இருக்காலும் எனக்கு ஒண்ணுமே புரியல மேம், ரொம்ப பயமா இருக்கு.
3: தீபிகா, தீபிகா எங்கடி இருக்க? நான் இங்க வந்து தனியா மாட்டிட்டேனா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்களேன், ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, அப்படி மாட்டிக்கிட்டனா? ஐயோ, இது நான் வந்த பாதை மாதிரி இல்லையே. கால் வேற வலிக்குது, ரொம்ப பசிக்குது, தண்ணி தாகமாக வேற இருக்கு. கடவுளே, நான் எப்படி போகணும்னு கூட தெரியலையே. யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, யாருமே இல்லையா? ஐயோ, இந்த இடத்துலையும் சிக்னல் கிடைக்கலையே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, யாரு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. அங்க யாரு இருக்குது? ஐயோ ப்ளீஸ், என்னை யாரும் பயமுறுத்தாதீங்க. என் முன்னாடி வாங்கலை. ஐயோ, நான் தனியாக வந்திருக்கவே கூடாது. யாராவது இருக்கீங்களா? ஐயோ, பயமா இருக்கு. ஆ, யாரு? ஐயோ, சத்தம் கேட்குது. யார் அது? நான் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ பயமா இருக்கே. கால் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் உட்காந்தாதான் என்னால் தொடர்ந்து நடக்க முடியும். அண்ணா, நீங்கள் இருந்திருந்தா நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்க மாட்டேல்ல. ஆனால் நீ எங்கன்னா இருக்க, பயமா இருக்குண்ணா.

0: மேம், மேம் இன்னும் எவ்வளோ தூரம் மேம் இருக்கு?
1: இதோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் சார், போயிடலாம். டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்க சிஸ்டருக்கு ஒன்றும் ஆகாது.
0: மேம் அங்க உள்ள டீச்சர்ஸ் கிட்ட கால் பண்ணி கேளுங்க மேம்.
1: ஓகே ஓகே, கால் பண்றேன். ஹலோ மேம், என்னாச்சு? காவியா திரும்ப வந்துட்டாங்களா?
2: ஹலோ, இன்னும் வரல மேம். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். ஃபாரஸ்ட் உள்ள போக பயமா இருக்கு. உங்களுக்கு தான் வெயிட் பண்றோம்.
1: ஓ ஓகே ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸ்ல நாங்க அங்க வந்துருவோம். ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா இருக்க சொல்லுங்க. போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ டோன்ட் வரி, காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
2: ஓகே மேம், வி ஆர் வெயிட்டிங்.
3: என்னாச்சு மேம்?
2: ஹெச்எம் மேம் இஸ் ஆன் தி வே, பயப்படாதீங்க, சீக்கிரமே காவியாவை கண்டுபிடிச்சிடலாம்.
3: மேம் என் கூட தான் மேம் பேசிக்கிட்டே வந்தா. நான் போட்டோ எடுக்க போன அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல எங்கேயோ போயிட்டேன் மேம். என்ன பண்றாளோ தெரியலையே. காவியா சீக்கிரம் வாடி.

ஆயிட்டே இருக்கே, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்களேன், யாராவது இருக்கீங்களா? யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. யாருங்க? யாரா இருந்தாலும் வெளியே வாங்க தயவு செஞ்சு, என்னை பயமுறுத்தாதீங்க. ஐயோ, யார் அது? ப்ளீஸ் வெளியே வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா.

0: கார் வந்துருச்சு.
1: ஆ டீச்சர், என்னாச்சு? காவியா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா?
0: இல்ல மேம்.
2: மேம், நான் தான் காவியோட அண்ணே. எந்த பக்கம் மேம் போனா? காவியா எங்க? இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா?
0: அந்த பக்கம் போக சான்ஸ் இல்ல சார், கண்டிப்பா இந்த பக்கம் தான் போயிருக்கணும்.
2: ஐயோ, என் தங்கச்சி எங்கிட்டு போனான்னு தெரியலையே. காவியா, காவியா எங்க இருக்க? காவியா,
1: கார்த்திக் நில்லுங்க, தனியா போகாதீங்க, ஃபாரஸ்ட் டீம் வரட்டும், சேர்ந்து போகலாம்.
2: நோ நோ மேம், நான் என் தங்கச்சி உடனே பார்க்கணும், என்ன விடுங்க, நான் போறேன், நான் போறேன், என்ன விடுங்க.
3: அண்ணா, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. இது என்ன இடம்? இருந்து நான் எப்படி வெளியே போறது? பாதை எங்க போகுதுன்னே தெரியலையே. அண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், சொல்லாம வந்திருக்க கூடாது.
4: இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழறா? பாவமா இருக்குல்ல? காட்டுல வழிதேவரி வந்துட்டா போல. பாவம்.
3: யாரது? யாரு யார் அங்க பேசுறது? என் முன்னாடி வாங்க ப்ளீஸ், பயமுறுத்தாதீங்க.
4: ஏய், இங்க பாரு, நான் பேசுறது இந்த பொண்ணுக்கு கேக்குது.
3: யார் நீங்க? யாரு?
4: பயப்படாதம்மா, நாங்க மரங்கள் தான்.
3: என்ன மரங்களா? மரங்கள் எப்படி பேசும்?
4: எங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. நாங்க பேசுறது உனக்கு கேக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம்யா.
5: ஆமாமா, நாங்க உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம்.
3: நீங்களா? நீங்க எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்?
4: நீ நல்ல மனசு உள்ள குழந்தை, அதனாலதான் நாங்க பேசுறது உனக்கு கேக்குது.
5: நீ இங்கிருந்து வெளியே போறதுக்கு நாங்க உனக்கு வழிகாட்டிய உதவி செய்யறோம்.
3: நிஜமாவா?
2: காவியா, காவியா எங்க இருக்க? நான் அண்ணே வந்திருக்கேம்மா, நான் பேசுறது கேக்குதா? காவியா, காவியா. ஐயோ, இருட்டுனா பயப்படுவாளே, இவ்வளோ இருட்டில் எங்க இருக்கா? ஓ, ரொம்ப குளிராக வேற இருக்கே. காவியா, காவியா, இது என்ன? ஏதோ மிருகத்தோட கால் தடம் மாதிரி இருக்கு, இந்த பக்கமாக போயிருக்கு. அப்படின்னா அப்போ காவியா? நோ, காவியாவுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன். காவியா நீ தைரியமா இருமா, அண்ணே சீக்கிரமா உங்ககிட்ட வந்துடுவேன். காவியா, அண்ணே வந்துட்டு இருக்கேமா. காவியா,
6: ஹலோ மேம், ஐ ஆம் ஸ்டீஃபன், ஃபாரஸ்ட் ரேஞ்சர். மிஸ் ஆன அந்த பொண்ணு திரும்ப வந்துட்டாங்களா?
1: நோ சார், பட் அந்த பொண்ணோட பிரதர் அவளை தேடி ஃபாரஸ்ட் உள்ள போயிருக்காங்க.
6: தனியாவா? ஏன் தனியா அவர் அனுப்புனீங்க? இந்த ஃபாரஸ்ட்ல ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது, தெரியுமா?
1: அவர் எமோஷனலா நாங்க சொல்றதை கேட்காம போயிட்டார் சார்.
6: நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப சேஃபா கூட்டிட்டு போங்க. நைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து. அப்படியே அந்த பொண்ணோட போட்டோவை எனக்கு கொடுத்துட்டு போங்க. அந்த பொண்ணை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம்.
1: ஓகே சார், நான் அந்த பொண்ணோட போட்டோவும் மற்ற டீடைல்ஸும் உங்க மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருங்க சார்.
3: அம்மா, ஏன் நீங்க எல்லாரும் சோகமா இருக்கீங்க? உங்க இலைகள் எல்லாம் பிரைட்டாவே இல்லையே.
4: ஆமா பாப்பா, எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்கு.
3: ஏன், என்னாச்சு? அப்படி என்ன கஷ்டம் அது?
5: சில மனிதர்கள் வந்து இந்த காட்டை பார்த்துட்டு போயிருக்காங்க.
4: ஆமாமா, இந்த காட்டை அழிச்சு இங்க ஒரு ஃபேக்டரி கட்ட போறதா அவங்க பேசிக்கிட்டாங்க.
3: என்ன, இந்த அழகான காட்டை அழிக்க போறாங்களா?
5: ஆமா, நாங்க வாழும் இந்த இடம் பசுமை இல்லாம போயிரும்.
4: மரங்க எல்லாத்தையும் அடியோடு விட்டிருவாங்க. ஃபேக்டரி கழிவுகளால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும்.

0: இந்த காட்டில் வாழும் பல ஆயிரக்கணக்கான பறவைகள் விலங்குகள் எல்லாம் வீடுகள் இல்லாம சாப்பாடு இல்லாம ஆயிடுவாங்க.
1: இது ரொம்பவே தவறான செயல், இது நடக்கவே கூடாது.
2: சரி சரி, நீ இங்கிருந்து உடனே வெளியே போயாகணும். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா கொடிய விலங்குகள் நடமாட்டம் அதிகமாயிரும்.
1: ஆனா எனக்கு தான் வழி தெரியலையே.
0: கவலைப்படாத, நாங்க உனக்கு வழி சொல்றோம்.
1: சரி மரங்களே, ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு

0: ஆனா எனக்கு தான் வழி தெரியலையே.
1: கவலைப்படாத, நாங்க உனக்கு வழி சொல்றோம்.
0: சரி மரங்களே, ரொம்ப நன்றி. இந்த இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி.
2: பாப்பா கவனமா கேளு, நாங்க சொல்றத நீ ஃபாலோ பண்ணு.
0: சரி சொல்லுங்க.
1: முன்னாடி இருக்கிற பெரிய கல்லை தாண்டி இடது பக்கமா போ.
2: கொஞ்ச தூரத்துல ஒரு நீரோட வரும், அதை தாண்டி போ.
1: அதை தொடர்ந்து ஒத்தையடி பாதையில போனா அங்க ஒரு திறந்த வெளி இருக்கும், அங்கிருந்து நீ வெளியே போயிடலாம்.
0: எனக்கு வழி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த உதவிய நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். அதே சமயம் நான் உங்களையும் விட்டுட மாட்டேன். உங்களையும் இந்த காட்டையும் கண்டிப்பா காப்பாத்துவேன், இது ப்ராமிஸ்.
2: அதான் நாங்க எதிர்பார்த்தது.
1: நீ நல்ல குழந்தை, சீக்கிரம் நீ வெளியே போய் பாரு. வழியில கவனமா பார்த்து போ.
0: நன்றி நண்பர்களே, நான் வரேன். சரி, நம்ம மரங்கள் சொன்ன வழியிலேயே போவோம். நான் பயப்படக்கூடாது, ஐ எம் வெரி ஸ்ட்ராங். கண்டிப்பா நான் சீக்கிரமா அண்ணனை பார்க்க போறேன். அச்சோ, இந்த ஓடு பெருசா இருக்கே, இதை எப்படி தாண்டி போறது? அதோ அங்க ஒரு மரக்கட்டை இருக்கு, அதை எடுத்து போட்டு அது மேல நடந்து போயிடலாம். இந்த மரக்கட்டை ரொம்ப வெயிட்டா இருக்கே, தூக்கவே முடியல. நோ வே, எப்படியாவது தூக்கியே ஆகணும், இவ்வளோ வெயிட்டா இருக்கே. காவியா, உன்னால முடியும், தூக்கு. அவ்வளோதான், அப்படிதான் தூக்கு. அப்பாடி, ஒரு வழியா மரத்தை குறுக்க போட்டாச்சு. இப்போ இந்த ஓடை தாண்டி போயிடலாம். அட, ஆமா, மரங்கள் சொன்ன ஒத்தையடி பாதை வந்துருச்சு. ஆனா இந்த ஒரு பக்கம் ரொம்ப பள்ளமா இருக்கே, எப்படி போறது? என்னால போக முடியுமா? என்னால போக முடியும், போய் தான் ஆகணும். போற பாம்பு, பாம்பு, இவ்வளோ பெரிய பாம்பா! ஐயோ, அதை தாண்டி போகணுமே. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அது கிராஸ் பண்ணி போட்டும், பொறுமையா போலாம்.
3: காவியா, காவியா, நான் பேசுறது கேக்குதா? அண்ணே வந்துட்டேமா. காவியா எங்கம்மா இருக்க? ஐயோ, எந்த பக்கம் இருக்கான்னு தெரியலையே. காவியா, காவியா, காவியா!
4: ஓகே, இதுக்கப்புறம் ஜீப் போகாது, இனி நாம நடந்துதான் காட்டுக்குள்ள போக முடியும். பாய்ஸ் வெப்பன்ஸ் எடுத்துக்கோங்க, கவனமா நடந்து வாங்க.
5: ஓகே சார்.
4: ஆயிரக்கணக்கான உயிர்களோட வீடு இந்த காடு, ஆனா இந்த காட்டை அழிச்சு ஃபேக்டரி கட்டினா இந்த விலங்குகள் பறவைகள்லாம் எங்க போகும்
6: சார்? ஃபேக்டரி வந்துட்டா அப்புறம் யாரும் காணாம போக மாட்டாங்கல்ல, நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்காதுல்ல சார்?
4: வருண், இட்ஸ் நாட் அ ஜோக், கொஞ்சம் சீரியஸா யோசிங்க. ஒரு மரத்தை வெட்டுறது ரொம்ப சுலபம், ஆனா அந்த மரம் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? வெயிட், அங்க ஏதோ சத்தம் கேக்குது, மேபி அந்த காணாம போன பொண்ணா இருக்கலாம். குயிக், வாங்க போய் பார்ப்போம். ஹலோ, யாரு அங்க? அங்க அங்க நிக்கிறது யாரு? நாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறோம்.

0: சார், நான் இங்க இருக்கேன். இங்க இங்க பாருங்க, அந்த பெரிய ஆலமரம் பக்கத்துல.
1: வெயிட் வெயிட், அங்கேயே இருங்க, நாங்க வந்துகிட்டு இருக்கோம்.
0: வாங்க சார், வேமா வாங்க.
1: மிஸ்டர், நீங்க தான் அந்த காணாம போன பொண்ணோட அண்ணனா?
0: ஆமா சார், நான் தான் கார்த்திக். என் தங்கச்சியை தேடி வந்தேன். எனக்கு என் தங்கச்சி தான் சார் முக்கியம். எங்க போனானே தெரியல. ரொம்ப சின்ன பொண்ணு சார் அவ.
1: ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நாங்க தான் வந்துட்டோம்ல, டோன்ட் வரி. நிச்சயமா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க.
0: ஓகே சார்.
2: சார் சார், காட்டெருமை சத்தம் மாதிரி கேக்குது சார். எல்லாரும் அமைதியா இருங்க, சத்தம் எந்த பக்கத்துலேருந்து வருதுன்னு பார்க்கலாம்.
1: சி, பயப்படாதீங்க. வெயிட், வருண் அந்த தீப்பந்தத்தை ரெடியா எடுத்து வச்சுக்கோ. ஒருவேளை அது நம்மகிட்ட வந்தா இந்த தீப்பந்தத்தை காட்டினா ஓடிடும்.
2: ஓகே சார்.

0: அந்த மரங்கள் சொன்ன திறந்த வெளி வந்துருச்சு. நான் என் அண்ணன்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவேன். அம்மா, கால் ரொம்ப வலிக்குதே. இந்த பாதை வேற வழுக்குது. மழை வர்ற மாதிரி இருக்கு. அந்த புல்வெளிக்கு போயிட்டா ஒதுங்கி நிற்க கூட இடம் இருக்காதே. என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை. மழை விடுற வரைக்கும் இந்த மரத்தடியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். மழை விட்டதும் நடக்க ஆரம்பிக்கலாம். பா, குளிர் வேற தாங்க முடியல.
1: சார் சார், இங்கே பாருங்கள், கீழே ஒரு பிரேஸ்லெட் கிடக்குது.
2: எங்கே கொடுங்க பார்க்கலாம். ஆமாம், இது சின்ன பொண்ணுங்க போடுற மாதிரி தான் இருக்குது. கார்த்திக், இதை கொஞ்சம் பாருங்கள்.
3: சார், இது என் தங்கச்சியோட தான் சார். ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சார் சார், கொஞ்சம் வேமா வேமா கண்டுபிடிப்போம் சார், ப்ளீஸ் சார்.
2: ஓகே ஓகே, பதறாதீங்க. திங் பாசிட்டிவ், சரியா? காவியா இங்கே தான் எங்கேயும் இருக்கா? நாம் நெருங்கிட்டோம். மழை ஹெவியாகிற மாதிரி இருக்குது. எல்லோரும் ரெயின் கோட் போட்டுக்கோங்க. வரும், அந்த எக்ஸ்ட்ரா ரெயின் கோட்டை கார்த்திக் கொடுங்க.
1: ஓகே சார், இந்தாங்க கார்த்திக். சார், அந்த மரத்து மேலே ஏறி பார்த்தா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சரண்டிங் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணு இங்கே இருந்தால் நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும்.
2: ஓகே, குட் ஐடியா, டூ இட் நவ்.
3: சார், நானும் வரேன் சார்.
2: இல்லை கார்த்திக், மழை வேறு, ஆனால் மரம் ஏறுறதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் வேறு எடுத்துருக்குறோம். ஸோ யூ வெயிட் ஹியர். வருண், வழுக்குது, பார்த்து பார்த்து பார்த்து பத்திரமா இருங்க. பி கேர்ஃபுல்.
1: ஓகே சார். சார், காட்டுக்கு இடையில் ஒரு திறந்த வழி மாதிரி தெரியுது சார். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு மரத்தடியில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது.
2: கார்த்திக், அங்கே இருக்கல அது ஒரு மெகாஃபோன், அதை யூஸ் பண்ணி கூப்பிடுங்க.
3: இங்கே கொடுங்க சார். காவியா, காவியா, அண்ணே வந்திருக்கேம்மா. காவியா, எங்கே இருக்க? காவியா, காவியா,
2: இஸ் இட் ஓகே? நீங்கள் கீழே இறங்குங்க வரும், நாம் அந்த ஸ்பாட்டுக்கு உடனே போகணும்.
3: காவியா,
2: மெதுவா மெதுவா மெதுவா போவோம். கார்த்திக், கீழே விழுந்துடாதீங்க.
3: அண்ணே வந்துட்டேம்மா. காவியா, காவியா, காவியா, காவியா, காவியா, காவியா, கண்ணை திறந்து பாருமா. அண்ணே வந்துட்டேம்மா. காவியா, காவியா. ஆமாம்மா, அண்ணன் தான்மா. அண்ணன் வந்திருக்கேம்மா.
0: நான் ரொம்ப பயந்துட்டேண்ணா.
3: ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. அண்ணன் வந்துட்டேன்ல, ஒன்றும் ஆகாது.

0: சாரிண்ணா, அதை நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு.
1: அதெல்லாம் அப்படிமா, ஒன்றும் ஆகல
2: சார். இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்காங்க சார், சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போகணும்.
3: எஸ் வருண், மோர் ஓவர் இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியா, உடனே நம்ம வெளியே போகணும்.
0: அண்ணா
1: என்னாச்சுமா?
0: இந்த மரங்கள் என்கிட்ட பேசுச்சுண்ணா.
1: என்ன மரங்கள் பேசுச்சா?
0: ஆமாண்ணா, இந்த காட்டை அழிக்க போறாங்கன்னு சொல்லிச்சுனா, ஃபேக்டரி கட்ட போறாங்கன்னு சொல்லிச்சுனா.
2: சார் இங்க பாருங்க, பயத்துல என்னெல்லாமோ வளருது, மரம் பேசிச்சான்.
0: ஆமா, நான் சொன்னது உண்மைதான், இந்த காட்டை அழிச்சு ஒரு ஃபேக்டரி கட்ட போறாங்க.
3: ஓகே ஓகே ஓகே, குவைட் குவைட், என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நேத்து ஒரு குரூப் இந்த ஏரியா மேப் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் சுத்துனாங்களா?
1: ஓ, அப்படின்னா உண்மையாவே இந்த காட்டை அழிக்க போறாங்களா?
0: அண்ணா, இந்த மரங்கள் ரொம்ப பாவமா பேசிச்சுனா, எங்க வீடு அழிய போகுதுன்னு அழுதுச்சுனா.
2: இந்த காடு சாதாரண காடு இல்ல, நிறைய உயிர்கள் இங்க வாழுது.
3: நான் சொன்னது இப்ப புரியுதா வருண்? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்டை நம்ம உடனே நிறுத்தணும்.
1: எஸ் சார், முதல்ல என் தங்கச்சிய வெளியே கூப்பிட்டு போயிருவோம்.
3: அப்புறமா எஸ் எஸ் எஸ் கீப் மூவிங்.
2: அப்பாடா, ஒரு வழியா வெளியே வந்துட்டோம்.
3: வருண், இந்த காட்டுல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், ஆனா இனிமேதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது.
2: என்ன சார் சொல்றீங்க?
3: எஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவே வாங்க ஒரு பெரிய கம்பெனி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு
0: சார். அததான் சார் மரங்களும் சொல்லுச்சு
2: சார. இதுல சம் இல்லீகல் ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஏதோ சத்தம் கேக்குது, இந்த நேரத்துல யார் மிஷின் யூஸ் பண்றாங்க?
3: வாங்க வாங்க, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஏ அங்கே வரையா, அங்கே பாரு. ஏ சுத்தம் பண்ணியா சரியா? நாளைக்குள்ள இந்த ஏரியாவை கிளீன் ஆகணுமியா? எப்பா வேம வேலையை பாருங்கப்பா, சீக்கிரம் முடிக்கணும்ப்பா, வேம வேலையை பாருங்க.
4: ஆமாம் ஆமாம், இந்த காட்டில் ஏதோ ஃபேக்ட்ரி வேறு போதான்.
3: அதுக்கு தாயே காலையிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மச மசம் நிற்காதீங்க, சீக்கிரம் மரத்தை வெட்டுங்கயா.
0: அண்ணா, இந்த மரங்கள் எல்லாம் வெட்ட போறீங்களா?
1: இது இது நடக்கக்கூடாது.
2: நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க, அதை மரத்தை வெட்டுறத உடனே நிப்பாட்டுங்க.
3: யாரையா நீங்க, எதுக்கே உள்ள வந்தீங்க? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்
4: ஐயா, நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம், நீங்கள் என்ன?
2: லீகல் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்களா? பேப்பரை காட்டுங்க பார்ப்போம்.
0: இங்கே பாருங்க, இந்த மரங்களும் நம்மளை போல உயிர்கள் தான். நீங்கள் அதை வெட்டும்போது அதுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஒரு ஃபேக்ட்ரிக்காக இவ்வளோ பெரிய காட்டை அழிக்கலாமா? எவ்வளோ உயிர்கள் வாழுது தெரியுமா இங்கே?
1: ஆமாம், நம்ம இந்த காட்டை அழிக்க விடக்கூடாது, நாங்கள் விட மாட்டோம் சார். இவங்க நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க சார், நீங்கள் சொல்லுங்கள் சார்.
3: யோ சொல்லிக்கிட்டே இருக்கோம், நிப்பாட்டியா?
2: யோ கேட்க மாட்டியா, நிப்பாட்டியா வேலையை?
4: என்னங்க ஆளாளுக்கு வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க?
5: ஏ இரியா இரியா, ஒரு ஃபோன் கால் வருது. ஏய் நம்ம ஐயாயா, இரியா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சரிங்கய்யா. ஐயா என்னையா இப்படி சொல்கிறிய ஐயா? சரியா ஐயா, சரியா சரியா சரியா.
4: என்னையாச்சு ஐயா, என்ன சொன்னாங்க?
5: எந்த நேரத்தில் உன்னை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேனோ, வேலையே நின்று போச்சுடா.
3: எப்பா அங்கங்கே போட்டுக்கிட்டு இருக்க பொருளை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கப்பா, எல்லோரும் வெளியில் போவோம், வேலை நின்றுச்சுப்பா, வாங்கப்பா. என்ன காவியா, இப்ப ஹாப்பியா?
0: ரொம்ப தேங்க்ஸ் சார், மரத்தை வெட்ட விடாம தடுத்துட்டீங்க.
3: நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட பேசின மரங்களுக்கு தான். நீ கிடைச்சதையும் நாங்க இங்க உன்னைய ஃபைன் பண்ணதையும் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்பவே அனுப்பிட்ட மெசேஜா, அவங்க டைரக்டா அந்த எம்டி கால் பண்ணி மொத்தத்தை முடிச்சு விட்டாங்க. காட்டு வளத்தை பாதுகாக்கிறதுல காவியாவுடைய இந்த முன்னெடுப்பு கண்டிப்பா பாராட்டத்தக்குது. காவியா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இருந்தாங்கன்னா காட்டு வளம் என்னைக்குமே அழியாது. கங்க்ராட்ஸ் காவியா. ஓகே வாங்க, எல்லாரும் முதல்ல கிளம்பலாம்.
6: காவியா
0: வந்துட்டியாமா?

0: எங்கம்மா போன?
1: அம்மா,
0: ஏண்டா இப்படி பண்ண? எவ்வளவு பயந்து தெரியுமா?
1: சாரிம்மா, நான் தப்பு பண்ணிட்டேம்மா.
2: ஏம்மா காவியா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியாத உனால? அவ்வளவு தைரியமா உனக்கு? நாங்கள எவ்வளவு பதறி போட்டு தெரியுமா?
1: மன்னிச்சிருங்கப்பா, நான் பண்ணது பெரிய தப்புதான்ப்பா. சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா.
3: சரிப்பா, விடுங்க. ஆல்ரெடி அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா.
2: ஆமாப்பா, காவியா சேஃபா வந்ததே போதும்.
0: காவியா, என்னம்மா உன் கையில இப்படி நடுங்குது?
3: ஆமாம்மா, அங்க குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு.
2: ஏமா காவியா, அங்க என்னதாமா நடந்துச்சு? உன் போனும் நாட் ரீச்சப்னு வந்துச்சு. எங்களுக்கு என்ன ஒண்ணு புரியாம இருந்துச்சு.
0: என்னாச்சுன்னு தெரியாம நாங்க நெருப்பு மேல நிக்கிற மாதிரில இருந்தோம். இங்க
1: அந்த காடு ரொம்ப அழகா இருந்துச்சுமா, ஆனா சில பேர் அதை அழிக்க போறாங்கம்மா.
0: எதுக்காகமா?
1: அந்த காட்டை அழிச்சு அவங்க ஃபேக்டரி ஒன்னு கட்ட போறாங்களாமா?
3: ஆமா, அந்த ஃபாரஸ்ட் டீமும் அத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
1: அண்ணா, அந்த மரங்கள்லாம் ரொம்ப பாவம்னா.
3: நாம அத கண்டிப்பா காப்பாத்துவோம், பயப்படாதமா.
2: இயற்கையை காப்பாத்துறது நல்ல விஷயம்தான்,
0: ஆனா இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போகணும், புரியுதா? நீ இல்லாம அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா?
1: சாரிமா, இனிமேல் அப்படிலாம் நடக்காதுமா.
0: ஒவ்வொரு நிமிஷமும் போனவே பாத்துக்கிட்டு இருந்தேன்.
1: அண்ணா, கோபமா இருக்கீங்களா?
3: கோபம் இருந்துச்சு, ஆனா உன்னை அந்த காட்டுல மயக்க நிலையில பாக்கும்போது எல்லாமே மறந்துருச்சுமா.
1: நான் ரொம்ப செல்ஃபிஷா நடந்துக்கிட்டேன்னா?
3: ஏ இல்லம்மா, சில நேரம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை சேஞ்ச் பண்ணும். நீ செஞ்சது மிகப்பெரிய சாதனை. நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ணிட்ட.
1: சரிண்ணே, அந்த காடு இன்னும் என் மைண்ட்லயே இருக்குண்ணே.
0: சரி காவியா, முதல்ல ரெஸ்ட் எடு.
1: ஹே மரங்களே, ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு.
3: காவியா, என்ன இன்னும் தூங்கலையா?
1: தூக்கமே வரலண்ணே.
3: இங்க வா, இங்க வந்து உட்காரு. நீ தொலைஞ்சப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா?
1: என்னனா?
3: என் உயிரே காணாம போன மாதிரி இருந்துச்சு.
1: அண்ணா,
3: காவியா நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுமா, உன்னால எல்லாமே பண்ண முடியும். நீ ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் உமன், இருந்தாலும் எங்ககிட்டயும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், புரியுதா? ப்ராமிஸ்.
1: ப்ராமிஸ்னா, இனி எது செய்யறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே செய்யறண்ணா. அண்ணா, இனி என் உலகமே நீங்க தான்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காவியா எங்கே நாடகம். எழுதியவர் பி கலைமதி. நாடகத்தில் பங்கேற்றோர் கார்த்திக்காக முத்துச்செல்வம், தங்கை காவியாவாக சுபஸ்ரீ, தீபிகாவாக சாந்தினி, வனத்துறை அதிகாரி ஸ்டீஃபனாக எஸ் கார்த்திகை தீபன், பேசும் மரங்களாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், சக்தி சரவணகுமார் மற்றும் ஜி கீதா, பி கே அஜிதா, அன்பரசன், முத்துக்கருப்பன், லாவண்யா, மீனாட்சி சுந்தரம், சூரிய பிரகதீஷ் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இனி மேடை நாடக பாடல்கள்.

பாளையம் உள்ள மருதன் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்லப்பட்ட ஐவக நிலங்களே சிறந்த நிலமாகும் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்தின் கொற்றவன் பெற்றெடுத்த நம்பிராசனின் வளர்ப்பு மகளாக வள்ளியாகி இந்த வனத்தை உலாவிக் கொண்டிருக்கேன். முருகா, என்னாலும் உன்னையே வணங்கிக் கொண்டிருக்கேன். இறைவா, எனக்கு ஆசி புரிய வேண்டும்.

0: இறைவா.
1: நாராயணா நாராயணா நமோ நாராயணா. ஆஹா, என் தாய் தந்தையரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று இந்த புயலகம் வந்திருக்கின்றேன். வந்த இடத்திலே இது ஒரு அழகிய வனமாக இருக்கிறது. யாருடைய வனம்? வேடுகுருல தலைவன் நம்பியின் வனமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஆலோலம் சோ என்று குரல் ஒலிக்கிறது. அந்த குரலை பார்த்தால் சுந்தரம் நிறைந்த ஒரு அழகாக இருக்கிறது. அழகு என்றால் சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு.
2: சோ ஆலோலம் சோ
1: சுந்தரம்.

0: இவள் சோவன பறைய ஓட்டும் சொல்லின் கிளைகள் கேட்டு சொந்த மனம் கொண்டு ஆடுதே. சுந்தரம் நிறைந்ததொரு பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகங்கு என்பந்தார். ஆஹா, அழகிய குரல் கேட்டதுடன் இன்பமாக இருக்கிறது, அது யாரு என்று பரிசோதித்து பார்ப்போம்.
1: சுவாமி வரவேண்டும், வரவேண்டும்.
0: மங்களம் உண்டாகட்டுமா
1: சுவாமி. தாங்கள் இந்த இடத்திற்கு வருகிறது இருந்தது. நல்லாரை காண்பது நன்று, நிலைமைக்கு நல்லா சொல் கேட்பது நன்று என்பதற்கிணங்க பல இதிகாசங்களின் வாயிலாக தங்களை கண்டதும் கேட்டதும் அல்லாது நான் நேரில் காணப்பட்டவள் அல்ல. ஆகையால் நான் தான் நாரதமுனிவர் என்பதை சொல் அளவில் இல்லாமல் வெள்ளிட மலைபோல் எனக்கு விளக்க வேண்டும் சுவாமி.

0: இனிய உற்சாகமான மாலை பொழுதில் நேயர்கள் உங்களுடன் சந்தித்திருப்பது நான் உங்கள் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன். நேரம் 5 மணி. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனதை மயக்கும் மாலை நேரத்தில் அழகிய தென்றலாய் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றலின் இனிய பாடல்கள். இது உங்கள் ரசனைகளின் கீர்த்தனைகளை வெளிக்கொண்டு வரும் அழகான பாடல்கள் நிறைந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொருவரின் நினைவை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொருவரின் ரசனைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்திருக்கும். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: லட்சுமிநாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமிநாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தீஞ்சல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
6: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple அத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டி

0: 50% members, PhD degree holders, ICT enabled smart classrooms oda learning a enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 50 9984.
1: தர்மபுரி சிங்கப்பூர் சீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
5: மனதைமயக்கும் மாலை நேரத்தில் மாலை தென்றலின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது பாட்டாளி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். கேட்டு ரசிப்போம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தமரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, KG playing, smart class, experienced and caring teachers. Pre-KG 2 plus 2 வரை admission நடைபெறுகிறது.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
6: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கை கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
12: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
13: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
12: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
13: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன்

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: ஹெட்லைன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: beliefs.
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தேன்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்குமிடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தருமபுரி.
1: மனதை தொட்டு செல்லும் தென்றலை போலவே இந்த இனிமையான மாலை பொழுதில் இதமான ராகங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 5:16. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சூரிய வம்சம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் சிபிஎஸ்இ கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9024-00159.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
7: JN மருத்துவமனை ராமாபாத் எதிரில் தர்மபுரி.
8: LN காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
11: கண்ணு,
10: ஞாபகம் இருக்கா கொஞ்சம் பணத்தை வேறு கணக்குல வச்சிருந்தோமே?
11: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம். அதனால இப்ப பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ கேவாய்சி மூலம் கேவாய்சி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
10: எங்க
11: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
10: RBI சொல்கிறது,
11: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல் எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலை

0: அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தர்மபுரி.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

நேரம் 5:26. இது உங்கள் அபிமான தேனிசை பண்பலை தர்மபுரியின் அன்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அழகான மாலை மங்கும் நேரத்தில் இதமான ராகங்கள் நிறைந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Hits and Briefs.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. Details, visit stervit.in.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012 33.
1: நிலையத்தில் நேரம் 5:34. இனிசை சாரல் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்திருக்கிறோம். மாலை தின்ற நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. ஜீன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், ஜேஇஇ கிளாஸ், AI and STEM learning class என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 24,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் போர்ட் 2648, கோல் 9500 5099984.

0: பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஆனந்த பூங்காற்று என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தேர்ச்சி பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: என் பையன் பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
6: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, கோமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
12: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
11: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
12: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
13: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9655233999.
14: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நீ வருவாய் என என்ற திரைப்படத்திலிருந்து.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
4: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
6: கல்வி சேவையில் 90 தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
7: இணையத்தில் நேரம் 5:59. ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுது. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரையின் நேயர்கள் நாம் கேட்டு ரசித்தோம்.

சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உசார் சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் பக்திமயமான மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருக்கிறோம் ஆவுடையார் கோவிலில் அமைந்துள்ள ஆத்மநாத சுவாமி கோவில். திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோவில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோவில் வட்டத்தில் திருப்பெருந்துறை ஊரில் அமைந்த தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவிரி தென்கரையில் அமைந்துள்ள சிவன் கோவில் ஆகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்டது இத்தலம். ரூபம் வடிவமுடைய, அரூபம் வடிவம் இல்லாத, அருவருவம் லிங்க வடிவ ஆகிய மூன்று வடிவங்களில் அருளும் சிவன் இத்தலத்தில் மூலஸ்தானத்தில் அரூபமாகவும் அருவுருவமாக குருந்தமர அதாவது ஸ்தல விருட்சம் வடிவிலும் உருவமாக மாணிக்க வாசகராகவும் அருளுகிறார். இங்கு ஒரு விசேஷம் என்னவென்றால் குருந்த மரத்தையும் சிவனாக கருதுவதால் கார்த்திகை சோமவாரத்தில் இந்த மரத்தின் முன்பாகவே 108 சங்காபிஷேகம் நடக்கும். மூல சொல்பவர் என்பதாலும் சுவாமிக்கு ஆத்மநாதர் என்று பெயர் ஏற்றப்பட்டது. 6 கால பூஜையின் போதும் இவருக்கு 108 மூலிகைகள் கலந்த தைல அபிஷேகம் நடப்பது விசேஷம். பொதுவாக கோவில்களில் தீபார்த்தனை செய்யும் போது பக்தர்கள் அதை கண்ணில் ஒற்றிக்கொள்வார்கள். ஆனால் ஆவுடையார் கோவில் மூலவருக்கு தீபார்த்தனை செய்யும் தட்டை வெளியில் கொண்டு வருவதில்லை. இங்கு சிவனே ஜோதி வடிவமாக இருக்கிறார். அவரை வணங்குவதே தீபத்தை வணங்கியதற்கு ஒப்பானது. எனவே தீபார்த்தனையை கண்ணில் ஒற்றிக்கொள்ள வெளியில் கொண்டு வருவதில்லை. கோவில் மூலஸ்தானத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் வெள்ளை, சிவப்பு, பச்சை ஆகிய நிறங்களில் 3 தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன. வெள்ளை நிறம் சூரியன், சிவப்பு அக்னி, பச்சை நிறம் சந்திரனாக கருதப்படுகின்றன. சுவாமிக்கு இங்கு சிலை இல்லை என்பதால் அவரது 3 கண்களை குறிக்கும் விதமாக இந்த தீபங்களை ஏற்றியுள்ளனர். யாராவது ஒருவரை ஏமாற்றினால் என்ன தண்ணி காட்டுறியா என்பர். இந்த வழக்கு எப்படி வந்தது என தெரிந்து கொள்ளுங்கள். ஆவுடையார் கோவில் பகுதி மக்களின் நிலத்தை குறுநில மன்னன் ஒருவன் பறித்துக் கொண்டான். அவர்கள் பேரரசிடம் முறையிட்டனர். மன்னனோ அந்த நிலம் தன்னுடையது என்று வாதாடினான். அது மக்களுடையது என்பதற்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்று கேட்டான். மன்னனின் செல்வாக்கிற்கு முன்னால் எதுவும் செய்ய முடியாத மக்கள் சிவபெருமானை நாடினர். உண்மையை வெளிக்கொணர உன்னை தவிர வேறு சாட்சி இல்லை என மனமுருகி வணங்கினர். சிவன் பேரரசிடம் மாறுவேடத்தில் சென்றார். குறுநில மன்னனை அழைத்து மன்னா உன் நிலம் எப்படிப்பட்ட தன்மையுடையது என்று கேட்டார். அதற்கு மன்னன் அது வறண்ட பூமி என்றார். சிவன் மறுத்தார். பேரரசரே, அது செழிப்பான நிலம் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உண்டு. நிலத்தை தோண்டுங்கள், தண்ணீர் வரும் என்றார். அதன்படியே நிலத்தை தோண்ட நீர் வெளிப்பட்டது. குறுநில மன்னன் தலை குனிந்தான். மக்களிடமே நிலத்தை ஒப்படைத்தார் பேரரசர். சிவன் தண்ணீர் காட்டிய அந்த இடம் இக்கோவிலில் இருந்து சற்று தூரத்தில் இருக்கிறது. தான் முதன் முதலில் தண்ணி காட்டியவர் என்று ஆத்மநாத சுவாமி கோவிலில் உள்ள சிவபெருமானை வழிபட்டால் உங்கள் முயற்சியில் வெற்றியும், நோய் நொடியற்ற ஆரோக்கியமும், குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும், கல்வியில் திறமையும் அறிவும், நீங்கள் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும், மனக்கவலைகள் நீங்கி வாழ்வில் நிம்மதியும், பகைவர்கள் விலகி நல்ல நட்பும் ஆத்மநாத சுவாமி கோவிலில் உள்ள சிவபெருமானின் அருளால் அனைவருக்கும் கிட்டும்.
1: நேயர்கள் இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
4: தி நியூஸ் ரெட் பை நரேஷ் மாகோ.

மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. இனி தொடர்ந்து கேட்கலாம் பாட்டுத்தான் நிகழ்ச்சி. மாலை நேரத்தில் மனதை மயக்கும் இதமான பாடல்களோடு நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
7: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்குமிடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
9: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
10: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: தருமபுரி சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்து பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
13: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து. சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
14: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:19. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுத்தான் நிகழ்ச்சி. பாட்டுத்தான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அலைப்பாயுது என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
2: நீங்களா?
3: அறிவியலின்
4: துல்லியம், அக்கறையின் கரம்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
10: பென்னாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலய மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஜங்கமயனூர்
11: பென்னா.
12: என்னாச்சு
11: பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? RBI சொல்கிறது,
13: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
14: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

0: தலைப்புச் செய்திகள். சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலக அளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் விலைமதிப்பில்லா மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தமது அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலைமதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 நூற்றாண்டைச் சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிரப்பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன.
0: நெதர்லாந்திலிருந்து சோழர்கால செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன.
0: விடுமுறை நாட்களில் இளையோர் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் பிரதமர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன்.
0: மாணவர்களின் பங்களிப்புடன் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக 40 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜா குறித்தும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார்.

0: அதாவது ஒரு ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்.

0: நடைபெற்றது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே சாதாரண மக்களின் சாதனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எடுத்துரைத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் பிரதமர் ஆற்றிய உரையை பிஜேபி நிர்வாகிகளோடு கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: அன்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக 134வது தடவையாக இன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பேசினதுல கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக எப்படி பலனடைந்திருக்கிறார்கள், 2 விளையாட்டு வீரர்கள் கூட கலந்துரையாடினாங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நம்மளுடைய இந்தியர்களால எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்றத அந்த சாதனைகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு குருவிந்தர் சிங் அண்டு திரு அமினேஷ் என்ற 2 விளையாட்டு வீரர்கள் கூட பேசி அதை நமக்கு இன்றைக்கு அவங்க ஒளிபரத்தினர். நாகர்கோவில் ஜெயகோபால் கரோடியா பள்ளியை சேர்ந்த திரு கிரிஜாம்மா அவங்க குழந்தைங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய், அது எப்படின்னா ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 1 ரூபா, வருஷம் முழுவதும் சேர்த்து 40 லட்சம் ரூபாய் ராணுவ வீரர்களினுடைய அவர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டன்ற அந்த நிதியை கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை உலகம் அறிய மனதின் குரல் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி நாளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒளிபரப்புகிறது.
1: சோழர்களின் வரலாற்று பெருமையை உலக அளவில் பிரதமர் கொண்டு சேர்த்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
2: நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணியிருந்தாங்க. அதுல நெதர்லாந்துல டச்சுக்காரர்கள் காலத்துல அவங்க கிட்ட இருந்த சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை நம்ம திருப்பி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 200க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகள்லேருந்து நம்முடைய தேசத்தினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைகள் எல்லாம் கூட நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பு பட்டங்களை கூட கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு நாம் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு ஏற்கனவே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்கே கோயிலில் சாமி கும்பிட்டு சோழர்களுடைய சிறப்பை உலகத்திற்கு எடுத்து சொன்னபடி சோழர்கள் கடற்கரை மார்க்கமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு நாடுகளில் ஆட்சி புரிந்தார்கள். சோழர்களுடைய வரலாறு ஒரு மிக சிறந்த வரலாறு என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்துகள் இல்லாமல் 10 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காக்க வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் இந்த செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி உள்பட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் முஷ்கனும் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டத்தில் மொகாலி வெங்கட்ராமும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் வட்டு எறிதலில் நிக்ஷய் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தியா மகளிர் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோழர் கால செப்பேடுகள் மீட்கப்பட்டது தமிழர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோழர்களின் வரலாற்று பெருமையை பிரதமர் உலகளவில் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதிய பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 17 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரங்கள்.
4: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
5: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
4: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
5: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?

0: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: நிலையத்தில் நேரம் 6:41. தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு.
5: பெல்லாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜங்கமயனூர் பெண்ணாகரம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 999-443-8384.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோ மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
9: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ள வேலைவாய்ப்பு செய்தி இது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் 12,256 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. வருமான வரி இன்ஸ்பெக்டர், வரி உதவியாளர், புள்ளியியல் உதவியாளர், உதவி தணிக்கை அதிகாரி, CBI சப் இன்ஸ்பெக்டர், தபால் உதவியாளர் உட்பட பதவிகளுக்கு 12,256 பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18-32 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 1/8/2026 படி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தேர்ச்சி முறையானது எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்வு மையமானது சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி ஆகிய மையங்களில் தேர்வு எழுத விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். SSC.gov.in என்ற இணைய தளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தினை எவ்வாறு விண்ணப்பிப்பது? அந்த புகைப்பட அளவு, கையொப்பத்தின் அளவு, அது எந்த கேபிக்குள் இருக்க வேண்டும் என்பதை SSC.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் போது சரிபார்த்து கொள்ளலாம். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு செய்தியானது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களுக்காக CGL தேர்வு அறிவிப்பு இது. இந்த அறிவிப்பானது SSC தேர்வாணையம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த காலி பணியிடத்திற்கு, அதாவது CGL பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க 22/6/2026 நிறைவு நாள் ஆகும். ஜூன் மாதம் 22ஆம் தேதி நிறைவு நாளாகும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு SSC.gov.in என்ற இணையதளம் மூலம் 12,256 பணியிடங்களை கொண்ட CGL தேர்வு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசில் காலி இடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது வேளாண்மை துறையில் 77 பணியிடங்களுக்கும், குடும்ப நல துறையில் 62 பணியிடங்களுக்கும், நெடுஞ்சாலை துறையில் 38 பணியிடங்களுக்கும், பொதுப்பணித்துறையில் 34 பணியிடங்களுக்கும், நீர்வளத்துறையில் 42 பணியிடங்களுக்கும், தொல்லியல் துறையில் 20 இடங்களுக்கும், புள்ளியியல் துறையில் 13 காலி பணியிடங்களுக்கும், கைத்தறி துறையில் 10 காலி பணியிடங்களுக்கும், 461 பணியிடங்களுக்கும்

0: விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎஸ்சி, பிஎல், எம்பிஏ பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 வயது முதல் 32 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 25/6/2026 ஆகும். அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதி நிறைவு நாளாகும். பதிவு கட்டணமாக 150 ரூபாயாகவும் தேர்வு கட்டணமாக 100 ரூபாயும் செலுத்த வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க tnpsc.gov.in என்ற இணைய தளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு செய்தியானது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள தமிழக அரசில் பல்வேறு துறைகளில் காலியான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. tnpsc.gov.in என்ற இணைய தளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.3 MHz ஒளிபரப்பில் நேர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. தமிழகத்தில் பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து என்ற பகுதியில் 66 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலையானது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலைய பகுதியில் 40.1 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக தர்மபுரி சமவெளி பகுதிகளில் 24.5 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை கேரளம் பகுதிகளில் அடுத்த 3 அல்லது 4 தினங்களில் துவங்கக்கூடும். சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கேரளம் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால் அதாவது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடி மின்னடன் கூடிய மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை 1ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மற்றும் பலத்த காற்றுடன் அதாவது 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
7: சிங்கப்பூர் கோர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் எஸ் எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ்.

0: இதுவரை ஆதரவளித்த நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஆகாஷவாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்கவிருப்பது உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதலாவதாக வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான அறிவிப்பு தான் இது. வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 4 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 4 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு வருகின்ற ஜூன் மாதம் 3 வரை www.skilltraining.tn.gov.in எனும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பயிற்சிக்கு 8வது வகுப்பு, 10வது வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேல் கல்வி தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 14 முதல் 40 வரை ஆகும். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. கிருஷ்ணகிரி ITIயில் உள்ள தொழில் பிரிவுகளுக்கு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்தவர்களும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பயிற்சி பெறுபவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை. பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் 750 ரூபாய் உதவித்தொகை. அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய். விலையில்லா பாட புத்தகம், வரைபட கருவிகள், மடிக்கணினி, சீரு மிதிவண்டி, பேருந்து பயண அட்டை மற்றும் மூடுகாலணி வழங்கப்படுகிறது. ஆகவே ITI சேர விரும்பும் மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்று, ஆதார் அட்டை, புகைப்படம் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகிய அசல் சான்றிதழ்களுடன் விண்ணப்பிக்கலாம். ITI பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு வழங்கும் தேசிய தொழிற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இச்சான்றிதழ் பெற்றவர்களுக்கு தனியார் தொழில் நிறுவனங்களில் நல்ல ஊதியத்தில் 100% வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. மேலும் அரசு வேலை பெறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. ஆகவே 8வது மற்றும் 10வது வகுப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி உடையவர்கள் உடனடியாக ITI சேர்க்கைக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறும், இணையதளத்தில் பதிவு செய்ய இயலாதவர்கள் ஓசூர், தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கிருஷ்ணகிரி ஆகிய சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று இலவசமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் எனவும், கூடுதல் விவரங்களுக்கு 043-44 என்ற முன்னணி இணைப்போடு 26-24-57 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் எனவும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உள்ளூரலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக, செவித்திறன் குறைவுடைய குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு, தரமான கல்வி உங்கள் அருகில். தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் செயல்படும் அரசு சிறப்பு பள்ளியான செவித்திறன் குறையுடையோருக்கான அரசு மேல்நிலை பள்ளியில் செவித்திறன் குறையுடைய மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இப்பள்ளியில் 1வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் திறன் வகுப்பறைகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்களின் வழியாக தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் மாணவ மாணவியர்கள் தங்கி பயில இலவச சத்துணவுடன் கூடிய பாதுகாப்பான தனித்தனி விடுதி வசதியுடன் சீருடை, பாட புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையுடன் அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள். மேலும் மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களுக்கு 94-88-47-37-60 என்ற எண்ணிற்கு அழைத்து அறிந்து கொள்ளலாம். உள்ளூரலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் 25 ஆகும். உள்ளூரலா நிகழ்ச்சியில் அடுத்ததாக, பணியாளர் தேர்வாணையத்திடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. கல்வி தகுதி: ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு www.ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். நேயர்கள், இதுவரை

0: உள்ளூர் உலா கேட்டீர்கள்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
0: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு.
2: JN மருத்துவமனை, ராமாபாத் எதிரில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இப்ப நமக்கு இந்த முருகக் கடவுளை பற்றி சொன்ன உடனேயே, அவர் தமிழ் கடவுள் என்பது முக்கியமான ஒன்று. இன்னொன்று, பழைய கடவுள் அவர் தாங்க. ஏன்னா தொல்காப்பியம் அவர் தான் குறிப்பிடுது. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சேயோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு தொல்காப்பியர். 3000 ஆண்டுக்கு பழமையான சொல் இந்த சொல்லு. அவன் செந்நிறமானவன், அவன் வீரன், அவன் அசுரர்களை அழிக்க பிறந்தவன், அவன் ஞான வடிவானவன், அதே போல தெய்வ யானையை மணந்தவன், வெண்ணுக்கு பெருமை சேர்க்க வள்ளியை மணந்தவன், மண்ணுலகம் பெருமை பெற. இத்தனை பெருமைகளை உடைய இந்த முருகப்பெருமானுடைய பெயர்களை சொல்லுகிற போது திருமுருகாற்று படைப்பாடிய நக்கீரர் எப்படி சொல்கிறார் என்றால், இதோ பாருங்கள். அறுவர் பயந்த ஆரமர் செல்வ, ஆள்களு கடவுள் புதல்வ, மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே, வெற்றி வில்போர் கொற்றவை சிறுவ, இளையணி சிறப்பின் பழையோள் குலவி, வானோர் வணங்குவில் தானை தலைவ, மாலை மார்ப நூலறி புலவ, செறிவில் ஒருவ ஒருவிரல் மல்ல, அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை, மங்கையர் கனவ மைந்தர் ஏரே, வேள் கெழு தடக்கை சால் பெறும் செல்வ, குன்றம் கொன்ற குன்றா குன்றத்து வெண்பொரு நடுவரை குறிஞ்சி கிளவ, பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே, அரும்பரல் மரபின் பெரும்பயர் முருகா. இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கிற போது முருகனை போற்றுகிற வார்த்தைகள் அருமையாக இருக்கின்றன. இதே போன்ற வார்த்தைகளைத்தான் பிற்காலத்தில் பாலதேவராயன் என்கின்ற கந்தசஷ்டி கவசத்தை பாடிய அவரும் சொல்லியிருப்பார். சரவண பவனே, செயலொளி பவனே, திரிபுர பவனே, திகழொளி பவனே, பரிபுர பவனே, பவமொழி பவனே, அரிதிரு மருகா அமராவதியை காத்தித்தே அவர்கள் கடிஞ்சறி விடுத்தாய், கந்தா குகுணே கதிர்வேலவனே, கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அடித்த இனிவேல் முருகா அப்படின்னு சொல்ல சொல்ல சொல்ல ஒரு 22 வரிகள்ல முருகப்பனோட பேர் சொல்லப்படுறத பாக்குறோம். இந்த சேயோன் பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்திலே தவிர சங்க இலக்கியங்களில் பரிபாடலிலும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை சொல்லுகின்ற இடங்களில் இந்த பெயர் பயன்படுத்தப்படுகிறது. மூணு சாமிங்கிறது என்ன அப்படின்னா, அது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய சிவன் மூவர். இந்த மூவர்ங்கிற வழிபாட்டு முறைங்க, நான் இந்தோனேஷியா போயிருந்தப்பையும் பார்த்து வந்தேன், மூவருக்கும் கோயில் இருக்கு. இப்ப கம்போடியா போயிருந்தப்பையும் பார்த்தேன், நடுவுல விஷ்ணுவனுடைய அந்த கோயிலும், ஒரு புறம் வந்து சிவனுக்கான கோயிலும், மறுபுறம் பிரம்மனுக்கான கோவிலும் இருக்கிறத பாக்குறேன். இப்ப இந்த மூணு சாமி கும்பிடக்கூடிய அந்த பகுதியில சேயோன் வந்து இறங்குறாரு. நமக்கே வியப்பா இருக்குது. இந்த மூணு சாமியில சிவபெருமானுக்கு முருகனுக்கும் தொடர்பு, அப்பா மகன் தொடர்பு, திருமாலுக்கும் முருகனுக்குள்ள தொடர்பு, மாமன் மருமகன் தொடர்பு. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7. நேயர்களை கேட்டு ரசிக்க இருப்பது திரை இசை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விளிக்கப்படுகிறது அன்பே சிவம் என்ற திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் குரலில் இந்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை

0: அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: 7:06 திரை இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் காதலுடன் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையல் கார்த்திக் வரிகளில் சுஜாதா குரலில் இந்த பாடல்.

0: இனி தொடர்வது மாவட்ட செய்திமடல். அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் 2027 மத்திய அரசின் உயரிய பத்ம விருதுகளுக்கு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கலை, இலக்கியம், விளையாட்டு, சமூக சேவை, கல்வி, மருத்துவம் மற்றும் பொது விவகாரம் போன்ற துறைகளில் நீண்ட நாட்களாக சிறந்த

0: பங்களிப்பை வழங்கி வரும் தனிநபர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். தகுதியுடையவர்கள் வருகிற ஜூலை மாதம் 31 தேதிக்குள் awards.gov.in என்ற மத்திய அரசின் இணையதளத்தில் தங்களின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் அதன் அசல் விண்ணப்ப நகலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அறையன் 88 இயங்கி வரும் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு குடிநீர் மற்றும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோவிலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீருந்து நிலையம் மற்றும் குளத்துப்பட்டி உசிலம்பட்டி ஊராட்சியில் உள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மின் மோட்டார்களின் செயல்பாடு மற்றும் குடிநீர் விநியோக முறைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் குடிநீரில் கிருமிநாசினிகள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து எரியோடு நால்ரோடு பகுதியில் 916 ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள் நடப்பு கல்வி ஆண்டில் கல்லூரி படிப்பில் சேருவதற்கான சார்ந்தோர் சான்றிதழை திண்டுக்கல் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். இச்சான்றிதழை பெற கல்லூரி விண்ணப்ப படிவம், மதிப்பெண் பட்டியல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், சார்ந்தோரின் அடையாள அட்டை, முன்னாள் படை வீரரின் அடையாள அட்டை மற்றும் படை விலகல் சான்று உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த கல்வியாண்டில் பெறப்பட்ட சான்றிதழ்கள் இந்த ஆண்டிற்கு செல்லாது என்றும், ஒரு படிப்பிற்காக பெறப்படும் சான்றிதழ் அந்த படிப்பிற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த சான்றானது வழங்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான வீர தீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியான பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். வீர தீர செயல்கள் புரிந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் காசோலுடன் கூடிய இந்த விருதானது சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ளது. தகுதியுடையவர்கள் வருகிற ஜூன் 19 தேதிக்குள் awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து அதன் அசல் நகலை திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் ஜூன் 1 தேதி முதல் ஜூன் 30 தேதி வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் இந்த முகாமானது நடைபெற உள்ளது. புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மற்றும் நீட்ஸ், அண்ணல் அம்பேத்கர் திட்டங்களின் கீழ் மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம் மற்றும் வட்டி மானியங்களுடன் கடன் உதவியானது வழங்கப்பட உள்ளது. இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பரளிப்புதூர் மற்றும் தோத்தம்பட்டி பகுதிகளில் 45,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வகுப்பறைகளையும் மற்றும் சமையலறை கட்டிடங்களையும், லிங்கவாடி துணை சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டார். மேலும் ஜூன் 4 தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி வளாக தூய்மை குறித்தும் கால்நடை மருத்துவமனை மருந்து இருப்பு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து வேலாயுதம்பட்டி சாலை மேம்பாட்டு பணியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை கோடை காலத்தில் கவரும் விதமாக 63 மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரியமிக்க இந்த மலர் கண்காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கண்டு ரசித்தனர். இம்முறை பூங்காவில் லட்சக்கணக்கான வண்ண மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மலர் வடிவங்கள், செல்பி பாயிண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான அரிய மலர்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. கோடை விழாவையொட்டி சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கோலாகலமாக நடத்தப்பட்டன. குழுகுழு தட்பவெப்பநிலைக்கு நடுவே கண்களுக்கு விருந்தளித்த மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு மறக்க முடியாத கோடை காலமாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ராஜசேகரன். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு

0: மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோட்டையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆக்கப்பூர்வமான இதழியல் என்பது சிறந்த சமூகத்தை உருவாக்க உதவிடும் என்று குறிப்பிட்டார். இளையோரிடையே ஆக்கப்பூர்வமான செய்திகளை ஊடகங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபியை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். விவசாயிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மண் வளத்தை பாதுகாப்பது தொடர்பான தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கம் நாளை தொடங்க உள்ளதையொட்டி இன்று காணொலி வாயிலாக வேளாண்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். மண் வளத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் 1 மாத காலம் இந்த விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். போலி உரங்கள் மற்றும் விதைகளை அடையாளம் காணுதல், நீர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவசாயிகளுக்கு இந்த இயக்கத்தின் கீழ் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டார். நடைபாதை வியாபாரிகளுக்காக கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு கடனுதவிக்கான காசோலைகளை வழங்கி அவர் பேசினார். இந்த திட்டத்தின் மூலம் அவர்களின் வர்த்தகம் அதிகரித்ததோடு தனி நபர்களிடமிருந்து கடன் பெறுவதும் தவிர்க்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தூர்தர்ஷனுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, உயிரி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்றவற்றில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். அம்மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரையும் அசாம் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை சீர்திருத்தங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அத்துறையின் செயலர் திருமதி நிதி கரே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சண்டிகர் மற்றும் லடாக் அதிகாரிகள் பங்கேற்றனர். அளவியலில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன குண்டு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஹரியானாவின் பஞ்ச்குலா மாவட்டத்திற்கு உட்பட்ட ராம்காரில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரே மாதத்தில் 2வது முறையாக முழு நிலவு இன்று தென்படுகிறது. இது ப்ளூமூன் என்று அழைக்கப்படுவதாக தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நிலாவினுடைய தோற்றத்தில் பெருமளவுக்கு எந்த வேறுபாடும் இருக்காது. எப்பவும் தெரிகிற முழு நிலா போல தான் தெரியும். சில சமயம் மாதத்தினுடைய முதல் நாள் அல்லது 2வது நாள் முழு நிலா ஏற்பட்டால் அந்த மாதத்தில் மாதத்தினுடைய

0: இறுதியில இன்னொரு நிலா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அரிதாக ஒரே மாதத்துல ரெண்டு முழு நிலா ஏற்பட்டா அததான் நீல நிலா அல்லது ப்ளூ மூன் மேலை நாடுகள்ல கூறுவது வழக்கம். அரிதாக நிகழக்கூடிய நிகழ்வு என்பதற்காக இந்த பெயர். சமீப காலங்களில் மேலை நாட்டு ஊடகங்களினுடைய பாதிப்பு அதிகமாக இருப்பதனால உலகினுடைய பல பகுதிகளில் இந்த நீல நிலா ஒரு சிறப்பாக பேசப்படுகிறது. ஆனால் இதற்கும் வானவியலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
1: ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற மூன்று பேரை பாதுகாப்பு படையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகாரில் கடந்த 10 நாட்களில் மட்டும் 122 குழந்தை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக 60 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழந்தை தொழிலாளர் இல்லா பீகாரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநிலம் முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு கூறியுள்ளார். ஷிம்லாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதன் ஒரு பகுதியாக சுய விவரங்களை இணையதளத்தில் நாளை தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் திரு சுக்பீந்தர் சிங் சுக்கு தெரிவித்தார். சீனாவில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யூனான் மாகாணத்திற்கு உட்பட்ட பைவு பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக சீன அரசு கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 18-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது சொஹிபுல் ஃபிக்ரி ஃபஜர் அல்ஃபியான் இணையை வென்றது. பிரிட்டிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் மற்றும் வீர் சோத்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பெர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அபய் சிங் 11-8, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் கொலம்பியாவின் நாட்டியாஸ் நியூட்ஸனை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வீர் சோத்ரானி 11-8, 12-14, 11-6 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நூர் ஜமானை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவு 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் முதலிடத்தில் உள்ளார். பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் மின் ஹியூங் ஜியை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் சிண்ட்ரலா தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் கான்சாஸில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 4-6, 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தானின் எகட்டெரினா டிமிட்ரி சென்கோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிட ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். பிஜேபியின் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சீன நிலக்கரி சுரங்கத்தில் இன்று நேரிட்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்களினை கேட்டு வரிசைக்கு வருப்பது வயல்வெளி.
3: கிருஷ்ண கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடியேட்டட், NBA அக்ரிடியேட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் இருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15th ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
0: LN காலேஜ் ஆஃப் பார்மசி D-Pharm B-Pharmற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
9: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
8: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: தர்மபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல் வெளி நிகழ்ச்சியில் நாய்களின் உண்ணிகளை கட்டுப்படுத்தும் மீனூன் தொழில்நுட்பம் குறித்து உரை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் RK அனீஸ் அவர்கள்.
14: வணக்கம். நாய் வளர்ப்போர் மட்டுமின்றி கால்நடை மருத்துவத்துறையிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று நாய்களில் உண்ணிகளை கட்டுப்படுத்துதலில் மீன்நுண் தொழில்நுட்பத்தின் பங்கு. இன்றைய உலகில் நாய்கள் பல குடும்பங்களில் ஒரு உறுப்பினராகவே பார்க்கப்படுகின்றன. அவற்றின் ஆரோக்கியம், நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து மக்கள் அதிக அக்கறை செலுத்துகின்றனர். ஆனால் நாய்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று உண்ணி தாக்குதல். உண்ணிகள் சிறியவை என்றாலும் அவை ஏற்படுத்தும் பாதிப்புகள் மிக பெரியது. தோல் நோய்கள், இரத்த சோகை, அலர்ஜி மற்றும் பல ஆபத்தான நோய்கள் கூட உண்ணிகள் மூலம் பரவுகின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்காக பாரம்பரிய மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் இன்று நவீன அறிவியல் மீன் நுண் தொழில்நுட்பம் என்ற புதிய வாய்ப்பை வழங்குகிறது. இன்று நாம் இந்த தொழில்நுட்பம் பற்றி மிகவும் ஆழமாக பல அம்சங்களை பார்க்கப் போகிறோம். நாய்களின் முக்கியத்துவம் மற்றும் செல்லப்பிராணி பராமரிப்பு, உண்ணிகளின் உயிரியல் மற்றும் வாழ்க்கை சுழற்சி, இந்தியல் மற்றும் உலக அளவில் உண்ணி பிரச்சினையின் நிலை, உண்ணிகள் பரப்பும் நோய்கள், உண்ணி தாக்குதலின் பொருளாதார மற்றும் சமூக விளைவுகள், பாரம்பரிய கட்டுப்பாட்டு முறைகள், அவற்றின் குறைகள், மீனுண் தொழில்நுட்பத்தின் அடிப்படை அறிவியல், கால்நடை மருத்துவத்தில் மீனுண் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி, மீனுண் மருந்துகள் மற்றும் அவற்றின் செயல்முறை, மீனுண் தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட காலர்கள், தெளிப்பான்கள், ஜெல்கள், தாவர அடிப்படையிலான மீனுண் தயாரிப்புகள், வெள்ளி, தங்கம் மற்றும் லிபோசோம் துகள்களின் பயன்பாடு, பாதுகாப்பு, செலவு மற்றும் அதன் எதிர்கால சவால்கள், நாய் வளர்ப்போர் மாணவர்கள்

அவர்களுக்கு ஆலோசனைகள், எதிர்கால ஆராய்ச்சி வாய்ப்புகள். ஆக அறிவியல் மற்றும் கால்நடை மருத்துவம் இணையும் இந்த சுவாரஸ்யமான பயணத்தை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் உண்ணிகள் என்றால் என்ன? நண்பர்களே, முதலில் உண்ணி என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். உண்ணிகள் என்பது வெளிப்புற ஒட்டுண்ணிகள். இவை பொதுவாக நாய்களின் தோலில் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்சி வாழ்கின்றன. உண்ணிகள் மிகவும் சிறியவை. சில நேரங்களில் கண்களுக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் அவை நாய்களின் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. நாய்களில் பொதுவாக காணப்படும் உண்ணி வகைகள் பழுப்பு நிற நாய் உண்ணி, கடினமான நாய் உண்ணி மற்றும் மென்மையான நாய் உண்ணி. உண்ணிகள் பெரும்பாலும் காதுகளின் பின்புறம், கழுத்து பகுதி, கைகளின் இடுக்குகள், வால் அடிப்பகுதி, விரல்களுக்கிடையே போன்ற இடங்களில் ஒட்டிக்கொள்கின்றன. ஒரு பெண் உண்ணி ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடக்கூடும். எனவே அவற்றின் பெருக்கம் மிகவும் வேகமாக நடைபெறுகிறது. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் நாய்களை குடும்ப உறுப்பினர்களாகவே கருதுகின்றனர். நாய்கள் வீட்டு பாதுகாப்பு, மன அழுத்த நிவாரணம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி, காவல்துறை மற்றும் இராணுவ சேவை, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் போன்ற பல துறைகளில் மனிதர்களுக்கு உதவுகின்றன. ஒரு நாய் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நாய்களின் ஆரோக்கிய பராமரிப்பு மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. உண்ணிகளின் வாழ்க்கை சுழற்சி பற்றி தெரிந்து கொள்வது அவற்றை கட்டுப்படுத்த மிகவும் முக்கியமானது. உண்ணிகள் பொதுவாக நான்கு நிலைகளை கடக்கின்றன. முட்டை, இளம்புழு, நிபா நிலை மற்றும் முழு வயது உண்ணி. ஒவ்வொரு நிலையிலும் அவை இரத்தம் உறிஞ்சுகின்றன. சூடான மற்றும் ஈரப்பதமான காலநிலை உண்ணிகளின் வளர்ச்சிக்கு ஏற்றது. அதனால் இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகளில் உண்ணி பிரச்சினை அதிகமாக உள்ளது. உண்ணிகள் வெறும் இரத்தத்தை உறிஞ்சும் உயிரினங்கள் மட்டுமல்ல, அவை பல நோய்களை பரப்பும் ஊடகங்களாகவும் செயல்படுகின்றன. இரத்த சோகை. அதிக அளவில் உண்ணிகள் தாக்கும்போது நாய்களில் இரத்த இழப்பு ஏற்படுத்துகிறது. குறிப்பாக குட்டி நாய்களில் இது மிகவும் ஆபத்தானது. உண்ணி கடிப்பால் அரிப்பு, சிவப்பு நிறம், தோல் வீக்கம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உண்ணிகள் மூலம் பல ஆபத்தான நோய்கள் பரவுகின்றன. பபீசியோசிஸ், எர்லிசியோசிஸ், அனப்ளாஸ்மோசிஸ், லைம் நோய். இந்த நோய்கள் நாய்களின் உயிரே அழிக்கும் வகையில் ஆபத்தை ஆழ்த்தக்கூடியவை. தொடர்ச்சியான உண்ணி தாக்குதலால் நாய்கள் அமைதி இழந்து காணப்படும். தூக்கம் குறைவு, உணவு விருப்பம் குறைவு, உடல் எடை குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். நாய்களில் உண்ணிகளை கட்டுப்படுத்த பல ஆண்டுகளாக பல்வேறு முறைகள் கையாளப்பட்டு வருகின்றன. குளியல் மருந்துகள், உண்ணி எதிர்ப்பு சாம்புக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தெளிப்பான் மருந்துகள் மற்றும் பவுடர்கள், உடல் மீது தெளிக்கும் மருந்துகள் உண்ணிகளை கொல்ல உதவுகின்றன. கழுத்துப்பட்டைகள், சில சிறப்பு கழுத்துப்பட்டைகள் மருந்தை வெளியேற்றி உண்ணிகளை தடுக்கின்றன. சில உட்கொள்ளும் மருந்துகள் உண்ணிகளை அழிக்கின்றன. ஆனால் இம்முறைகளில் சில சிக்கல்களும் உள்ளன. அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய அவசியம், மருந்து எதிர்ப்பு உருவாகுதல், தோல் பாதிப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு, செலவு அதிகரித்தல். இதனால் புதிய தொழில்நுட்பங்கள் தேவைப்பட்டன. இப்போது முக்கியமான பகுதியான மீநுண் தொழில்நுட்பம் பற்றி பார்ப்போம். மீநுண் என்பது மிகவும் சிறிய அளவை குறிக்கும். ஒரு மீட்டரின் பில்லியனில் ஒரு பகுதிதான் மீநுண் அளவு. இந்த அளவிலான துகள்களை பயன்படுத்தி மருத்துவம், விவசாயம், கால்நடை மருத்துவம் போன்ற துறைகளில் புதிய தீர்வுகள் உருவாக்கப்படுகின்றன. மிக சிறிய துகள்கள், அதிக செயல்திறன், குறைந்த அளவு மருந்தே போதுமானது, நீண்ட நாள் செயல்பாடு மற்றும் குறைந்த பக்க விளைவுகள். இப்போது இந்த தொழில்நுட்பம் உண்ணி கட்டுப்பாட்டிலும் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது உண்ணி கட்டுப்பாட்டில் மீநுண் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்ன என்பதை பார்ப்போம். மீநுண் மருந்து துகள்கள் மருந்துகளை மிக சிறிய துகள்களாக மாற்றும்போது அவை தோலுக்குள் எளிதாக ஊடுருவுகின்றன. இதனால் மருந்தின் செயல்திறன் அதிகரிக்கிறது. குறைந்த அளவு மருந்தே போதும் மற்றும் நீண்ட நாள் பாதுகாப்பு கிடைக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட மருந்து வெளியேற்றம். மீநுண் தொழில்நுட்ப

வெப்பத்தின் மூலம் மருந்து மெதுவாக வெளியேறும். இதனால் அடிக்கடி மருந்து போட வேண்டிய அவசியம் குறைகிறது. மீனுன் கழுத்துப்பட்டைகள். சில நவீன உண்ணி எதிர்ப்பு கழுத்துப்பட்டைகள் மீனுன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. இவை மெதுவாக மருந்தை வெளியிடும், பல மாதங்கள் வரை பாதுகாப்பளிக்கும், நீரிலும் செயலிழக்காது. வெள்ளி மீனுன் துகள்கள் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மை கொண்டவை. இவை தோல் தொற்றுகளை குறைக்கின்றன, உண்ணி வளர்ச்சியை தடுக்கின்றன. வேப்பெண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களை மீனுன் வடிவில் மாற்றி பயன்படுத்த

அதிக திறனுடன் உண்ணிகளை கட்டுப்படுத்த முடிகிறது. குறைந்த மருந்தளவு, அதாவது சிறிய அளவு மருந்தே போதுமானது. குறைந்த பக்க விளைவுகள், தோல் எரிச்சல் மற்றும் விஷத்தன்மை குறைகிறது. நீண்டகால பாதுகாப்பு, ஒரு முறை பயன்படுத்தினால் பல வாரங்கள் அல்லது மாதங்கள் செயல்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மருந்து வீணாகாமல் இருப்பதால் சுற்றுச்சூழல் மாசுபாடு குறைகிறது. அனைத்து தொழில்நுட்பங்களுக்கும் சவால்கள் இருப்பது போல மீன்வன் தொழில்நுட்பத்துக்கும் சில சவால்கள் உள்ளன. அதிக செலவு, மீன் தயாரிப்புகள் தற்போது விலை உயர்ந்ததாக இருக்கலாம். பாதுகாப்பு ஆய்வுகள் தேவை. நீண்ட பயன்பாட்டின் விளைவுகள் குறித்து மேலும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. சரியான பயன்பாடு அவசியம். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு குறைவு. பலருக்கு இத்தொழில்நுட்பம் பற்றி இன்னும் தெரியவில்லை. நாய் வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள். நண்பர்களே, உண்ணிகளை கட்டுப்படுத்துவது மருந்து மட்டுமல்ல, நல்ல பராமரிப்பும் அவசியம். நாய்களை அடிக்கடி பரிசோதிக்கவும். காதுகள், கழுத்து, வால் பகுதி போன்ற இடங்களில் உண்ணிகள் உள்ளனவா என்று பார்க்க வேண்டும். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கவும். உண்ணிகள் சூழலில் வளரக்கூடியவை. படுக்கை, பாய், கூண்டு, தோட்டம் போன்ற இடங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பெறவும். தகுந்த மருந்தை கால்நடை மருத்துவர் மட்டுமே பரிந்துரைக்க வேண்டும். தடுப்பே சிறந்தது. உண்ணிகள் அதிகரித்த பிறகு சிகிச்சை அளிப்பதை விட ஆரம்பத்திலேயே தடுப்பது நல்லது. எதிர்காலத்தில் மீன்வன் தொழில்நுட்பத்தின் வாய்ப்புகள். எதிர்காலத்தில் இந்த மீன்வன் தொழில்நுட்பம் மேலும் வளர்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய ஆராய்ச்சிகள் மூலம் தானாக செயல்படும் உண்ணி கட்டுப்பாட்டு அமைப்புகள், நீண்டகால பாதுகாப்பு வழங்கும் மருந்துகள், சுற்றுச்சூழலுக்கு தீங்கு இல்லாத தயாரிப்புகள், மலிவான மீன்வன் மருந்துகள் உருவாக்கப்படலாம். மேலும் செயற்கை அறிவியல் அதனுடன் இணைந்து இன்னும் மேம்பட்ட தீர்வுகள் கிடைக்கலாம். உண்ணி கட்டுப்பாடு என்பது ஒரு தனிநபர் பிரச்சினை மட்டுமல்ல, இது பொது சுகாதாரத்துடனும் தொடர்புடையது. சில உண்ணி நோய்கள் மனிதர்களுக்கும் பரவக்கூடும். எனவே நாய் வளர்ப்போர், கால்நடை மருத்துவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும். வானொலி, தொலைக்காட்சி, சமூக ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். உலகம் முழுவதும் பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் நாய்களில் உண்ணிகள் கட்டுப்படுத்துவதற்கான மீன்வன் தொழில்நுட்ப ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் மீன்வன் தெளிப்பான்கள், மீன்வன் மாத்திரைகள், மீன்வன் குழம்புகள் போன்ற புதிய தயாரிப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சில ஆய்வுகளில் தாவர எண்ணெய்கள் மீன்வன் வடிவில் மாற்றப்பட்ட போது பாரம்பரிய தயாரிப்புகளை விட அதிக திறனுடன் உண்ணிகளை கட்டுப்படுத்தியதாக கண்டறியப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக உலக வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. இதன் விளைவாக உண்ணிகளின் இனப்பெருக்கம் அதிகரிக்கிறது, புதிய பகுதிகளுக்கு பரவுகின்றன, வருடம் முழுவதும் செயலில் இருக்கின்றன. அதனால் எதிர்காலத்தில் உண்ணி கட்டுப்பாடு இன்னும் முக்கியமானதாக மாறும். மீன்வன் தொழில்நுட்பம் இந்த சவால்களை சமாளிக்க உதவும் ஒரு முக்கிய கருவியாக இருக்கும். கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு வழிகாட்டுதல். இந்த துறையில் ஆர்வமுள்ள மாணவர்கள் பல துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளலாம். அதாவது மீன்வன் தொழில்நுட்பத்தை உபயோகித்து உண்ணிகளை எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த மீன்வன் தொழில்நுட்பம் குழம்புகள், தெளிப்பான்கள், கழுத்துப்பட்டைகளை எப்படி தயாரிப்பது போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி உண்ணிகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று மாணவர்கள் முயற்சிக்கலாம். கிராமப்புறங்களில் நாய்கள் பெரும்பாலும் வெளிப்புற சூழலில் வளர்க்கப்படுகின்றன. இதனால் உண்ணி தாக்குதல் அதிகம். சுற்றுப்புற சுத்தமின்மை, மருத்துவ சேவை குறைவு போன்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றன. நகர்ப்புறங்களில் செல்லப்பிராணி மருத்துவமனைகள் அதிகம். நவீன மருந்துகள் எளிதில் கிடைக்கின்றன. விழிப்புணர்வு அதிகம். அதனால் உண்ணி பரவல் குறைவாக இருந்தாலும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் வேகமாக நடைபெறலாம். நல்ல உணவு வழங்கப்படாத நாய்களுக்கு உண்ணி தாக்குதல் அதிகமாக இருக்கலாம். சத்தான உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்.

0: உண்ணி தாக்குதலின் தீவிரத்தை குறைக்கும். புரதச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் ஆகியவை சரியான அளவில் வழங்கப்பட வேண்டும். நாயை மட்டும் சிகிச்சை செய்வது போதாது. உண்ணிகள் வீட்டுச் சூழலிலும் மறைந்து வாழக்கூடும். எனவே நாய் படுக்கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். தரையை கிருமி நாசியினால் துடைக்க வேண்டும். தோட்டங்களை பராமரிக்க வேண்டும். பழைய துணிகளை மாற்ற வேண்டும். இவை அனைத்தும் மிகவும் முக்கியம். பலர் இன்னும் உண்ணி தாக்குதலை சாதாரண பிரச்சனையாகவே கருதுகின்றனர். ஆனால் இது உயிருக்கு ஆபத்தான நோய்களை பரப்பக்கூடியது. அதனால் பள்ளிகள், கல்லூரிகள், கால்நடை மருத்துவமனைகள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவுடன் இணைந்து சில மீண்டும் தொழில்நுட்பம் மூலம் உண்ணிகளை கட்டுப்படுத்தும் கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்படலாம். இவை நாய்களின் ஆரோக்கிய பராமரிப்பில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடும். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நாய்களின் உண்ணிகளை கட்டுப்படுத்தும் மீனூன் தொழில்நுட்பம் குறித்து உரை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் கே அனீஸ் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கரும்பு சாகுபடி அனுபவம். நேர்முகம் பங்கேற்பவர் தருமபுரி கோணக்க நாயக்கனஹள்ளி ஆர் பழனி அவர்கள்.
1: என்ன ரகம் போடுறீங்க நீங்க கரும்புல?
2: அந்த 82 சைபர்ன்ற அந்த செவப்பு கரும்பு கொடுத்தாங்க.
1: எந்த ஆலைக்கு கொடுக்குறீங்க?
2: பாலக்கோடு சுகர் மில்லு.
1: சரி, அங்கேருந்து கேன் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து பார்ப்பாங்க?
2: வந்து பார்க்குறாங்க.
1: அவங்க சொல்லிதான் இப்போ இந்த ரகம் போட்டிங்களா?
2: ஆமாங்க.
1: எத்தனை வருஷமாக போட்டுறீங்க நீங்கள்?
2: நாங்கள் சின்ன வயசுலேருந்தே போகிறோங்க, 10 வருஷமாக. 2 வருஷமாக போடலை, இப்போ 3 வருஷமாக போட்டுங்கிறோங்க.
1: ஏன் நடுவில் போடாமல் விட்டீங்க?
2: அது அந்த கரும்பு கட்படியான வேலை கொடுக்கல, வெட்டுக்கூலி அதிகமாகுது, இல்லை மிஷினரியில் வந்து வெட்டினா நல்லா இருக்கும், லேபர் கிடைக்கிறதில்ல.
1: இப்போ இப்போல்லாம் பரவாயில்லையா?
2: இப்பயும் மிஷினரி வர மாதிரி 4 அடி பார் போட்டு நட்டுங்கிறோங்க. நாங்கள் நாற்று தான் நட்டுங்க கரும்பு.
1: போன வாட்டி வந்து இந்த
2: கோயம்புத்தூர்லேருந்து திசுகல்ச்சர் நாற்று கொடுத்தாங்க, அதுலேருந்து விதை எடுத்து கன்னிப்பட்டியில் கோயந்தன்ட்டுக்கிறாரு, அவர் வந்து கொடுத்தாரு. அந்த நாற்று நல்லா வளர்ச்சி ஆகுது.
1: சரி, இப்போ நடுறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க? அடி உரம் தொழு உரம்லாம் எப்படி கொடுத்தீங்க அது சொல்லுங்கள்.
2: நடுறதுக்கு முன்னாடி வந்து உழவு ஓட்டுங்க, 5 கலப்பில் ஒரு 2 சால் 3 சால் ஓட்டுங்க. அதுக்கப்புறம் கொக்கி கலப்பு போட்டுங்க, அப்புறம் எருவு கொட்டுங்க, ஒரு ஏக்கராக்கு ஒரு 4 டிப்பர் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ரொட்டாவேட்டரில் நல்லா ஓட்டிடுவோங்க. அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் இது டிஏபி கொஞ்சம் போட்டு அந்த பார்லே நாற்று நடுவோங்க, சூப்பர் பாசப்பட்டு இந்த மாதிரிலாம் போட்டு அதான் நாற்று 2 அடிக்கு ஒரு நாற்று நடுவோங்க.
1: 2 அடிக்கு ஒரு நாற்று நடுவோம்?
2: 2 அடிக்கு ஒரு நாற்று.
1: ஏன் அந்த இடைவெளி கொடுக்குறீங்க?
2: நம்ம அந்த பழைய முறை ஏக்கராக 5 டன் நட்டு சரியான மகசூல் கிடைக்கிறது இல்லைங்க, இது வந்து நல்ல மகசூல்.
1: பாருக்கும் பாருங்க எவ்வளோ இடைவெளி இருக்கும்?
2: அதான் 4 அடி.
1: 4 அடி இருக்கும்.
2: அது மிஷினரி கட்டிங்கிறதுனால 4 அடி. ட்ரிப் இரிகேஷன் போட்டுங்கிறோங்க, அந்த ட்ரிப் 2 அடியிலையும் நட்டு
1: போட்டு எவ்வளோ ஆச்சு?
2: 2 வருஷம் ஆகுதுங்க.
1: இப்போ சமீபத்தில் தான் போட்டீங்க. முன்னாடி சாதாரணமாக பாய்ச்சலும் காய்ச்சலும் பண்ணதுக்கும் இப்போ இந்த ட்ரிப்பு போட்டதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
2: ஆமாம் சார், இப்போ ட்ரிப் இல்லைனா நான் அந்த கரும்பு காப்பாற்ற முடியாது. அந்த உயிர் இருக்குது, அதாவது ஒரு 10 சென்ட் பாயிறது நான் 1 ஏக்கராவுக்கு பாய்ச்சிக்கிறேன்.
1: தண்ணிக்கு ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது. ட்ரிப்லேயே
2: ட்ரிப்பில் உரம் கரைச்சி விடுவோங்க.
1: என்ன உரம் கொடுப்பீங்க?
2: இந்த ஆல் 19 19
1: அதெல்லாம் தண்ணி உரம் மாதிரி இருக்கா?

0: அதே கலக்குறீங்களா இல்ல இந்த?
1: இல்ல இல்ல, தண்ணியில் கரையர் வரும்போது தான் அது அடிக்காது.
0: அப்ப அதே இந்த மாதிரி உரமே போட்டுக்கிறீங்களா?
1: ஆமா, இந்த மாதிரி போடும். அடியில் போறது இந்த மூட்டையில் கருது போடுங்க.
0: நடுறதுக்கு எப்படி நடுறீங்க? ஆள் வச்சு நடுக்கிறீங்க?
1: ஆள் வச்சு, லேடிஸுங்களை வச்சு நடுவாங்க.
0: எவ்வளவு கூலி அதுக்கு வாங்குறாங்க?
1: அதுக்கு லேபர் என்ன, ஒரு ஆளுக்கு 300 ரூபாய். ஒரு 5 பேர் இருந்தால் நட்டுருங்க ஒரு ஏக்கரை.
0: சரி, இப்போ நட்டு எத்தனை நாள் தண்ணி விடுவீங்க? நட்டோடனே தண்ணி விட்டுருங்க?
1: நட்டு தண்ணி பாய்ச்சி தான் நட முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த வெயில் விட்டுருவோங்க.
0: எத்தனை நாள் இடைவெளியில் தண்ணி விடுற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில்?
1: ஆரம்பத்தில் நம்ம ட்ரிப் இருக்கிறதுனால ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை விட்டுனே இருக்குங்க.
0: 5 நாளைக்கு ஒரு
1: வாட்டி? ஏன்னா நம்ம வயலில் பாசறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை, அது வந்து பில்லு அரிக்கும். இது வந்து நல்லா நாங்கள் ட்ரிப்பிள்ன்றதுனால அந்த
0: களை கம்மியாக,
1: களை கம்மியாக வரும். அதுக்கப்புறம் நாங்கள் மிஷினரியில் வச்சு தான் நாங்கள் வெட்டுவோங்க அந்த களை. இந்த வருஷம் நான் 4 லேபர் வந்து ஏக்கராவுக்கு 18,000 கேட்டாங்க
0: களைக்கா.
1: ஆமாம், அது கொடுக்க முடியாதுன்னு 55,000 கேட்டாங்க. நான் அப்புறம் ஒரு பவர் டில்லர் ரெண்டு ஒரு வண்டி இருக்குது, அது எட்டுன்னு வந்து ஒட்டிட்டுங்க. அது
0: ஒரு வண்டி எடுத்தீங்க அந்த மாதிரி களையில்?
1: ஒரே டைம் தான், மீதி ஒரு டைம்
0: நாள் எடுப்பீங்க அந்த மாதிரி?
1: அது ஒரு 80வது நாள் எடுத்துட்டுங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி எடுத்தால் தான் மண் அணைக்க முடியும் அந்த தூர் கட்டம்.
0: அது வரைக்கும் நடுவில் எடுக்கவே இல்லை களை?
1: அது வரைக்கும் இந்த கை களை எடுத்துங்க.
0: எடுத்தீங்க? அது
1: பொன்னாள் வச்சுன்னு 5-6 பேர் வச்சுக்கின்னு பில்லை மட்டும் எடுத்துங்க.
0: அதுக்கப்புறம் டில்லரை வச்சு
1: மண் அதுலேயே ஒட்டி மண் அணைச்சிட்டுங்க.
0: 80 நாள் கழிச்சு அணைச்சிங்க?
1: அணைச்சிட்டுங்க.
0: இப்போ அது இல்லாமல் வேற உரம் கொடுக்குறதுன்னா எவ்வளோ நாளைக்கு உரம் கொடுப்பீங்க? என்னென்ன உரம் கொடுப்பீங்க அதை சொல்லுங்க.
1: அது 90 கொடுப்போங்க சார்.
0: சரி,
1: அப்புறம் இந்த யூரியா 0050 பொட்டாசு 5 நாளைக்கு ஒரு முறை கொடுப்போங்க. ஒரு ஏக்கராவுக்கு 5 கிலோ 10 கிலோ அப்படி குட்டினே தண்ணி. ட்ரம் 200 லிட்டர் வச்சுருக்கிறேன், அதில் கரைசி 5 லிட்டருங்க.
0: கடைசி எத்தனை நம்ம அறுக்கிறதுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குங்க?
1: நாங்கள் போன வருஷம் வந்து 6வது மாதம் நட்டுங்க கரும்பு. அவங்க மில்லு சீக்கிரமாக கிரஷிங் பண்ணுறதுனால ஒரு 9 மாதம்.
0: 6வது மாதம்னா இப்போ இந்த மாதத்தில் தான்
1: இல்லை, போன வருஷம் நட்டது 6வது மாதத்தில். அது கிரஷிங் பண்ண
0: அந்த பட்டம் கரெக்டாக இருக்குது அந்த சமயத்தில்.
1: அந்த மழை நெல் பண்ணிருந்துங்க, அதனால் அந்த பட்டம் நல்லா தான் வந்துச்சு. ஒரு 120 டன் நட்டுங்க.
0: எப்போ அறுத்தீங்க? அறுத்தது
1: இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி கட்டிங்காக இருக்கிறாங்க. மார்ச்சில் வெட்டிட்டுங்க.
0: அதுக்கான பணம்லாம் வந்துருச்சா?
1: இப்போதான் பணம் போட்டாங்க, அந்த எலெக்ஷன் கழிஞ்சு பின்னாடி. டன்னுக்கு 3,300 ரூபாய்ங்கிறாங்க. மீதி பின்னாடி அதான் சப்சிடி மாதிரி வரும். இந்த வருஷம் ரேட்டு புது கவர்மெண்ட் தான் அலோன்ஸ் பண்ணலன்னா வந்தால் தான் வரும்.
0: சரி, இப்போ நமக்கு இதில் பூச்சி அந்த நோய் இது மாதிரிலாம் எதுவும் வர்றது இல்லையா?
1: பூச்சின்னா அந்த வேர் புழுகு மாதிரி வரும். இந்த மழை இல்லாத போதில் இந்த 1-2 மாதத்தில் அந்த வேர் புழுகு ஒரு சின்ன குப்பை புழுகு மாதிரி வரும். அது வந்து தான் அதுதான் எங்களுக்கு ப்ராப்ளம். அது நல்லா மழை பெஞ்சுன்னா அந்த இது போயிடுது. அது கரைசி மருந்தாக விட்டால் கூட கெமிக்கல் கேட்குறதில்ல.
0: சரி,
1: மழை ஈரம் வந்தால் அதனுடைய இது போயிடுதுங்க. அந்த ஜூன் மாதத்தில் நடுற கரும்பு கொஞ்சம் தாக்கிறது கம்மி. ஜனவரியை விட ஜூன் மாதத்தில் போட்டது தாக்கலை.
0: அந்த வேர்புழு மாதிரி வர்றது கம்மியாக இருக்கு.
1: ஆமாம் ஆமாம்,
0: ஜூன் மாதத்தில் போட்டால்
1: நம்ம மழை வந்துடுது. அந்த மழை வந்து எல்லா இடத்துலையும் ஏற்பாடு இருந்துச்சுன்னா அந்த புழு வரதில்லை.
0: அப்படி ஒரு சமயம் மழை வராமல் இருந்ததுன்னா அந்த புழு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: அந்த புழு இருந்தால் வேர்வில் வந்து அந்த இது வந்து கரும்பு உள்ள பார்க்கறதுக்கு அந்த நோண்டி பார்த்தா அந்த குத்தல் செத்து போயிடும்.
0: வேற இல்லை, நீங்கள் அதை சமாளி.
1: போன வருஷம் அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் விட்டுங்க மருந்து எதாவது அந்த சுகர் மில் கொடுத்து கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம கரும்பு இவங்களுக்கு கேட்டோம், மழை பெஞ்சுதான் சரியாக போச்சுன்னு அப்புறம் சரியாக போச்சு. அதுமாதிரி நான் உடல போன வருஷம் நல்லா இருந்துருச்சு. மில்லுக்கு வெட்டிட்டு இப்போ கட்டக்காலும் நல்லா இருக்குது.
0: அது எத்தனை வாட்டி வரைக்கும் எடுக்கலான்றாங்க மருத்துவம் போதில்?
1: அதில் ஒரு 3 வருஷம் எடுக்கலாம் தண்ணி இருந்தால். இப்போ வந்து நான் சோகையை வந்து நெருப்பு வைக்காத அப்படியே விட்டுட்டுக்கிறேன். ஈரப்பதம் நல்லா தாங்குது, கரும்பும் நல்லா இருக்குது.
0: ஓ, கீழே வந்து சும்மா மூடாக்கு போட்ட
1: மூடாக்கு போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த கேவிக்கையிலேருந்து ஒரு மருந்து கொடுங்குறாங்க.
0: என்னது
1: அந்த ஒரு கெமிக்கல் ஒரு இது மாதிரி கொடுங்குறாங்க. அது வந்து வெள்ளத்தில் போட்டு ஊற வச்சு ஒரு 20 நாள் கண்ணி அந்த தோய்க்கு மேலே மழை வரும்போது
0: அதை அடித்தோன்னா அது இது போயிடும். நீங்கள் சொல்கிறது வந்து அந்த டீகம்போஸ் ஆகிறதுக்கு டீகம்போஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
1: மங்கிறது அது மாதிரி போயிடுங்க.
0: அது வந்து அப்படியே உங்களுக்கு உரமாக மாறி
1: உரமாக மாறும். இதுவும் நல்லா வரும்.
0: பயிரும் நல்லா
1: பயிரும் நல்லா வருது. அந்த சுழி சாகுறதுல எல்லாமே நல்லா வரும். அது நான் மட்டும்தான் விடுங்கிற. அது வந்து நிறைய மில்லுக்கார வந்து காட்டுறாங்க விவசாயிகளை. நெருப்பு வச்சாலும் நம்ம இதெல்லாம் அழிஞ்சு போயிருதில்ல, புழுகு அந்த மாதிரி இதுங்கெல்லாம். அதனால நல்ல வறட்சியும் தாங்குது. இப்போ கரும்பு இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு அந்த கரும்பு நல்லாவே இருக்குது.
0: இப்போ மருத்தாம்பு விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு?
1: இன்னைக்கு எவ்வளோ 68 நாள் ஆகுது.
0: நல்லா வளர்ச்சிருக்கா?
1: என்னுடைய இவ்வளோ வருதுங்க, ஒரு 3.5 அடி 4 அடிக்கு வந்துடுச்சு, வளர்ந்துருச்சு.
0: இப்போ வருத்தம் போடும்போது இன்னும் சீக்கிரமா வர மாதிரி இருக்கா உங்களுக்கு?
1: ஆமா, சீக்கிரமா வந்துடும்.
0: அப்போ எப்போ நம்ம அறுக்கிற மாதிரி இருக்கும்?
1: ஒரு 10 மாசத்துலயே கிரஷிங் பண்ணிடுவாங்க. 8-10 மாசம் தான் போதும்.
0: அப்போ இப்பயே ரெண்டு மாதம் அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் கடைசியிலே எடுத்துடலாம்.
1: எடுத்துடலாம் எடுத்துடலாம், ஏன்னா மில்லு இந்த வருஷம் சரியாக ஓடல.

0: அப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்புனாங்க, இதுக்கு திருப்பத்தூர் மில்லு மூடிட்டு, அப்புறம் இந்த வருஷம் எங்கள் மில்லுலேயே கொடுக்கறதாக சீக்கிரமாக இது பண்ண செஞ்சுக்கிறேன், அதில் வளர்க்குறேங்க.
1: இப்போது நம்ம பொதுவாக வேறு என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணுங்க, நம்ம இந்த கரும்பு வளத்தை, கரும்பு பொறுத்த வரைக்கும் கரும்பு சாகுபடியில் என்னென்ன விஷயங்களை ஞாபகம், ஏன்னா 10 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றீங்க, அதை நான் கரெக்டாக செய்யணும்னா என்னென்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க நம்ம?
0: கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம எல்லாமே செய்யணும், இந்த உரம் போடுறதுலேருந்து எல்லாம் போட்டு எரு போடுறது எல்லாமே செய்யணும். அது இல்லாத நம்ம தரமான விதக்கரும்பு எடுத்துன்னு வந்து நடணும். மருத்தாம்பல் நட்டுக்குன்னா வளர்ச்சி அதில்லை, அதாவது வந்து 7 மாசத்துல கரும்பு எட்டினா தான் 14 கேனும் வைக்கணுமா, அந்த கரும்பு எட்டி நட சொல்றாங்க. நான் கட்டக்கால கரும்பு ஒரு கொஞ்சம் கொடுத்துட்டாரு, ஒரு 1000 2000 நாத்து வளரவே இல்லை இன்னுமே.
1: சரி, இது இல்லாம வேற என்ன பயிர் போடுறீங்க?
0: நெல் போடுங்க, மஞ்சள் இப்ப கொஞ்சம் கேவிக்கையில இருந்து ஒரு 10 வாங்கி வந்து வச்சுருக்கேன். அதுக்கு
1: இதுக்கு முன்னாடி போட்டது இல்லையா?
0: போட்டுங்கிறேங்க, இந்த வருஷம் 100 ஏக்கர் இருக்குது, அது போகிறதுக்கு வாங்கி வந்தாங்க, ஒரு 700 கிலோ
1: நடுலானா.
0: ஆ, இனிமேல் தானே ஓளவு பண்ணி வச்சுருந்தோம்.
1: என்ன ரகம் அது மஞ்சள்?
0: அது பவானி சாகரான்ட்டு 2 நம்பர்னு கொடுத்தாங்க, அது கொடுத்துங்கிறாங்க.
1: எந்த பட்டத்தில் போடலான்னு வச்சுருக்கீங்க?
0: இப்போ சித்திரை வைகாசியில் போடலான்னு வச்சுருந்துருங்க.
1: இந்த ஓரளவு வேலை எல்லாம் பரவாயில்லையே கிடைக்குதா அந்த சைடு மஞ்சளுக்குள்ள? இப்போ போட்டிருந்தவங்களாம்
0: போட்டுக்கிறோம், கரும்போட பரவாயில்லைங்க. ஏக்கரா வந்து இது ஏக்கராவுக்கு 25 குவிண்டால் பக்கம் வருது, எப்படி பார்த்தாலும் 12,000 14,000 ரூபாய் நல்லா விளைஞ்ச போச்சு ரேட்டு குவிண்டால்.
1: சரி, நெல் வந்து எது வீட்டுக்கு போட்டுக்கிறதா இல்லை வெளியில் கொடுக்குறது?
0: இல்லை, நெல் எங்கே ஏரியாவில் வெளியிலுக்கு ஆளுக்கு இல்லை, வீட்டுக்கு மட்டும் வாங்கிக்கணுங்க. இது போட்டுக்கோங்க.
1: என்ன ரகம் போட்டீங்க?
0: இந்த ப்ரைவேட்டு அம்மன் தான் போட்டுங்க.
1: எல்லாரும் அதே ரகம் தான் போடுறாங்க?
0: அது நம்ம ஏரியாவுக்கு நல்லா வருதுன்னு அதே போடுறாங்க. கவர்மெண்ட்டில் கொடுக்குற நெல் இதெல்லாம் போடுறதில்ல.
1: எவ்வளோ எத்தனை சென்ட் போட்டீங்க இது?
0: போன டைம் ஒரு 80-70 சென்ட் போட்டுங்க.
1: எந்த பட்டத்தில் போட்டது?
0: அது வந்து கார்த்திகை பட்டம் போட்டுங்க.
1: அது எவ்வளோ 100 நாளில் வருது அது பயிர்? அது
0: எல்லாமே 145 நாள் தான், 135 நாள். அது இந்த பட்டத்தில் நடந்து கார்த்திகை பட்டம் நடுறங்களே இப்போ வெயில் காலத்தில், அதில் வந்து 10 நாள் முன்னாடியே வந்துடும். களிமண் பூமியாக இருந்தால் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும், செம்மண் பூமி வந்து 10 நாள்.
1: உங்களுக்கு என்ன களிமண்ணா?
0: செம்மண்.
1: ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்து
0: சீக்கிரமாக வந்துருச்சு, 130 நாளில் வந்துருச்சு வெயிலுக்கு. இந்த பட்டத்தில் ஆடி பட்டத்தில் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும், பனிக்காலம் பனி சீசனில்.
1: இப்போ முதல்ல நீங்கள் அது நம்ம நெல் போடுறது வந்து எப்படி நேரடி விதைப்பு மாதிரி பண்ணுவீங்களா இல்லை நாற்று விட்டு?
0: நாற்று விட்டு தான் பண்ணுங்க.
1: நாற்று எவ்வளோ விட்டீங்க? எவ்வளோ கிலோ?
0: நாங்கள் வந்து 10 கிலோ வாங்கி விட்டுங்க, அதே ஒரு 7 கிலோ தான் நட்டுங்க. மீதி மீந்திரிச்சு
1: வேறு எத்தனை நாள்லேருந்து எடுத்து நடுவீங்க? நாற்றுலேருந்து
0: ஒரு 20-22 நாள் நட்டுணும். இலைய நாற்றுல நட்டுங்கன்னா நல்லா
1: எப்படி வருஷம் வருஷம் பிடிச்சி?
0: ஆமாம், SRI நடு கவர் பிடிச்சி நட்டுங்க.
1: ஓ, ஒத்த
0: ஒரு நாற்று 2 நாற்று அவ்வளோதான்,
1: 1 or 2
0: அப்படி நட்டுறது தான் நல்லா ராசி கட்டுது நெல்.
1: முன்னாடி நட்டதோட இப்படி
0: நடந்தது நல்லா இருக்கு. அது ஏக்கராவுக்கு 10 வெள்ளைன்னுவாங்க அந்த காலத்தில், 40 கிலோ நெல்லை கொண்டு உர வச்சு நடுங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை, அதே 10 கிலோவிலே நான் ஒரு 1.5 ஏக்கரா வரைக்கும் நட்டுட்டுங்க. பின்னாடி வர எங்கள் தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீந்துருச்சு,
1: எல்லாம் வந்துச்சு, நல்லா வந்துச்சு.
0: எஸ்ஆர் நெல் தான் போட்டுங்க.
1: அதுக்கு தண்ணி ஃபுல்லாக எப்பயும் கட்டியாக வச்சுருப்பீங்களா இல்லை காய்ச்சலம் பாய்ச்சலம் மாதிரி செய்வீங்களா?
0: நீங்கள் நாங்கள் வந்து தக்கப்பூண்டு போட்டோங்க ஃபஸ்ட்டில்.
1: ஓ,
0: தக்கப்பூண்டு ஜனப்பு தக்கப்பூண்டுக்குதுல்ல, அதை போட்டு
1: வளர்க்கு
0: மடக்கி விழுந்து அடி டிஐபி போட்டு அப்படியே
1: டிஐபியும் கொடுத்தீங்களா? அடி உரமா?
0: அடி உரமா போட்டுங்க.
1: வேறு என்ன உரம் கொடுத்தீங்க அதுக்கப்புறம்? அதில்
0: அதான் டிஐபி போட்டுங்க சார்.
1: இல்லை அதுக்கப்புறங்க, நான் கேட்குறது நட்டதுக்கப்புறம்.
0: நட்டதுக்கப்புறமா 16 16 ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க, அது போட்டுங்க. யூரியாசமாக ஏக்கராக்கு ஒரு 20 கிலோ போட்டு களை எடுக்கும் போது போடுவோங்க. அப்புறம் இந்த எலி தொல்லை அதிகமாக இருக்குது.
1: எலி தொல்லை இருக்கா?
0: ஆமாம், அது இந்த மீன் மீனும் கொஞ்சம் கரைச்சி விட்டுங்க, அது ஒரு பயிற்சி ஒரு அளவுக்கு வரதில்லை. எலி
1: மீன் அமலும் நீங்களே தயாரிச்சிங்களா?
0: நாங்களே தயாரிக்கோம்.
1: அப்போ இயற்கை பொருட்களையும் பயன்படுத்துறீங்களா நீங்கள்?
0: அந்த
1: கரும்புக்கும் யூஸ் பண்ணுவீங்களா அது?
0: இப்போ வயாட்டேக் இதெல்லாம் அந்த உமிக்கான்னு கொடுத்தாங்க, அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணோம்னா இது வரைக்கும் கெமிக்கல் வரும் போடல கரும்புக்கு, அது நல்லா இருக்குது. இப்போ தான் போடணுங்கிறேங்க.
1: ஏ, எப்படி திடீர்னு இந்த இயற்கை மேலே ஆர்வம் எப்படி வந்தது?
0: அது மண் எல்லாம் தரம் கெட்டு போயிடுச்சுன்றாங்க, இப்போ நம்ம இயற்கைக்கு மாறணுன்ட்டு இனிமேல் எதிர்காலத்துக்கெல்லாம் இது பண்ணுறாங்க.
1: இப்போ இயற்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள்?
0: நாங்கள் இப்போ தான் புதுசாக மீன் அமிலம் தயாரிச்சுங்கிறோங்க. 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ வெள்ளம் வாங்கி ட்ரம்மில் போட்டு நம்ம கலக்கி வச்சுருவோங்க. அது 20-22 நாள் ஃப்ரீயாகவும் பண்ணலாம், எல்லா மரத்துக்கும் கொள்ளலாம், எல்லாத்துக்கும் பண்ணலாம். இந்த எலிங்க வர்றதில்லை, இந்த ட்ரிப்பு கடிக்கிறதுக்கு கூட அந்த மீன் அமிலம் தான் நம்ம அந்த வெஞ்சூரில் விட்டுக்கணும், அந்த எலி அந்த வாசனைக்கு வர்றதில்லை.
1: ஓ, விடுறீங்களா? அதுலேயும் கலந்து விடுறீங்களா?
0: கலந்து வடிகட்டி விட்டுருவோங்க.
1: அது கரும்பு குடும்பம்,
0: கரும்பு குடும்பம் அந்த ட்ரிப்பு கடிச்சிருதுங்க, அந்த எலி அணில் அந்த ஸ்மெல்லுக்கு வர்றதில்லை அது.

0: ஓ, இந்த ஸ்மெல்லுக்கு வர்றதில்ல
1: இது
0: அது.
1: மாறதில்ல.
0: சரி, இப்போ உங்கள் அனுபவத்தெல்லாம் கேட்டால் யாருக்காவது சொல்லுவீங்களா?
1: ஆ
0: நீங்கள்
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
1: என் ஃபோன் நம்பரு 9952236351.
0: சரிங்க, நன்றிங்க.
1: வணக்கம் ஐயா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கரும்பு சாகுபடி அனுபவம். நேர்முகம் பங்கேற்றவர் தருமபுரி கோணக்கநாயக்கனள்ளி ஆர். பழனி அவர்கள்.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965 2399.
4: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
5: பென்னாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலய மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜங்கமயனூர் பென்னாகரம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9999443834.
6: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்களுடன் கேட்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
7: இன்னும் சற்று நேரத்தில் ஒலிபரப்பாக உள்ள முக்கியமான நிகழ்ச்சிக்கு காத்திருப்போம் நேயர்களே.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நமது நாட்டு மக்கள் தேசத்தின் நலனுக்காக, சமூக நலனுக்காக செயல்படுத்தி வரும் அற்புதமான விஷயங்களை பற்றி கேள்விப்படும்போது நமக்குள் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே தடகளப் போட்டிகளில் தேசம் செய்திருக்கும் சாதனையை பற்றியே நான் பகிர இருக்கிறேன். சில நாட்கள் முன்பாக ஜார்க்கண்டின் ராஞ்சியிலே தேசிய முதுநிலை தடகள கூட்டமைப்பு போட்டிகள் நடைபெற்றன. இதிலே நாடெங்கெங்கிலுமிருந்தும் சுமார் 800 தடகள வீரர்கள் கலந்து கொண்டார்கள். 4 தனித்தனி போட்டிகளில் முந்தைய தேசிய பதிவுகள் முறியடிக்கப்பட்டன. குரிந்தர் வீர் சிங், விஷால் டிகே, தேஜஸ்வின் சங்கர், தேவ் மீனா, குல்தீப் குமார் ஆகிய நண்பர்கள் பல்வேறு

0: பிரிவுகளில் புதிய சாதனைகளை படைத்தார்கள். நான் முதன்மையாக இவர்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியானது நாடெங்கிலும் பெரும் விவாதப் பொருளாகிறது என்றால் அது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். வெறும் 2 நாட்களுக்கு உள்ளாக ஆடவருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியிலே தேசிய சாதனை 3 முறை தகர்க்கப்பட்டது. இதை சாதித்து காட்டிய 2 வீரர்கள் என்றால் அவர்கள்தாம் குரிந்தர் வீர் சிங், அனிமேஷ் குஜூர் ஆகியோர். இந்த முறை மனதின் குரலில் இந்த 2 விளையாட்டு வீரர்களோடும் உரையாடி பார்ப்போமே என்று நான் நினைத்தேன். அனிமேஷ்ஜி வணக்கம். குரிந்தர் வீர் அவர்களே, உங்களுக்கும் என் வணக்கங்கள். சத் ஸ்ரீ அகால்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: நல்லதுங்க. நீங்கள் மிகப்பெரிய சாதனை ஒன்று படைச்சிருக்கீங்க. உங்களோட இணை மிக அற்புதமாக செயல்பட்டிருக்கு. இசைத்துறையில் நாம் ஜுகல்பந்தியை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவாலில் இப்போது ஜுகல்பந்தியை முதல் முறையாக பார்க்குறோம். ஒரு முறை ஒருத்தர் ஒரு சவாலை விடுத்து பிறகு மற்றவர் அந்த சவாலை எதிர்கொள்கிறாரு, பிறகு 3வது முறையாக இதே மாதிரி. உங்கள் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. மனதின் குரல் நேயர்களுக்கு நீங்கள் இந்த விஷயம் பற்றி விரிவாக விளக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் செஞ்சுருக்கிற சாகசம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும்.
1: வணக்கம் சார், என் பேர் அனிமேஷ் குஜூர். நான் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையாளர். நான் சத்தீஸ்கட்டை சேர்ந்தவன் சார். ஆனால் இப்போ நான் ஒடிசாவுக்காக விளையாடிக்கிட்டு இருக்கேன். கடந்த ஆண்டு ஆசிய போட்டிகளில் பதக்கமோ உலக பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் பதக்கமோ ஜெயிச்சிருக்கேன். 2021 பள்ளியிலேருந்து தேர்ச்சி பெற்று வெளியேறினதுலேருந்து நான் தடகள போட்டிகளில் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். நான் அம்பிகாபூர் சைனிக் பள்ளியில் படித்து முடித்தேன். முன்னையெல்லாம் கால்பந்தாட்டம் விளையாடுவேன். எங்கள் அப்பா அம்மாவும் கூட கோவிட் காலத்தில் நீ வெளியே போய் ஓடு இல்லை விளையாடுன்னு எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்தாங்க. கோவிட் காலம் முடிஞ்ச பிறகு என் கால்பந்தாட்ட நண்பர்கள் சொன்னாங்க, மாநில போட்டி நடக்க இருக்கு, நீ போய் பங்கெடுனாங்க. நானும் பங்கெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாது அதிலிருந்து தான் தேசிய அளவுக்கு தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். நானும் தேசிய அளவுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். இன்னைக்கு நான் சர்வதேச அளவில் இந்தியாவோட பிரதிநிதியாக இருக்கேன்.
0: ஓ சரி, குரிந்தர் வீர் அவர்களே, நீங்கள் எப்படி?
2: வணக்கம் சார், என் பேர் குரிந்தர் வீர். நான் இந்திய கப்பற்படையில் பெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். நான் இந்தியாவோட மிக வேகமாக ஓடக்கூடிய ஸ்ப்ரிண்டர். நான் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.9 வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை படைச்சிருக்கேன். 10.1 நொடிகளுக்கு உள்ளார ஓடி கடந்த முத இந்தியரும் நான் தான். தடகளமாகட்டும், என் களப்பணி கடற்படையாகட்டும், தேசத்துக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என் முயற்சியாக இருக்குது. எங்கள் அப்பாவும் சரி, தாத்தாவும் சரி, 2 பேருமே விளையாட்டுகளில் ஈடுபட்டுவாங்க. நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் என்னென்னா, எந்த ஒரு பண்டிகையாகட்டும், இப்போ தீபாவளியோ புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம். அப்படி தான் நான் எங்கள் அப்பாவோட பதக்கங்கள், கேடயங்கள், கோப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்வேன். அப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி சுத்தம் செய்துட்டு இருக்கும்போது கேட்பேன், இந்த கோப்பையை எங்கே ஜெயிச்சிங்க, இந்த பதக்கத்தை எப்படி ஜெயிச்சிங்க, இந்த புகைப்படம் எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அவங்க இது பற்றின விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது, நான் இங்கே விளையாட போனப்போ தேசிய பதக்கத்தை ஜெயித்தேன், எங்கள் அணியை ஜெயிக்க வச்சேன்பாங்க. உடனே நானும் ஏதாவது விளையாட்டை விளையாட போகிறேன்னு சொல்லுவேன். அவங்க காலையில் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் போது என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்படி தான் என்னை அவங்க கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தாங்க. விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. உசைன் போல்ட்டோட உலக சாதனை முறியடிக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரு வேடிக்கையான சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா டிவி அணைச்சிட்டு, தம்பி படிக்கிற நேரமாச்சு, போய் படினாங்க. அதுக்கு நான், என்ன இன்னைக்கு நீங்கள் டிவி பார்க்க விடலைல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள், அதோ பாருங்க குரிந்தர் பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்கன்னு காமிக்க தான் போறீங்க, அப்படியும் ஒரு நாள் வரும்னு சொன்னேன். இன்னைக்கு நான் களத்தில் ஓடுறத எங்கள் அம்மா டிவியில் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
0: பிரமாதம், அருமை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
2: ஐயா, நாங்கள் நடுத்தர வகுப்பை சேர்ந்த குடும்பங்க. எங்கள் அப்பா கைப்பந்து விளையாடுவார். வீட்டில் பிரச்சனைகள் காரணமாக அவர் விளையாட்டுகளை விட வேண்டி இருந்தது. அவரோட கனவு கனவாகவே நிலைச்சி போச்சு. ஆனால் தன்னோட கனவை தன்னோட மகன் நிறைவேற்றுவான்னு அவர் நம்பினார். நான் அவர் கூட பேசும்போது எப்படி மில்கா சிங் எத்தனை கடினமாக உழைப்பாருன்னு எல்லாம் சொல்லுவார். உங்கள் கனவை நான் நிறைவேற்றுவேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். வாயில் சொன்னால் மட்டும் கனவை நிறைவேற்ற முடியுமா? அதுக்கு கடினமாக உழைக்கணும். மில்கா சிங் அவர்கள் ரத்தவாந்தியெல்லாம் எடுத்தார். தீவிரமான வெயிலில் ஓடினார். நாள் முழுக்க பயிற்சி எடுப்பாருங்கிற விஷயமெல்லாம் எனக்கு கருத்தூக்கமாக அமைஞ்சது. எங்கள் அப்பா எனக்கு உத்வேகம் அளித்தார். அதாவது, நான் நாட்டுக்காக ஓடுவேன், நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்குவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு. நான் 100 மீட்டர் பந்தயத்தை தேர்ந்தெடுத்து

0: அண்ணே, எல்லாரும் சொன்னாங்க 100 மீட்டர் தேர்ந்தெடுக்காத, அது இந்தியர்களான நமக்கான போட்டி இல்லைன்னாங்க. இந்தியர்களோட உடம்பு 100 மீட்டருக்கானது கிடையாதுன்னாங்க. குரிந்தர், நாம் இதை தேர்ந்தெடுத்திருக்கோம், முன்வச்ச காலை பின்வாங்க கூடாதுன்னு எங்கள் அப்பா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்மால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் சாதிச்சு காட்டி பதில் சொல்லுவோம். நீ கண்டிப்பாக செஞ்சு காட்டுவ, உன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பாரு. எங்கள் அப்பா எனக்கு அந்த நம்பிக்கையை அளித்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய தெம்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய ஸ்பிரிண்ட் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க இல்லையா?
1: நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அருமையாக செயல்பட்டிருக்கீங்க. வெறும் 2 நாட்களில் நீங்கள் ரெண்டு பேரும் 3 முறை இதற்கு முந்தைய தேசிய பதிவுகளை தகர்த்திருக்கீங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதை பற்றி சொல்லும்போது குரிந்தர் வீர் சொன்ன மாதிரி இந்தியர்களுக்கு இதோட வாகான உடம்பு கிடையாதுன்னு சொல்லுங்க. இத்தனை கடினமானதாக இருந்தும் கூட நீங்கள் சிறப்பாக செயல்பட்டீங்க. நானும் சரி, மனதின் குரல் நேயர்களும் சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்க விரும்புகிறோம். அதாவது, உங்களுக்குள்ள அப்படி என்ன பெரிய தாகம் இருந்துச்சு, என்ன பிடிவாதம் இருந்துச்சு, எதை நினச்சி உறுதியோடு இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள் சாதனை எத்தனை கடினமாக இருந்துச்சு?
0: சார், நான் குரிந்தர் வீர் பேசுகிறேன். தொடக்கத்தில் எல்லாம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, பல முறை சந்தேகம் வரும். நான் சரியாக தான் செய்கிறேன்னா, சரியாக தான் இதை தேர்ந்தெடுத்துக்கிறனா அப்படின்லாம் எனக்கு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறதில்ல, சில வேலைகளில் தான் கற்றுக்க முடியும். நான் தோல்வி அடையும் போது, என்னோட செயல்பாடு சரியாக இல்லாத போது, ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கும் போது எங்கள் வீட்டில் இருந்தவங்க எனக்கு ஆதரவாக இருப்பாங்க. இப்படி தான் சில நாள் மோசமாக இருக்கும், ஏன் 1 வருஷம் கூட மோசமாக இருக்கலாம். இதனால் எல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது, தைரியமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், கனவு காண்றது மட்டும் தடைப்படாது. உன்னால் செய்ய முடியலைன்னா வேற யாராலையும் செய்ய முடியாதுன்னு என்னோட பயிற்சியாளரும் என்னை ஊக்கப்படுத்துவார். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் நம்மளை ஊக்கப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற தெம்பு என்றைக்கும் தோய்வடையாது.
1: அனிமேஷ் அவர்களே.
2: சார், 2021 நான் தடகளத்துறையில் நுழைஞ்ச போது இது புதிய துறை, உன்னால் செய்ய முடியுமான்னு யோசிச்சுக்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இதில் நுழைஞ்சாச்சு, சாதிச்சே தீருவேன். நான் சொன்னேன், எங்கள் அப்பா கூட அடிக்கடி சொல்லுவார், நீ இந்த களத்தில் குதிச்சேன்னு சொன்னால் பின்னால் திரும்பி பார்க்கவே பார்க்காத, ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் செய்து காட்டுறவங்க குறைவானவங்க தான் பாரு. நீ இதில் நுழைஞ்சதால இதிலிருந்து பின்வாங்கவே வாங்காத, இதில் முன்னேறுன்னு சொன்னார். உனக்கு தேவையான எல்லா வசதிகளும் எல்லாத்துலேயும் நாங்கள் ஆதரவு தர்றோம். குடும்ப ஒத்துழைப்பு, பண ஆதரவுன்னு எல்லா விஷயங்களையும் நாங்கள் கவனிச்சுக்கிறோம். ஆனால் நீ மட்டும் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இரு, இந்தியர்களால் ஓட முடியும்னு இந்தியர்களுக்கு காமி. ஏன்னா 10 நொடிகளுக்கு இல்லை, 10.1 நொடிகளுக்குள்ளா இந்தியர்களால் ஓட முடியாதுன்னு என்கிட்டையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியர்களாலையும் முடியும்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். நமக்கு எந்த ஒன்றும் கடினமானது இல்லை, நம்மளாலையும் செய்ய முடியும். இதெல்லாம் தான் சார் என்னை ஊக்கப்படுத்துச்சு. மேலும் மேலும் நாங்கள் பயிற்சி மேற்கொண்ட போது நாங்கள் பதிவுகளை தகர்த்துக்கிட்டே வந்தோம். நம்மளால செய்ய முடியும்னு இந்தியர்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டினோம். இப்போ நாங்கள் காமன்வெல்த் போட்டிகளுக்கு தேர்வாயிருக்கோம். வரவிருக்கிற அந்த போட்டிகள்லையும் நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட இருக்கோம்.
1: மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களும் கூட. ஆமாம், நீ என் பதிவை முறியடிச்சியா, நான் உன்னோட பதிவை முறியடிக்கிறேன் பாருன்னு நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் போட்டி போடுறீங்களா? முதல் அனிமேஷ், நீங்கள் சொல்லுங்க.
2: சர்ஜி, முதப்பதிவு 10.18 நொடிகளாக இருந்துச்சு. அது நான் ஏற்படுத்தின பதிவு தான். அதை குரிந்தர் வீர் அண்ணன் அரை இறுதியில் முறியடித்து 10.17 கொண்டு வந்தார். நானும் விடாமல் அரை இறுதி 2 10.15 வினாடிகளில் கடந்து முடியடித்தேன். ரெண்டு பேருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இடையில போட்டித்தன்மை இருக்கும், அது வேற விஷயம். இப்படி தான் போட்டியில் கலந்துக்க ஒரு முறை சவுதி அரேபியா போனப்போ கூட நாங்கள் ஒரே அறையில் தான் தங்கணும். அப்போ கூட நாம் எப்படி இந்தியாவோட ஸ்ப்ரிண்டிங்கை முன்னேற்றுறது, மற்றவங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய விஷயமா அதை ஆக்குறதுங்கிற வகையில் பேசிக்கிட்டோம்.
1: குரிந்தர் வீர், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: சார், அனிமேஷ் ரொம்ப சரியாக சொன்னார். நாம் சிறப்பாக செயல்படணும்னு நாங்கள் தீர்மானம் செஞ்சுருக்கோம். ஒருத்தரோட உதவி இன்னொருத்தருக்கு எப்போ வேணால் தேவைப்படலாம். ஆகையால் ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தர் இருக்கும். இப்போ கூட முதல்ல நான் பதிவை ஏற்படுத்தினேன், அதுக்கு பிறகு உடனே அனிமேஷ் செய்தார். தயாரிப்பில் ஈடுபடும் போது நான் அனிமேஷ் கிட்ட சொன்னேன், அனிமேஷ் அந்த பிளாக் சரியாக இருக்குது, அங்கே போய் உட்காந்து அங்கே ஸ்ட்ரைட் பண்ணலாம், அங்கே தயாரிப்பில் ஈடுபடலாம், இது சரியாக இருக்கும்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கும். இதனால் நாமளும் மேம்படுவோம், மற்றவங்களும் மேம்பாடு அடைவாங்க. நட்பும் தேவை தான், ஆனால் அதெல்லாம் மைதானத்துக்கு வெளியே நாங்கள் நல்ல நண்பர்கள் சார். அதே நேரத்தில் களத்தில் இறங்கியாச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்கள். நான் அவரை விட வேகமாக ஓடணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி ஓடுவோம்.

0: உங்களோட போட்டி இருக்கே, அது தேசத்தோட கௌரவத்தை அதிகப்படுத்தவும் தேசத்தோட எதிர்காலத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வரவும் ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வில் செய்யப்பட்டது. உங்களோட இந்த விளையாட்டு உணர்வு இருக்கே, அதில் விளையாட்டில் ஈடுபடணும், ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடணும், அடுத்தபடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருக்கணும், இது அருமையான விஷயம். உங்களுக்கு என்னோடய தரப்பிலிருந்து பல பல பாராட்டுக்கள், என்னோடய பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. இப்படி தொடர்ந்து கடினமாக உழைச்சி நீங்கள் நிரம்ப முன்னேற்றம் அடைவீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். பல பல நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
0: பல பல நன்றிகள். எனதருமை நாட்டு மக்களே, இப்போது நாட்டின் பல பாகங்களில் தீவிரமான வெப்பம் காணப்படுகிறது. கடுமையான வெப்பம், சூடான காற்று, இது போன்ற பருவநிலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீர் பருகி வாருங்கள். வெயிலில் செல்ல வேண்டியிருந்தால் கவனித்து செல்லுங்கள். அந்த வகையில் அரசாங்கத்தின் பல்வேறு துறைகள் அளித்திருக்கும் வழிகாட்டி நெறிமுறைகளை கடைபிடித்து நடக்க தவறாதீர்கள். நண்பர்களே, நம் நாட்டிலே கோடையின் வெப்பத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் பல வேளைகளில் சமையலறையில் கிடைக்கிறது. எப்போதெல்லாம் வெப்பம் அதிகரிக்கிறதோ அப்போதெல்லாம் வீட்டின் சமையலின் சுவையும் மாறிப்போகிறது, சமைக்கும் விதமும் மாறிவிடுகிறது. பானையில் தண்ணீர் இடம்பெறத் தொடங்குகிறது, தயிரின் பயன்பாடு அதிகரிக்கிறது, மாங்காய் நீரில் கொதிக்க ஆரம்பிக்கிறது, அப்புறம் என்ன, உள்நாட்டு பானம் தயாராகிறது. நம் நாட்டின் பானங்கள் பற்றி நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். வடபாரதம் சென்றால் பல இடங்களில் ஆம் பன்னா கிடைக்கும். இதன் மாங்காய் சுவையோடு கூடவே வெப்பத்திலிருந்தும் விடுப்பு கிடைக்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதிகளிலோ லஸ்ஸி பானம் கிடைக்கும், பெரிய கோப்பையில் கிடைக்கும் லஸ்ஸி. ராஜஸ்தான் குஜராத்திலோ மோர், இது ஒவ்வொரு முறை உணவு உண்ணும் போதும் இணை பிரியாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், வடகிழக்கு பகுதிகளில் சத்து ஷர்பத் அருமையாக சுவை கூட்டவல்லது, வயிறும் நிறையும் பலமும் அதிகரிக்கும். கோங்கண், கோவா பகுதிகளில் கோகம் ஷர்பத், சோல் கட்டி கிடைக்கும். தென் பாரதத்தில் பானகம், நீர்மோர், சம்பாரம் போன்றவையும். ஒடிஷாவிலே பேல்பனா கிடைக்கும். இது வெறும் பானம் அல்ல, பாரதத்தின் பல்வேறு பகுதிகளின் பாரம்பரியத்தின் அங்கம். மேலும் இதிலே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் பிரதிபலிப்பு காணப்படும். இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைவில் கொள்ளுங்கள். இவற்றிலே அதிகபட்சம் பொருட்கள் நம்முடைய சமையல் அறையிலேயே கிடைக்கின்றன, நமது வயல்வெளிகளில் விளைகின்றன. எந்த ஒரு பெரிய பிராண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக கிடைத்த அனுபவம் அவற்றிலே கலந்திருக்கிறது. நீங்களும் கோடையின் வெப்பத்தின் போது உள்நாட்டு பானங்களை பருகி ஆனந்தமடையுங்கள். நண்பர்களே, கோடை வரும்போது மேலும் ஒரு விவாதம் ஒவ்வொரு வீட்டிலும் தொடங்கிவிடுகிறது, அதுதான் மாங்காய். மாங்காய் மாம்பழம்தான் விவாதப் பொருள். கோடையில் மாங்காய் பற்றி பேசாத வீடு பாரதத்திலே இருக்க முடியாது. ஒவ்வொரு பகுதிக்கும் உரித்தான மாரகம், அதன் பிரத்யேக சுவை மணம் ஆகியன. மகாராஷ்டிரம் மற்றும் கோங்கனில் ஹாபுஸ், அல்ஃபோன்சோ. குஜராத்தின் கேசர், இதுதான் மாம்பழ ரசத்தின் உயிர்நாடி. உத்தரப்பிரதேசத்தின் தஸ்ஹரியும் என்னுடைய காசியின் லங்குடாவும். பொதுவாக இந்த லங்குடாவின் சிறப்பம்சம் என்னவென்றால், பழுத்த பிறகும் கூட இது பல வேளைகளில் பச்சையாகவே இருக்கும். பீகாரின் ஜர்தாலு, தொலைவிலேயே இதன் மணம் இதன் அடையாளமாக ஆகிவிடுகிறது. சௌசா, மால்தா என்ற பெயர்களோடு மக்களின் நினைவுகள் கலந்திருக்கின்றன. தென் பாரதத்தின் பங்கனபல்லி, தோத்தாபுரி, நீலம், மல்கோவா, வங்காளத்தின் ஹிம்சாகர், ஒடிஷா மற்றும் ஆந்திரத்தின் ஸ்வர்ணரேகா, அதாவது இடம் மட்டும் மாறவில்லை, அதோடு கூடவே மாம்பழத்தின் வடிவமும் வண்ணமும் சுவையும் கூட மாறிவிடுகிறது. மேலும் நண்பர்களே, மாம்பழத்தின் இந்த பயணம் இப்போது கிராமம் தொடங்கி உலகளாவிய சந்தைகள் வரை தொடர்கிறது. இன்று மனதின் குரல் வாயிலாக நான் மாம்பழ சாகுபடியோடு தொடர்புடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். நீங்கள் தேசத்தின் விவசாய பொருளாதாரத்திற்கு உதவும் மாம்பழ சாகுபடியாளர்கள் மட்டுமல்ல, சிறப்பான விவசாயிகளும் கூட. இதேபோல தொடர்ந்து கோலோச்சுங்கள். நண்பர்களே, கோடை நாட்களிலே பள்ளிக்கூட விடுமுறைதான் என்றாலும் நான் பேசவிருக்கும் ஒரு வகுப்பிலே நீங்களும் சேர வேண்டும் என்று உங்கள் மனமும் ஆசை கொள்ளும். நண்பர்களே, இப்படி ஒரு பள்ளியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதிலே குழந்தைகளும் வருகிறார்கள், இளைஞர்களும் வருகிறார்கள், முதியவர்களும் வருகிறார்கள். அங்கே கட்டணம் ஏதும் கிடையாது, பெரிய கட்டடம் ஏதும் இல்லை, வகுப்பறைகள் ஒன்றும் கிடையாது.

ஆனால் சுவாரஸ்யமான விஷயமே அங்கே வகுப்பு நதியிலே தான் நடக்கும். நண்பர்களே, இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, இது ஒரு மெய்யான முயற்சி. கேரளத்தின் அலுவாவிலே சாஜி வலாஷேரில் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நீச்சல் கிளப்பை நடத்தி வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட 15,000 அதிகமானோர் இங்கே நீச்சல் அடிக்க கற்றுக்கொண்டு விட்டார்கள். சாஜி அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த முயற்சியின் பின்னணியிலே ஒரு வலியும் மறைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் முன்பாகத்தான் ஒரு படகு விபத்தில் பல மாணவர்களின் இறப்பு சம்பவித்தது. இந்த சம்பவம் ஷாஜியை உலுக்கி போட்டது. அந்த குழந்தைகளுக்கு மட்டும் நீச்சல் தெரிந்திருந்தால் அவர்கள் ஒருவேளை தப்பியிருப்பார்கள் இல்லையா என்று அவர் நினைத்தார். இதுதான் அவருடைய இந்த இயக்கத்தின் தொடக்கமானது. நண்பர்களே, ஷாஜி வலாஷரில் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய கற்றலை அளிக்கிறது. சேவை செய்ய பெரிய பெரிய சாதனங்களோ கருவிகளோ தேவையில்லை. தேவை ஒரு நல்ல நோக்கம், தொடர்ந்து சேவையாற்றும் முயற்சி. இவற்றின் துணையோடு ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்க்கையில் மாறுதலை ஏற்படுத்த முடியும். என் அன்பு நிறை நாட்டு மக்களே, கடந்த நாட்களில் நான் ஐரோப்பாவின் நெதர்லாண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்தது. அங்கே பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டேன். அப்போது ஒரு கணம் அனைத்து பாரத நாட்டவரையும் பெருமிதம் கொள்ள வைத்தது. நெதர்லாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவிலே சோழர்கள் கால தொன்மையான தாமிர பட்டயங்கள் பாரதத்திடம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியிலே நெதர்லாண்டின் பிரதம மந்திரியும் உடனிருந்தார். இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக பல நாடுகளிலிருந்து எனக்கு தொடர்ந்து செய்திகள் கிடைத்து வருகின்றன. மக்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றார்கள், பெருமிதத்தை தெரிவித்து வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களிடம் இதனால் சிறப்பான உற்சாகம் பெருக்கெடுத்திருக்கிறது. நண்பர்களே, இந்த தாமிர பட்டயங்கள் தொடர்பாக மக்கள் மனங்களில் நிறைய ஆவல் இருக்கிறது. ஆகையால் இதோடு தொடர்புடைய சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவற்றிலே 21 பெரிய மற்றும் 3 சிறிய பட்டயங்கள் இருக்கின்றன. இவை முக்கியமாக பேரரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் வாயிலாக அவருடைய தந்தையார் பேரரசர் ராஜராஜ சோழன் அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி வைத்தல் தொடர்பானது. ஆனைமங்கலம் என்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரம் அமைக்க தானமாக அளிப்பது பற்றி இதிலே குறிப்பிருக்கிறது. இந்த தாமிர பட்டயங்களிலே சோழ சாம்ராஜ்யத்தின் சாதனைகள் பற்றியும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சோழ சாம்ராஜ்யத்தின் கடல் வல்லமை எத்தனை மகத்தானதாக விளங்கியது என்பதை இதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை பற்றிய தகவல்களும் இவற்றிலே காண கிடைக்கின்றன. சோழ சாம்ராஜ்யத்தின் வளமான வரலாறும் கலாச்சாரமும் தொடர்பாக நம் அனைவருக்கும் பெருமிதம் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விலை மதிப்பில்லாத மரபு செல்வங்களை பாதுகாக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இந்த தொடரிலே ஞான பாரதம் இயக்கத்திற்குட்பட்டு சத்தீஸ்கரின் மல்ஹாரிலும் கூட ஒரு மகத்துவம் வாய்ந்த தேடல் நடந்திருக்கிறது. இங்கே 3 அபூர்வமான தாமிர பட்டயங்கள் கிடைத்திருக்கின்றன. இவை பாண்டு வம்ச அரச குடும்பத்தின் மகர்ஷி பாலார்ஜுனரின் ஆட்சி காலத்தோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த எழுத்து பொறிப்புகள் 6-7 சேர்ந்தவை, அதாவது 1400-1500 ஆண்டுகள் பழமையான இந்த தாமிர பட்டயங்கள் பண்டைய பிராமி எழுத்துக்கள் மற்றும் பாலி மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றிலே அந்த காலகட்டத்தின் ஆட்சி முறை, அறம் மற்றும் கலாச்சாரம் பற்றிய மகத்துவமான தகவல்கள் கிடைக்கின்றன. நண்பர்களே, பாரத நாட்டவர்களான நமக்கு வானியல் தொடர்பாக எப்போதுமே ஈர்ப்பும் ஆர்வமும் இருந்து வந்திருக்கிறது. நமது தேசத்திலே இன்றும் கூட பல நூற்றாண்டு கால பழமையான வான் ஆய்வகங்கள் இருக்கின்றன. இங்கே அற்புதமான கணித கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கின்றன. கடலோடல் வானோடலாகட்டும், பஞ்சாங்கமாகட்டும், அல்லது நமது திருநாட்கள் பண்டிகைகளாகட்டும், இவை அனைத்தும் வானத்தோடும் விண்மீன்களோடும் தொடர்புடையவையாக இருந்திருக்கின்றன. நம் நாட்டிலே வானியலானது ஒவ்வொரு தலைமுறையின் ஆர்வத்தையும் தொடர்ந்து தூண்டி வந்திருக்கிறது, ஆய்வுகளை மேற்கொள்ள ஊக்கப்படுத்தியிருக்கிறது. இன்றைய இளைஞர்களும் கூட இது தொடர்பாக கணிசமான பேரார்வத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில்

நாடெங்கிலும் வானியல் குழுக்கள் வேகமாக பிரபலமாகி வருகின்றன என்பதை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பெரிய பெரிய நகரங்கள் தொடங்கி சிறிய வசிப்பிடங்கள் வரை, பள்ளிகள் முதல் பூங்காக்கள் வரை இந்த செயல்பாடுகளை காண முடிகிறது. பெங்களூர் வானியல் சங்கம் பற்றிய தகவல் எனக்கு கிடைத்தது. இங்கே கண்காணிப்பு சார்ந்த அமர்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த அமைப்பிலே ஊரகப் பகுதிகளிலே வானியலை மக்களுக்கு விருப்பப் பொருளாக ஆக்கும் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ககோல் மண்டல், அதாவது வானியல் சங்கம் என்ற பெயர் கொண்ட ஒரு குழுவானது 30 மணி நேர அளவிலான மிகவும் புதுமையான படிப்பு ஒன்றை தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, இரவின் விண்மீன்களை ரசிப்பது என்பது உள்ளபடியே மிகவும் அற்புதமான அனுபவம். ஆஸ்ட்ரோ கேரளா என்ற பெயருடைய அமைப்பு ஒன்று இரவு கண்காணிப்பு முகாம்களுக்கும் கருத்து பட்டறைகளுக்கும் ஏற்பாடு செய்கிறது. இங்கே இளைஞர்கள் தொலைநோக்கி கருவியை தயாரிப்பது, நட்சத்திரங்களின் வரைபடங்களை பயன்படுத்துவது ஆகியவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்கள். ராஜ்கோட்டின் பிக்பேங் வானியல் சங்கமானது கிர் காடுகள் முதல் கச்சின் ரண் வரை பல வானியல் நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜோதிர் வித்யா பரிசம்ஸ்தாவும் கூட வானியலின் மிகவும் பழமையான அமைப்புகளில் ஒன்று. இங்கே கண்காணிப்பு வசதிகளுடன் கூடவே புத்தகங்கள், நூலகம் மற்றும் தொலைநோக்கு நூலக வசதிகளும் இருக்கின்றன. நான் ஐசாக் பற்றியும் குறிப்பிட விரும்புகிறேன். இது மாணவர்களால் வழிநடத்தப்படும் தேச அளவிலான வலையமைப்பு. இது வானியல் மற்றும் வானியற்பியல் சங்கங்களை பரஸ்பரம் இணைக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குவதும் தொடர்ந்து ஏதேனும் புதியதாக கற்றுக்கொண்டே இருப்பதும் மிகவும் அவசியமானவை. ஏதோ ஒரு வானியல் சங்கத்தோடு கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள வேண்டும். இந்த விடுமுறை நாட்களில் ஏதாவது ஒரு கோளரங்கத்திற்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும் என்று இளைஞர்களிடம் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். நண்பர்களே, மனதின் குரல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றார்களோ அவர்களிடம் நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு காணொளியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொளி கடந்த சில நாட்களாக விவாதப் பொருளாகி இருக்கிறது. இதிலே சிலர் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானத்தோடு ஒரு கங்கை பகுதி டால்ஃபினை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த மொத்த முயற்சியிலும் சுமார் 13 மணி நேரம் செலவாகி நிறைவாக அந்த டால்ஃபின் தப்பியது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம். நண்பர்களே, பாரதத்தின் முதலாவது கங்கை பகுதி டால்ஃபின் மீட்பு அவசர கால வாகனத்தின் மிகப்பெரிய பங்களிப்பு இதில் அடங்கியிருக்கிறது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்திலே நடந்தது. அங்கே ஒரு கங்கை பகுதி டால்ஃபின் ஒரு கால்வாயிலே சிக்கி கொண்டது. இந்த வேளையில் நமாமி கங்கே இயக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் அதற்கு நம்பிக்கை கீற்றாக விளங்கியது. மிகவும் கவனமாக அதை வெளியே எடுத்தது. பிறகு அது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பின்னர் அது பாதுகாப்பாக ராப்தி நதியில் விடப்பட்டது. ஒரு வகையில் சொல்லப்போனால் ஒரு உயிர் மீண்டும் தனது இருப்பிடம் திரும்பியது என்று கூறலாம். நண்பர்களே, இந்த டால்ஃபின் மீட்பு ஆம்புலன்ஸ் மிகவும் சிறப்பானது. இதை ஒரு நடமாடும் மருத்துவமனையைப் போலவே வடிவமைத்திருக்கிறார்கள். இதிலே டால்ஃபினுக்கு தேவையான பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றன. பிராணவாயு வசதி, சிறப்பான ஸ்ட்ரெச்சர், மீட்பு உபகரணங்கள், அதாவது ஏதாவது டால்ஃபின் காயமடைந்து கால்வாயில் சிக்கிக் கொண்டாலோ நதியிலிருந்து விலகி போயிருந்தாலோ உடனடியாக அதற்கு உதவி செய்யப்படும். நண்பர்களே, நாம் கங்கை பகுதி டால்ஃபின்களை காப்பாற்றும் போது நாம் ஏதோ ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பாற்றவில்லை. நாம் கங்கையின் உயிரி பன்முகத்தன்மையையே காப்பாற்றுகின்றோம். நதியின் ஒட்டுமொத்த உயிர்ப்பு இயந்திரத்தை காப்பாற்றுகிறோம். நமக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கு இயற்கையின் விலைமதிப்பில்லாத ஒரு மரபினை காப்பாற்றித் தருகிறோம். எனதருமை நாட்டு மக்களே, உங்களில் பலருக்கு நதி, குளம் அல்லது ஏரிகளோடு தொடர்புடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும். யாருக்காவது குளத்தில் நீந்தியது, யாருக்காவது ஏரிக்கரையில் நண்பர்களோடு விளையாடியது, யாருக்காவது அந்த மண்ணின் மனம் நினைவில் இருக்கலாம். சிறுவயதின் இப்படிப்பட்ட நினைவலைகள் வாழ்க்கை முழுவதும் நம் மனங்களிலேயே நீக்கமர தங்கிவிடுகின்றன. நண்பர்களே, இப்படிப்பட்ட நினைவலைகளை பராமரிக்க, உள்ளெழுச்சி அளிக்க

நல்ல காதைகள் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மாவட்டத்திலிருந்து காண கிடைக்கிறது. பஸ்தியின் ஆகாஷ் குப்தா அவர்கள் தன்னுடைய கிராமத்தின் மனோரமா நதியை கண்டு மிகவும் துயரமடைந்தார். ஏனென்றால் எந்த நதியை அவர் சிறுவயதிலே தூய்மையானதாகவும் உயிர்ப்புள்ளதாகவும் கண்டாரோ, காலப்போக்கிலே அந்த நதியிலே நெகிழிகள் திரண்டு மாசு அதிகரிக்கத் தொடங்கியது. யாரையும் குற்றம் குறை கூறுவதாயில்லை, தானே ஒரு புதிய தொடக்கத்தை புரிவதாய் ஆகாஷ் அவர்கள் தீர்மானம் மேற்கொண்டார். குற்றம் சொல்லோம், தொடக்கம் செய்வோம் என்பது மந்திரச் சொற்களாயின. தனது நண்பர்களை துணைக்கு அழைத்து கொண்டார். கைகளிலே வெறும் வலை இருந்தது, மண்வெட்டி இருந்தது, பாண்டு இருந்தது. அனைத்தையும் விட மேலான சக்தியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உறுதிப்பாடு இருந்தது. இந்த இளைஞர்கள் நதியில் இறங்கினார்கள், ஆகாய தாமரைகளை வெளியேற்றினார்கள், நெகிழிகளையும் குப்பைகளையும் அகற்றினார்கள். பல வேளைகளில் ஒரே நாளில் 50-60 கிலோ வரையிலான குப்பைகளை நதியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். மெல்ல மெல்ல மனோரமா நதியின் அந்த பகுதி மீண்டும் தூய்மையானதாக காட்சியளிக்கத் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் இருப்போரின் கவனமும் இந்த பணியின் பால் திரும்பியது. மக்களின் மனங்களிலும் தூய்மை தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிக்கத் தொடங்கியது. நண்பர்களை, இதே போன்றதொரு உத்வேகம் அளிக்கும் சம்பவம் கோவாவிலே தெரிய வந்திருக்கிறது. கோவாவின் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஆனால் சமூகத்திற்காக பணியாற்ற வேண்டும் என்ற அவருடைய உற்சாகம் இன்றும் பசுமையாக இருக்கிறது. மட்டி தோலாப் பகுதியிலே நீர் தட்டுப்பாடு பலரையும் வதைத்து கொண்டிருந்தது. தீர்வு நோக்கி இவரும் பணியாற்றி வந்தார். பாலகிருஷ்ணா அவர்கள் குழாய்களை பொருத்தும் பணியில் மகத்துவமான பங்காற்றினார். இதனால் பல இல்லங்களுக்கு குடிநீர் கிடைக்க முடிந்தது. எந்த குடும்பங்கள் குடிநீருக்காக தினமும் போராட வேண்டியிருந்ததோ அவர்களுக்கு பெரும் ஆசுவாசம் பிறந்தது. நண்பர்களே, கடந்த மாதங்களில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. இது மனதின் குரலோடும் கூட தொடர்புடையது. ஆகையால் இன்று நான் இது பற்றி உங்களுடன் விவாதிக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தது. சுமார் 30 ஆண்டுகள் முன்பாக நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் கிரிஜா அம்மா அவர்களை பற்றி பேசுகிறேன். அந்த சந்திப்பின் போது இளைய மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். இவற்றிலே சென்னையின் ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. இவருடைய தேசபக்தி உணர்வு அனைத்து பாரதவாசிகளுக்கும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர் மனதின் குரலால் உள்ளெழுச்சி பெற்று தேசத்தின் பல இராணுவ வீரர்களுக்கு பங்களிப்பு அளிக்கும் உறுதி பூண்டார். இதன் பொருட்டு இவர் தனது அனைத்து பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உத்வேகம் அளித்தார். வீரம் நிறைந்த படை வீரர்களுக்கு நாம் ஒவ்வொரு தினமும் 1 ரூபாய் பணத்தை பங்களிப்பாக அளித்து வர வேண்டும் என்று மாணவர்களிடம் இவர் கூறினார். அதாவது 1 ஆண்டில் ஒவ்வொரு மாணவன் தரப்பிலிருந்தும் 365 ரூபாய் திரட்டப்படும். இந்த சின்ன சின்ன பங்களிப்பால் சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த மொத்த பணத்துக்கான காசோலையை என்னிடத்தில் அளித்தார். அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் போது பாரத அன்னையிடம் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு உணர்வு எத்தனை ஆழமானது என்பதை என்னால் உணர முடிந்தது. கடந்த ஆண்டுதான் சென்னையின் முதல் ஹிந்து வித்யாலயமானது தனது 50 ஆண்டு காலத்தை நிறைவு செய்தது. தேசத்தின் கல்வி மற்றும் கலாச்சார கௌரவத்தை முன்னெடுத்துச் செல்லும் பள்ளி வலையமைப்பு தொடர்பான இவருடைய பங்களிப்பு மிகவும் பாராட்டுக்குரியது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய படை வீரர்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை அளித்த அந்த மாணவ செல்வங்களுக்கும் நான் குறிப்பாக என் பாராட்டுக்களை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, பாரதத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரிலும் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. பல வேளைகளில் இந்த முயற்சிகள் அதிக பேசு பொருளாவதில்லை என்றாலும் அதை பற்றி நாம் அறியும் போது தேசம் தனது குடிமக்களின் சக்தியின் துணையோடு முன்னேறி வருகிறது என்பதன் மீதான நம்பிக்கை மேலும் வலுப்பெறுகிறது. உங்கள் அருகிலே இப்படிப்பட்ட முயற்சிகளை கண்டிப்பாக கவனியுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். யார் சமூகத்திற்காக நல்ல பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள், அவர்களை அடையாளம் காணுங்கள். அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்தால் நீங்களுமே கூட ஏதோ ஒரு நல்ல பணியிலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் மனதின் குரலில் மேலும் சில உள்ளெழுச்சி அளிக்கும் விஷயங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
0: இனி தொடர்வது
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரியில் தரமான ஜிந்தால் SS பைப்புகள் கிடைக்கும் இடம் சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தருமபுரி.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை கேட்டு ரசிக்க விற்பது இளந்தென்றால். இன்றைய இளந்தென்றால் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிவுள்ள வர இருக்கிறது. நேர்கள் நேரலையில் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள் நீங்கள் அறிந்ததுதான். 244-0-3-0 என்ற எண்ணில் முன்னிலைப்பாக 0-4-3-4-2 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். மற்றொரு கைபேசி எண்களான 9486-8111-025, 9486-5202-025 என்ற எண்ணில் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: வணக்கம் ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க?
7: அஞ்செட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
6: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான முதல் விடுகதை கேட்கலாங்களா?
7: எளிமையா கொடுங்க.
6: மிகவும் எளிமையா தான் கேட்க போறேங்க ஐயா. தாழ்பால் இல்லாத கதவு.
7: தாழ்பால் இல்லாத கதவு?
6: ஆமாங்க ஐயா.
7: தாழ்பால் இல்லாத கதவு. கிணறு.
6: கிணறு இல்ல, அதுக்கு இல்லைங்க. நல்லது ஒரு முயற்சிங்க ஐயா.
7: நன்றிங்க.
6: நன்றி நன்றி நன்றி. என்ன பண்ணணும்னே வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், என்ன பிள்ளை இருக்கீங்க? நீரில் பிறப்பேன், நீரில்
7: மடிவேன்.
6: அருமையா சொல்லிட்டீங்க. இனிப்புக்காரன் ஐயா
7: சொல்லுங்க.
6: மொத்தம் மூன்று விடுகதைகள் ஐயா உங்களுக்கு. மூன்றும் சொன்னீங்க அப்படின்னா நீங்க வெற்றிப்பதாக அறிவிக்கப்படும் ஐயா.
7: சரிங்க ஐயா.
6: சரி. இனிப்புக்காரன் மருந்துக்கும் உதவுவான், விருந்துக்கும் உதவுவான்.
7: இனிப்புக்காரன்
6: மருந்துக்கும் உதவுவான், விருந்துக்கும் உதவுவான். தேன். அருமையா சொல்லிட்டீங்களே. இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. செக்கு ஆலையில் மூன்று காலை மாடைகள். செக்கு ஆலையில் மூன்று காலை மாடுகள்.
7: செக்கு ஆலை மூன்று காலை மாடுகள்.
6: செக்கால இருக்குங்களா நம்ம இந்த எண்ணெய்? மூன்று காலை மாடுகள். உரல் எதை வச்சு சொல்றீங்க ஐயா? சரி சரி, நன்றி நன்றிங்க ஐயா. மிக அருமையா ஒரு இந்த இரண்டு விடுகதைக்கு பதில் சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. அழைச்சமைக்கு நன்றி. இணைப்பிள்ளை நேயர் வருக, வணக்கம். எனக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பிள்ளை இருக்கீங்க? இணைப்பு கிடைச்சிருச்சு. வணக்கம், யார் எங்கிருந்து? பழையூர்ல இருந்து யார் பேசுறீங்க?

0: கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுங்களா நான் பேசுறது? நீங்க யாரு? அனிதா? அஜிதாவா அனிதாவா? மஜிதா? சரி, என்ன பண்றீங்க நீங்க? ஸ்கூலுக்குலாம் போலியா நீங்க? சரி, விடுதலை கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமா? பரவாயில்லையே. சரி சொல்லட்டுமா? கேக்கட்டுமா? சூப்பர், அருமை அருமை, கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. ஆட தெரிந்தவளுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவளுக்கு ஆட தெரியாது, யாரு? கேட்டதுங்களா நான் என்ன கேட்டேன்ட்டு? தெரியலையா? சரி, நல்லா முயற்சி பண்ணுங்க, நல்லா படிங்க. அழுத்தமைக்கு நன்றி. எட்டு மணி 43 நிமிடம். தருமபுரி பண்பலை 22.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களுக்கு அட்ரஸ்து கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
7: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
8: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
7: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
8: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
9: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட்
10: 9665239.
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
12: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று து இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
13: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: கேட்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
14: தருமபுரி மதிவான் பேசுறியா?
0: மோகன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
14: சரிங்க,
0: எவ்வளவு எளிமையா கேக்குறத மட்டும் பாருங்க ஐயா நீங்க. சரிங்க, மாடி வீட்டுக்காரன் ஓட்டு வீட்டுக்காரன்

0: தனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான்.
1: மாடி வீட்டுக்காரர் மகிழ்ச்சி பெறுகிறான். தேன் கூட இருக்குமா?
0: இல்லைங்க, அது நீங்க தான் சொல்லணும். திருப்பி என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க கான்பிடண்டா சொல்லுங்க, நான் சொல்றேன். மாடி வீட்டுக்காரன் ஓட்டு வீட்டுக்காரனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான். சரிங்க, நல்லது ஒரு முயற்சி. நன்றிங்க, நன்றி. நன்றி இடம் நேர் வருக. வணக்கம். இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க? ராஜசேகர் ஐயா. உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? சரி. அப்பா வேலைக்கு போக பிள்ளை அலறுவான்.
2: என்னங்க?
0: அப்பா வேலைக்கு போக பிள்ளை அலறுவான்.
2: இப்போ வேலைக்கு போக பிள்ளை அலறுவான்.
0: அலாரம் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. நல்லது ஒரு முயற்சிங்க ஐயா. நன்றி. என்ன பண்ணி நன்றி. என்ன பண்ணி நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா? ஐயா உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா? தாழ்பால் இல்லாத கதவு. அதுக்கு ஒரு தாழ்பாலே இல்லை அப்படின்றீங்க. சரிங்க, இதை ஒரு பதிலாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு இரண்டாவது விடுகதைங்க. அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம்.
2: அம்மா போட்ட வட்டம், தோசை.
0: விட்டத்தில் போட்ட வட்டம்,
2: விட்டத்தில் போட்ட வட்டம்,
0: உணவுக்கு அதுவே இஷ்டம்.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. என்ன பண்ணணும் நேர் வருக. வணக்கம்
3: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
3: நாங்க மதியன்பாளையம் ராமகாயில இருந்து ஒன்னாவது வந்து எழுநூத்தி பேசுறோம் ஐயா.
0: ஐயா உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா ஐயா?
3: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: சரிங்க ஐயா. ஆட தெரிந்தவளுக்கு பாட தெரியாது.
3: மத்தாலும்
0: பாட தெரிந்தவளுக்கு ஆட தெரியாது
3: ஐயா. வீணை
0: ஐயா. ஒருத்தருக்கு ஆட தெரியும் பாட தெரியாதுங்க ஐயா. இன்னொருத்தருக்கு பாட தெரியும் ஆட தெரியாது. நன்றிங்க, நல்லது ஒரு முயற்சி. நன்றி. நேயர் வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
4: நான் காரிமங்கலம் வட்டம் எங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
4: கொடுங்க ஐயா, நான் முயற்சி பண்றேன்.
0: சரிங்க ஐயா. புத்தகங்கள் 1000 படித்தாலும் இந்த புத்தகம் இருந்தால் மட்டுமே எந்த நாட்டிற்கும் போய் வரலாம். புத்தகங்கள் 1000 படித்தாலும் இந்த புத்தகம் இருந்தால் தான் எந்த நாட்டிற்கும் போய் வரலாம். பாஸ்போர்ட். அருமையா சொன்னீங்க. கடவுச்சீட்டு. அருமையா சொன்னீங்க. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை. ராஜா உண்டு, ராணியும் உண்டு, நாடு மட்டும் இல்லை.
4: ராஜா உண்டு, ராணி உண்டு, நாடு மட்டும் இல்லையா?
0: ஆமாங்க ஐயா.
4: செஸ் விளையாட்டு.
0: சதுரங்க விளையாட்டு என்பது மிகச்சரியான பதிலுங்க ஐயா. உங்களுக்காவது மூன்றாவது விடுகதை. ஆட தெரிந்தவளுக்கு பாட தெரியாது. ஆட தெரிந்தவளுக்கு ஆட தெரியாது.
4: என்னங்க ஐயா?
0: ஐயா ஆட தெரிந்தவளுக்கு பாட தெரியாதுங்க ஐயா. பாட தெரிந்தவளுக்கு ஆட தெரியாது.
4: வானொலி பெட்டி.
0: எதை வச்சு சொல்றீங்க ஐயா?
4: வானொலி பெட்டி.
0: எதை வச்சு சொல்றீங்க? நான் ரெண்டு கேட்டிருக்கேன் இதுலயே.
4: பாட தெரிஞ்சவனுக்கு ஆட தெரியாது சொல்றீங்களா? அதுவே சொன்னேன்.
0: சரி, ஆட தெரிந்தவளுக்கு பாட தெரியாது. நல்லது ஒரு முயற்சி. இரண்டு விடுகதைக்கு மிகச்சரியா பதில் சொல்லிருக்கீங்க. நன்றிங்க.

0: ஐயா.
1: நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி ஒரு விளம்பர இடைவேளை.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
8: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: இளந்தன்றல் நிகழ்ச்சியில் இணையும் நேர் வருக, வணக்கம். வணக்கம். ராஜேஸ்வரம், உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா? அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம்.
9: அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில்
1: போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம்.
9: நன்றி
1: நன்றி ராஜசர்மா. அழுத்தமைக்கு இணைப்பில் இணையும் நேர் வருக, வணக்கம்.
10: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து உற்சாக வணக்கம்?
10: துரை, நாகரசம்பட்டிலிருந்து பேசுறேன்.
1: துரையா, உங்களுக்கான விடுகதையை கேட்டுடலாமா?
10: சொல்லுங்க ஐயா.
1: மாடி வீட்டுக்காரன் ஓட்டு வீட்டுக்காரனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான்.
10: நிலா.
1: சரி, என்னங்க அது? அதோட நிறுத்திட்டீங்க. நிலான்னீங்க, அதுக்கப்புறம் எதுவும் சொல்லவே இல்லைங்களே ஐயா.
10: நிலா வானம்.
1: நிலா வானம் இல்லைங்க. நல்லதொரு முயற்சி.
10: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றிங்க. என்ன பண்ணுங்க நேர் வருக, வணக்கம்.
11: சார், பாலக்கட்டி பெருமாள்.
1: பெருமாள் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
11: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: சொம்பு நிறைய கம்பு. மாதுளம் பழம். ஆஹா, அருமையா. என்னன்னு ரிப்பீட் கூட கேட்காம அழகா சொல்லிட்டீங்க, அருமையா. ஆட தெரிந்தவளுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவளுக்கு ஆட தெரியாது. நல்லது, ஒரு முயற்சிங்க ஐயா. நன்றி நன்றி. இணைப்பில் அணிந்தமைக்கு நன்றி. அந்த முதல் விடுகதையை ரொம்ப அருமையா சொன்னீங்க. வருக, வணக்கம்.
12: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
12: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமலை பஞ்சாயத் தாசனப்பட்டி சித்தன்.
1: சித்தன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்டுடலாமா?
12: சார், முயற்சி பண்றேன்.
1: சரிங்க ஐயா. செக்கு ஆலையில் 3 காளை மாடுகள்.
12: கொக்கு ஆலையில்
1: செக்கு செக்கு செக்கு செக்காட்டுறோம் இல்லையா, நம்ம எண்ணெய் எல்லாம் எடுக்கிறோம்ல. செக்கு ஆலையில் 3 காளை மாடுகள்.
12: நல்லதொன்னு
1: முயற்சிங்க ஐயா. நன்றி. என்ன பிள்ளைங்க, நன்றி. என்ன பிள்ளைங்க, நேர் வருக, வணக்கம்.

0: வணக்கம்.
1: யாரங்க இருந்துங்கம்மா?
0: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான விடுதியை கேட்டிருந்தாங்களா?
0: கொடுங்க சார், கொடுங்க சார்.
1: சரிங்க ஐயா. மாடி வீட்டுக்காரன் ஓட்டு வீட்டுக்காரனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறான், யார் அவன்? சரி. அப்பா வேலைக்கு போக பிள்ளை அலறுவான், யார்?
2: என்னங்க?
1: கடிகாரம். நன்றி, நல்லது ஒரு முயற்சி. என்ன பிள்ளை நிந்தமைக்கு நன்றி. வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: அரசம்பட்டி காவாகட்டு தென்னை விவசாயி முருகன்.
1: ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
3: கொடுங்க சார்.
1: சரிங்க ஐயா. அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம்.
3: ரெயின்போ, வானவில்.
1: வானவில், நல்லது ஒரு முயற்சிங்க ஐயா. நன்றிங்க. ஆமாங்க ஐயா.
3: நன்றி
1: நன்றி நன்றிங்க நன்றிங்க. வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
4: ஐயா மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணியம் ஐயா.
1: சுப்பிரமணியம், உங்களுக்கான விடுகதை
4: ஐயா கேளுங்க ஐயா.
1: ஆட தெரிந்தவளுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவளுக்கு ஆட தெரியாது. சரி,
4: மேடை.
1: மேடை அப்படின்றது பயன்படுத்துறோம், ஆடுறதுக்காகவோ பாடுறதுக்காகவோ பயன்படுத்துறோம். இது வந்து
4: மத்தாளம். மத்தாளம்.
1: சரிங்க, நன்றிங்க ஐயா, நல்லது ஒரு முயற்சி.
4: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி
4: நன்றி, வணக்கம்.
1: இளம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
5: இனிமையான இரவு. வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம். யார் இங்க இருந்து? அம்மா போட்ட வட்டம், விட்டத்தில் போட்ட வட்டம், உணவுக்கு அதுவே இஷ்டம். இல்லைங்கம்மா, நல்லது ஒரு முயற்சி.
5: சப்பாத்தி. சப்பாத்தி.
1: இல்ல. நன்றி
5: நன்றி.
1: நன்றி. ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி விழா வந்தது. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாக.
6: The headlines. Prime Minister Narendra Modi lauds efforts of individuals towards nature conservation, solving local problems and other social causes. Also compliments record-breaking performances by emerging athletes in national sports events in Mann Ki Baat program on Akashvani. CBSE deploys team of cybersecurity experts to secure OnMark portal for evaluation of class 12 answer sheets. BJP wins 3 out of 4 municipal corporations in Himachal Pradesh civic body polls. Over 45 killed in a blast at a building storing explosives in Namkham town of Myanmar. India's Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinches men's doubles title of Singapore Open badminton tournament. And in IPL cricket, high-voltage summit clash between Gujarat Titans and defending champions Royal Challengers Bengaluru underway in Ahmedabad. Prime Minister Narendra Modi today lauded several citizens for their outstanding contributions towards nature conservation, solving local problems and other social causes, highlighting their inspiring initiatives and achievements. Addressing the nation in his monthly program, Mann Ki Baat on Akashvani, Mr. Modi spoke about Saji

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. நேயர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது இடைவிடாது இசை மலை.
1: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15ஆம் ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தர்மபுரி.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதார

0: நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இடைவிடாது இசை மலை. இடைவிடாது இசை மலை.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: కలైమగల్ కళాలయ మెట్రిక్ మేల్నిలై పల్లి మత్తూర్ అబాకస్ క్లాస్ రోబోటిక్స్ స్పోకెన్ ఇంగ్లీష్ నీట్ జేఈఈ క్లాస్ ఏఐ అండ్ స్టెమ్ లెర్నింగ్ క్లాస్ என மாணவர்களை மேம்படுத்த பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: சிங்கப்பூர் ஸ்டீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தர்மபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் இதுவரை ஆதரவளித்த நல்வுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ் அரசு மருத்துவக் கல்லூரி அருகில் தர்மபுரி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012

0: 3999. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களினை கேட்டு ரசிக்க விருப்பது சுகமான ராகங்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் உங்கள் விருப்பமாக ஒளிவிழா வர இருக்கிறது. உங்கள் பாடல் ஒளிவிழா வர நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 244-0-3-0, 244-0-3-1 என்ற எண்ணில் முன்னிணைப்பாக 04-3-4-2 என்ற என்னோடு சேர்த்து அழைக்கவும். இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கலாம். மற்றொரு கைபேசி எண்ணான 94-86-811-025 என்ற எண்ணும், 94-866-5202-25 என்ற எண்ணிலும் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்க இணைவினர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: என்ன
0: திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படம் பாக்கிரத்துமே. பாடல் வந்து மாலை பொழுது மயக்கத்திலே கனவு கண்டிய தோழி பாடலுங்க.
0: சரிங்க, நீ கேட்ட பாடல் தோ காற்றில் கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி, வணக்கம், வாழ்த்துங்க ஐயா.
0: நன்றி.

0: சிங்கப்பூர் சீல்ஸின் 15 ஆண்டு துவக்க விழா. தருமபுரியில் தரமான ஜிந்தால் எஸ்எஸ் பைப்புகள் கிடைக்கும் இடம். 40 வருட தொழில் அனுபவம் பெற்ற சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ். இதுவரை ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சிங்கப்பூர் ஸ்டீல்ஸ், அரசு மருத்துவக் கல்லூரி அருகில், தருமபுரி.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி. நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: சுகமான ரகங்கள் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: ஈரோட்டிலிருந்து சீனிவாசன் பேசுறேன் சார்.
5: சீனிவாசன், என்ன திரைப்படத்துல இருந்து என்ன சுகமான பாடலை கேட்கலாங்க?
6: எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து.
5: சரிங்க.
6: நான் பார்த்ததில் இல்ல சார், எங்க வீட்டு பிள்ளை படத்துல நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன்.
5: சரிங்க. நீங்க கேட்ட பாடம் ஏதோ காற்றாடு கேட்டு ரசிப்போம்.
6: இது ஜோதிமணி, நவீன்குமார் சார்.
5: நன்றி நன்றி.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு கோரி தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரி பாலக்கோடு.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.5 ஒளிபரப்பு சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இடையில் வருக. வணக்கம்.
5: இரவு வணக்கம்.
4: இரவு வணக்கம். யாருங்க இருந்தீங்க?
5: ஆர்டிடிபட்டி வட்டம் மாலாபாடலாம் குமரேசன்.
4: ஐயா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்க?
5: படம் வந்து கேட்வேட் மங்கம்மா.
4: சரிங்க.
5: பாடல் வந்து காதல் தெய்வம் கண்டனங்கிற பாட்டு.
4: சரிங்க. நீ கேட்ட பாடல் ஏதோ காற்று கேட்டு ரசிக்கலாம்.

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க நேர் வருக. வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: மேல்நாட்டு மருமகள் படம்.
0: சரிங்க,
1: முத்தமிழில் பாட வந்தன் பாடல் பாடலுங்க. நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்கம்மா. நீ கேட்டு பாடல் ஏதோ காட்டுறது கேட்டு ரசிக்கலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: 10:26 நிமிடம் 38 நொடிகளில் கேட்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இடையே வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? ராஜேஸ்வரிமா, என்ன பாடல் வேணுமா?
1: படம் ரத்தபாசம்.
0: சரிம்மா.
1: மான்குட்டி இப்போது தண்ணீரை ஏன்
0: சென்றுதான் கேட்டு பாட. இதோ கேட்டு.

0: சுகமான அழகு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க வேண்டும். நேர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: இங்க நிறைய மலை. நான் மதியன்பாளையம் ராமக்கிருந்து ஒன்னாவது ஒன்று எலெக்ஷன் பேசுறேங்க ஐயா.
0: ஐயா என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஐயா அடிமை பெண்ணிலிருந்து தாய் இல்லாமல் நானே இல்லை என்று அந்த பாட்டு போடுங்க.
0: சரிங்க, கண்டிப்பா.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: நன்றி, நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்ரஸ்து கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள் இன்று அனைத்து மாவட்ட நேயர்களும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இடையிலேயே வருகம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க என்று அழைக்கிறீங்க?
1: நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் எங்கு செட்டிப்பட்டி தேமராஜன்.
0: ஐயா, என்ன திரைப்படத்துல என்ன சுகமான பாடலை கேட்கலாங்க?
1: படம் பேரு துணைவி.
0: சரிங்க.
1: அந்த படத்துல இருந்து ஆத்தோரம் விதை விதைச்சு அன்றாட நீர் பிடிச்சு வருத்தமான பாடல். 20 நேரத்தில் அனைவரும்
0: நன்றி. கேட்ட பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாம்.

0: 10:40 நிமிடத்தில் கேட்டிருக்கிறோம். சுகமான ரகங்கள், சுகமான பாடலை கேட்க நேர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா. நிலையத்தில் அனைவருக்கும் நேர்கள் அணிகும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: ஐயா மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணி பேசுறேன் ஐயா.
0: ஐயா என்ன தலைப்படுத்து, என்ன பாடல் கேட்கலங்க ஐயா?
1: ஐயா ராஜபாட் ரங்கத்துறை இருந்து அம்மம்மா என்று நம்பி வளர்த்தேன் இந்த பாடல் டிஎம்எஸ் பாடிய பாடலுங்க ஐயா.
0: சரி, கேட்ட பாடல் ஏதோ கேட்டு காலத்தில் ரசிக்கலாம். நன்றி.

உலகத்தின் மூன்று தந்திகளில் உள்ளவன் கண்டு

சீதை இந்திரனை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட புய தந்தைக்கு மனம் எங்கில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை இந்திரனை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட புய தந்தைக்கு மனம் எங்கில் எழுகிறது.

0: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் தர்மபுரி மதிவோன் பாளையம் மோகன் பேசுறியா.
0: என்ன திரைப்படத்துல இருந்து என்ன சுகமான பாடலை கேட்கலாங்க?
1: எனக்கு அவ்வளவு ஒரு தொடர்கதை படத்துல இருந்து தெய்வம் தந்த வீடு இந்த பாடல் வேணுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றி நன்றிங்கய்யா.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
1: சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க இணையும் நேயர்வர்கள் வணக்கம்.
2: அன்பு சகோதர பிறந்து இப்ப அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கம். யார் எங்க?
2: தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் திண்டல் பஞ்சாயத்து தலையன்கோட்டையிலிருந்து கண்ணுங்கய்யா.
1: கண்ணனையா, என்ன திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டுக்கலாங்க?
2: படம் கரையெல்லாம் செம்பகப்பூ.
1: சரிங்க.
2: அதில் பாடல் ஏறு பூடிச்சவரே இயக்கி புட்டம் வந்தவர். அந்த பாடல் அனைத்து உள்ளங்களுக்காக தாங்களுக்கும் நன்றி வணக்கம்.
1: நன்றிங்க ஐயா.
3: இந்த பொண்ணு சோடு இல்ல.
4: அட, ஆம்புள்ள இல்லாத குறும்பல பேசுற, சொன்ன கேடுள்ள

0: பிடிச்சவரே ஏற்று புட்ட வல்லவரே, ஏனையா உங்களுக்கு இந்த பொண்ணு சோது இல்ல?
1: அட, ஆம்பிள்ள இல்லாத குறும்பல்ல பேசுற, சொன்ன கேளு புள்ள.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்க என்ன நேர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: ஏழையிலிருந்து குடிச்சா இருந்தீங்க. அனைத்து நேர்களுக்காகவும் என்ன முதலாளி பதிக்குமா படுத்ததுலேருந்து நல்ல ஒரு பாட்டை கொடுங்க. நன்றிங்க.
0: நன்றி நன்றிங்க.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்க இடையில் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து சவுந்தரராஜன்.
0: சவுந்தரராஜன், ஐயா என்ன பாடல் கேட்கலாங்க?
1: இன்கம் மாமா என்ற படத்திலிருந்து.
0: சரிங்க.
1: நடிகர்களாகும் சிவாஜி கணேசன் அவர்களுக்காக செய்யும் சவுந்தரராஜன் பாடிய பாடல் நான் கண்ணன் தண்ணி காட்டுராஜன் என்ற பாடல்.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடம் ஏதோ காட்டுறது கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை.

கையிடும் முத்தம் கொடுக்கையில் மூக்கை கடித்திடும் எங்க குடும்பம் ரொம்ப பெருசு பிள்ளை குட்டிகளோ பத்து தினுசு எங்க குடும்பம் ரொம்ப பெருசு பிள்ளை குட்டிகளோ பத்து தினுசு இவை அத்தனையும் வந்து பரிசு நல்ல முத்து போல் வெள்ளை மனசு தன்மன் தாலி காட்டு ராஜா என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா நான் சீராத விளையாட்டு பிள்ளை என் தோட்டத்தில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஜாதி இனமில்லை. அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மத

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

0: utilized for evaluation of Class 12 answer sheets. In a social media post, the board said it is closely monitoring vulnerabilities in the portal of its service provider that were recently flagged in the public domain. It said vulnerabilities have been identified and contained, and a thorough review is being carried out to rule out any other exploitable weaknesses. In Himachal Pradesh, the Bharatiya Janata Party, BJP, has won 3 out of 4 municipal corporations in the civic body elections, winning Dharamshala, Solan and Mandi. The Congress Party has won the Palampur Municipal Corporation. The counting of votes was held today while polling took place on the 17th of this month. In Maharashtra, the ruling Mahayuti Alliance today finalised its seat-sharing formula for the upcoming Legislative Council elections to 17 seats. Under the agreement, the BJP will contest 11 seats, Shiv Sena 4 seats and Nationalist Congress Party, NCP, 2 seats. The opposition Mahavikas Agadi, MVA, had earlier announced its allocation for 15 of the 17 seats, with Congress contesting 8 seats, Shiv Sena UBT 4 and the Sharad Pawar-led NCP 3 seats. Discussions on the remaining Nashik and Nanded seats are still underway. Tomorrow is the last day for filing nomination papers for the elections. In the high-voltage IPL title clash, Gujarat Titans set a target of 156 runs for defending champions Royal Challengers Bengaluru, RCB, at the Narendra Modi Stadium in Ahmedabad. In reply, RCB were 133 for 5 in 14.3 overs when reports last came in. Put into bat, Gujarat Titans posted 155 for 8 in their 20 overs, with Washington Sundar scoring an unbeaten 50 off 37 balls. And that is the end of this news bulletin.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நாளைய நிகழ்ச்சிகளின் ஓர் முன்னோட்டத்தினை கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க குறிக்கோள் வாழ்க்கை என்ற தலைப்பில் வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் காயவர்ஷினி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நடித்தரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. மகளிர் நலன் குறித்து மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 7:35 சந்தோஷ சாரல், காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பனால் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள் கேட்கலாம். 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம், காலை 10 மணிக்கு கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவேல் விருப்ப பாடல்கள், உங்களது குரலில் விருப்ப பாடல் ஒளி உலா வரும் நேரம் அது. 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நாளைய நிகழ்ச்சியில் வானொலி நேயர்கள் ராஜம்மாள், ஸ்டெல்லா, திலகவதி, மைதிலி, மரியா, லிபியால் ஆகியோர் பங்குபெறும் சித்திரம் இடைபெறும். காலை 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் ஏற்றம் தரும் எண்ணங்கள் அகத்தின் அழகு, கவிஞர் யுகபாரதி அவர்களின் உரையிலிருந்து சில பகுதிகள் நிறைவு பகுதியை கேட்கலாம். 12:50 திரை இசை, 1:10 நேயர் விருப்பம். பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம், நெல் சாகுபடி குறித்து தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் பெரிய முத்தூர் பகுதியைச் சேர்ந்த கே ரமேஷ் அவர்கள். 2:30 அறிவியல் மலர், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 பாட்டுத்தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6.55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:00 மாவட்ட செய்திகளை கேட்கலாம். தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:25 வயல்வெளி, நாளைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து உரை வழங்குகிறார் பையூர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கோவிந்தன் அவர்கள். 8:00 சொல்லுக வெல்லுக இளந்தென்றலில் கேட்டு மகிழலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாது இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒளி உள வர காத்திருக்கிறது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்த நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒளி உலாவரும் நிகழ்ச்சி நிரல். இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. குறிக்கோள் இல்லாத பயணம், அச்சாணி இல்லாத சக்கரம் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.